வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். ஒரு வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

0: இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: பிரசனரே, உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேண்டும் வேண்டல், ப்ரையாரிட்டி இன் ப்ரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 18 அத்தியாயம் 22 வசனம் முதல் 33 வசனம் வரை. அப்பொழுது அந்த மனிதர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த இடத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்படியே ஆபிரகாம் மறுமொழியாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் ஆண்டவரோடு பேசி 40 என்றான். பின்னும் ஆண்டவரோடு பேசி 30 என்றான். பின்னும் ஆண்டவரோடு பேசி 20 என்றான். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்களை நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இன்றைய மனப்பாட வசனம் 1 தீமோத்தேயு 2:1. எல்லா மனிதருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஐ எக்ஸார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் சப்ளிகேஷன்ஸ், ப்ரேயர்ஸ், இன்டர்செஷன்ஸ் அண்ட் கிவிங் ஆஃப் தேங்க்ஸ் பி மெய்ட் ஃபார் ஆல் மென். புதிய ஏற்பாட்டு சபையில் குருக்கள், குருக்கள் அல்லாதோர் என இரு வகுப்பினர் இல்லை. அதாவது கிளர்ஜி, லைட்டி என்று இரண்டு குரூப்ஸ் கிடையாது. நாம் அனைவரும் ஒரே உடலில் பல உறுப்புகள், சம முக்கியத்துவம், ஆனால் பல்வேறு கடமைகள், பொறுப்புகள். கடவுளுக்கு முன்பாக ஆசாரியராயிருத்தல் அரும் சலாக்கியம் மட்டுமல்ல, அது பெரும் பொறுப்பும் ஆகும். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில், அதாவது ஆசாரியர், ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியர் என்கிற நமது ஊழியத்தை நிறைவேற்றுவதில் முக்கியமான பகுதி நாம் மக்களுக்காக பிரார்த்தனை செய்தலே. என்னென்ன காரியங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாம் இன்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, நாம் எல்லா மனிதரின் மீட்புக்காகவும் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். அது நம்முடைய மீட்பராகிய கடவுளுக்கு முன்பாக நல்லதும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனிதரும் மீட்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 2:3, 3, 4 வசனங்களில் வாசிக்கிறோம். நமது ஜபங்கள் எல்லா மனிதரையும் சேர்க்க வேண்டும், சூழ வேண்டும். ரோமர் 10:14 பவுல் இப்படி கேட்கிறார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 1 தீமோத்தேயு 2 அத்தியாயத்தினுடைய அடிப்படையில் ஒருவேளை நாம் இப்படி கேட்கலாம், அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறவன் இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி மீட்கப்படுவார்கள்? இரண்டாவதாக, தேவ மக்களது எழுப்புதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய சபை அன்றைய சபை அல்ல, இன்றைய சபை இருக்க வேண்டியபடியும் இல்லை. The church is, that is not the church that was or that the church should be. முந்தின சபை இருந்த அந்த மகிமையை இன்றைய சபை இழந்து பின்வாங்கி கிடக்கிறது. பெரும்பான்மையான திருச்சபைகளின் நிலைமை இதுதான். வெளிப்படுத்தலில் 7 சபைகளில் 5 சபைகள் ஆண்டவரால் கண்டிக்கப்பட்டன. நம்முடைய நிலையும் அதுதானே.
தன் ஆண்டவரை இழந்ததை அறியாமலேயே சபை என்னென்ன காரியங்களையாமோ செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வெளியே நின்று, திருச்சபைக்கு வெளியே நின்று, திருச்சபைக்குள்ளே நுழையும்படி கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் திருச்சபைக்குள்ளே எல்லா காரியங்களையும் நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்கே? அவர் வாசலுக்கு வெளியே. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற தாவீதனுடைய இதய கதறல் நமது ஜபமாக. கடைசி கால தீர்க்கதரிசியாகிய யோவேல் ஆண்டவரது ஆசாரியரை பார்த்து, புலம்பி அழுங்கள், ரெட்டுடுத்தி அழுங்கள், ராமுழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே கிடந்து அவர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும் வரை அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். நோயுற்ற சபை செத்துக்கொண்டிருக்கும் உலகை காப்பாற்ற முடியாது. A sick church cannot save a dying world. நமது அனுதின ஜெபப்பட்டியலில் தேவ மக்களின் எழுப்புதல் முதல் குறிப்பாக இருக்கட்டும். மூன்றாவது, நமக்கு தெரிந்த விசுவாசிகளுக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அது உள்ளூர் சபை அல்லது நமது ஜெபக்குழுவின் உறுப்பினர்களாக இருக்கலாம். ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. கடமைக்காய் கைகுலுக்கி வந்தனம் செய்வது போதாது. How do you do, brother? Oh, I'm fine. How do you do? என்று சொல்லிவிட்டால் போதாது. ஏதாவது ஜெப குறிப்பு உண்டா? உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஏதாவது பகுதி உண்டா என்று அடுத்த கேள்வி கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். சக விசுவாசிகளுக்காய் கிரமமாய் வேண்டுதல் செய்வது அவசியம். நாம் தனித்தவர்கள் அல்ல, நாம் சார்ந்தவர்கள். எனக்கு என் ஜபம் போதும் என்று நாம் இருக்கக்கூடாது. ஒருவரின் ஜெபம் மற்றவருக்கு தேவை. தம்மோடு விழித்திருந்து விண்ணப்பிக்க இயேசுவே தமது சீடரை கேட்டாரே. தன்னோடு ஜெபத்தில் போராடும்படி பவுல் சக விசுவாசிகளை மன்றாடி கேட்டான். எடுத்துக்காட்டாக ஒரு வசன வாசிக்கிறேன். ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள். அது எனக்கு அல்லது என்று இராதபடி எங்களுக்கு என்று இருக்கிறது. எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் என்று இல்லை, எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும். என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்றல்ல, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். என்னை சோதனைக்குட்படாமல் பார்த்துக் கொள்ளும் என்றல்ல, எங்களை சோதனைக்குட்படாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று இருக்கிறது. அது எவ்வளவு கருத்தானது என்று பாருங்கள். அருமையான சகோதரி சாராள் நவரோஜி ஒரு நல்ல பாடல் பாடினார்கள்.

எல்லா மனிதருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். எங்கள் மகாபிரிய தேவனே, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஜப வாழ்க்கையில் உள்ள தன்னலத்தை அகற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மனிதருடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிப்பது எங்கள் தலையாய கடமையாக இருக்கட்டும். அகில உலக திருச்சபையில் உண்டாக வேண்டிய எழுப்புதல் எங்களுடைய இதய பாரமாய் இருக்கட்டும். எங்களுக்கு தெரிந்த உடன் விசுவாசிகளின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாய் சொல்லி அவர்களை ஜெபத்தில் தாங்குவது எங்களுடைய பொறுப்பாய் இருக்கட்டும். இப்படி ஆண்டவரே, எனக்கு எனக்கு என்று இல்லாதபடி எங்களுக்கு நமக்கு என்று எங்களுடைய ஜப வாழ்க்கையை நீர் விரிவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவே உமக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. உமக்கு பிரியமான ஜப வாழ்க்கை ஜபப்பாணியை நாங்களும் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஜபாவியினால் நிரப்பியறணும். அகில உலகமும் நற்செய்தி மகிமாக வேண்டும். அகில உலக திருச்சபையிலே அருள்மாறி பொழிய வேண்டும். எங்களுக்கு தெரிந்த அத்தனை விசுவாசிகளையும் நாங்கள் ஜெபத்தில் தாங்கி இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குள்ளே நீர் எங்களை நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க. பல வார்த்தைகளுக்கு நல்ல வரலாறு இருக்கும். அது தெரியாம நாம பல வார்த்தைகளை அதோட மூலப்பொருள் புரியாமலேயே பயன்படுத்திக்கிட்டு வரோம். யாராவது அறிவில்லாம எதையாவது செஞ்சா நாம மடையான்னு திட்டுறோம். மடையானா முட்டாள்னு நாம நினைக்கிறோம். இல்ல, அப்படி இல்ல. யாரையாவது மடையான்னு திட்டுறதுக்கு முன்னால நான் சொல்றத கேளுங்க. ஏரிய வடிவமைச்ச பிறகு அதுல இருக்கும் தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம்தான் மடை. மடைகளை அமைக்க முதல்ல பனை மரங்களை பயன்படுத்தினாங்க. உறுதியான பனை மரங்களை தேர்ந்தெடுத்து அதோட உள்தண்டை நீக்கிட்டு அதை ஏரியோட அடிய ஆழத்துல பதிப்பாங்க. மரத்தோட உள் ஓட்டையில கோரை, நாணல், களிமண் இதெல்லாத்தையும் கலந்து அடைச்சு வைப்பாங்க. வெள்ளம் வரும் காலத்துல மடைகளை திறக்கிறதுக்கு நேசல ஆட்கள் இருப்பாங்க. இவங்க உயிரை பணையம் வச்சு நீருக்குள்ள மூழ்கி செய்யும் பணி பெரிய சாகசப்பணி. மூச்சை அடக்கி தண்ணிக்குள்ள மூழ்கி அடி ஆழத்துல இருக்கும் மடையோட அடைப்பை இவங்க திறந்து விடுவாங்க. மடை திறந்ததும் புயல் வேகத்துல வெளியே வரும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்துட்டு போகும். மடைய திறக்க போய் இறந்து போனவங்க நிறைய பேரு, பிழைச்சு வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். வெள்ளம் வரும்போது மடைய திறக்கும் இவங்க தான் மடையர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. இது தெரியாம நாம முட்டாள்களை மடையர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம ஞானத்தோட இருக்கணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். வேதாகமமும் ஞானத்தை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும்.

கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:42-44 வரை உள்ள வசனங்கள். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 வருடங்களுக்கு மேலாக தேசத்தில் மழை இல்லை. இப்பொழுது தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, மழைக்காக எலியா என்ன செய்கிறான்? கர்மேல் பர்வதத்தின் உச்சியில் போய் முழங்கால் முடக்கி தன் தலை முழங்காலில் பட குனிந்து கர்த்தரை நோக்கி செபிக்கிறான். மழைக்காக முதல் விசை செபித்து விட்டு ஊழியக்காரனிடத்துல சொல்லுகிறான், நீ போய் பார் என்று. அவன் போய் பார்த்து விட்டு வந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை. இவ்வளவு தன்னை தாழ்த்தி எலியா செபிக்கிறான். ஜபத்தினுடைய ரிசல்ட் என்ன? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்று சொன்னதும் எலியா ஜபத்தை நிறுத்தவில்லை. எலியா சோர்ந்து போகவில்லை. இனி நான் செபிக்க மாட்டேன் என்று சொல்லி பின்வாங்கவும் இல்லை. எலியா 7 தரம் இப்படி செய்கிறான். 7ஆம் தரம் இப்படி செய்தபோது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவாய் ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது. எலியாவின் இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பல நேரத்தில் நம்முடைய ஜபத்தின் பதிலும் இப்படி தான் இருக்கும். என்ன? கஷ்டப்பட்டு தாழ்த்தி உபவாசித்து ஜபித்து ஏதாவது தெரியுமா என்று பார்த்தால், ஏதாவது நடக்குமா என்று பார்த்தால், ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்றதும், ஒன்றுமே நடக்கலை என்றதும் நாம் பல நேரத்தில் நம்முடைய ஜபத்தை விட்டு விடுகிறோம். அப்படி இல்லை சகோதரா சகோதரி, கேட்பதில் உறுதியாயிரு. காரணம், நாம் யாரிடத்தில் கேட்குறோமோ அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஒன்றும் இல்லை என்றதும் ஜபத்தை நிறுத்தி விடாதே. எலியா கேட்பதில் உறுதியா இருந்தா, அப்படி உறுதியா இருந்தது நிமித்தமாய் ஆமென், அவருடைய ஜபத்தை கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு உள்ளங்கை அளவாய் ஒரு சிறிய மேகம் எழும்பினது. பல நேரத்தில் சின்ன காரியம் நம்ம கண்களுக்கு முன்பாக அடையாளமாய் காணப்படலாம். ஆனால் அது தேவன் தந்ததானால் அது பெரிய பலனை காண செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீ கேட்பதில் உறுதியாயிரு. இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்த உவமையை சொல்லும் போது, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்துல போய், ஆமேன், இரவிலே தன் சிநேகிதன் கதவை தட்டி கேட்கிறான், எனக்கு 3 அப்பம் கொடுவிண்டு. உள்ளே இருக்கிறவன் தர முடியாது என்று சொன்னதும் இவன் தட்டுவதை நிறுத்தவில்லை. இவன் தட்டி கொண்டே இருக்கிறான். கேட்பதில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாய் உனக்காக பரலோக கதவு திறக்கப்படும். உனக்கு வேண்டியவை அனைத்தும் கொடுக்கப்படும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். தளர்ந்து போகாமல் காத்திருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு இது அவசியம். வேதம் இதை தான் சொல்லுகிறது. எனவே அன்பு சகோதரா சகோதரி, ஜெபித்து என்னத்தை கண்டோம்? ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கேட்பதில் உறுதியாயிரு. 6 விசை ஒன்றுமில்லை என்ற பதில் வந்தாலும், 7ஆம் விசை ஒரு உள்ளங்கை அளவாய் ஒரு சிறிய மேகம் எழும்புகிற ஒரு மாற்றம், ஒரு புதிய துவக்கம் நிச்சயமாய் உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் அதை செய்வார். எலியாவுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். நிச்சயம் பெரிய அறுவடையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜபத்தின் பலனாய் கர்த்தர் காண செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சேர்ந்து செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, எலியா எப்படி கேட்பதில் உறுதியாக இருந்து பெற்றுக் கொண்டாரோ, அப்படியே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற காரியத்தில் சோர்ந்து போகாம பின் வாங்காம உறுதியாக இருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கான ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகள் 1:15. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆமென்பார்ந்த தேவ ஜனங்களே, இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இப்படித்தான் அநேக உள்ளங்கள் இயங்குகின்றது, எதிர்பார்க்கின்றது. அன்று அக்ஷால் தன் தகப்பனாகிய காலேபிடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டார். இன்று நீங்கள் உங்களுடைய பரம தகப்பனாகிய தேவனிடம் ஆண்டவரே, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பீர்களாக. கேளுங்கள், தரப்படும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். சிறு தேவையாயிருந்தாலும் சரி, பெரிய தேவையாயிருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக அவர் உங்களை ஆசீர்வதித்தருள்வார். அக்சாலுக்கு தகப்பனாகிய காலேப் வறட்சியான நிலங்களை முன்பு கொடுத்திருந்தார். வறட்சியான நிலத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை. தகப்பன் தனக்கு வறட்சியான நிலத்தை தந்துவிட்டாரே என்று அவள் ஒருவேளை மனங்கசந்து இருந்திருக்க கூடும். அந்த கசப்பை அவள் தன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து குமரிக்கொண்டு இருக்கவில்லை. அவள் தன் மனதுருக்கத்தின் தகப்பனை அறிந்திருந்தாள். தன் தகப்பனிடம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்கும் போது அவர் தனக்கு அப்படியே தந்தருளுவார் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அவள் தகப்பனிடத்திலே கேட்ட போது காலேப் மனதுருக்கி அவள் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்று நீங்கள் வறட்சியான பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை என்னை வாட்டுகிறது, வருமானம் போதவில்லையே என்று தவித்துக் கொண்டு இருக்கலாம். அல்லது போதுமான ஆரோக்கியம் சரீரத்துக்கு இல்லாததினால் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் வறண்டு போனேனே என்று துயரத்தோடு நடைபோட்டுக் கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்கள். வறண்ட நிலத்தை செழிப்பான நிலமாய் மாற்றக்கூடிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் வறட்சியை மாற்றி செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லெபனோனின் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று ஏசாயா 35:1-2 காணுகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வனாந்திரத்தையும் செழிப்பாக்க கூடிய வல்லமை உள்ளவர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் 66 பாடுகிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களும் இப்படியாக உங்களுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதம் தரக்கூடிய தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஊழியத்தில் தேவனுடைய மகிமை என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:11 வாசிக்க கேட்போம்.
2: என் குமாரரே,
1: என் குமாரரே,
2: இப்பொழுது அசதியாயிராதையுங்கள்,
1: இப்பொழுது அசதியாயிராதையுங்கள்,
2: நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி,
1: நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி
2: அவருக்கு முன்பாக நிற்கவும்,
1: அவருக்கு முன்பாக நிற்கவும்,
2: அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும்,
1: அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களும்,
2: தூபம் காட்டுகிறவர்களாய் இருக்கவும்,
1: தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கவும்
2: உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான்.
1: உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். எசேக்கியா ராஜா தன் ராஜஸ்தானத்துக்கு வந்தபோது ஆலயத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி ஆலயத்தை சுத்திகரித்து அநேக நல்ல காரியங்களை செய்து வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஊழியம் செய்கிற லேவியரை பார்த்து அவன் சொல்வது, நீங்கள் அசதியாயிராதையுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்று பணிவிடை செய்து ஊழியத்தை செய்யுங்கள், நீங்கள் தூபம் காட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சிலரை குறிப்பாக அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியின் கோத்திரத்தை ஆண்டவர் ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது குறிப்பாக சில முழு நேர ஊழியங்களை செய்ய ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்கிறார். அந்த ஊழியர்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்கிறார்? சபையில் உள்ள எல்லா மக்களும் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும், சுவிசேஷ வேலைக்காக சபை பக்தி விருத்தி அடைவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை, சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் பயனுள்ளவர்களாக சீர்பொருந்த பண்ணி அவர்களை கட்டி எழுப்பி அவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். விசுவாசிகளே, இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அசதியாயிருக்க கூடாது. இந்த நாட்களில் எல்லாம் அடைக்கப்பட்டு சபையெல்லாம் திறக்கப்படாமல் மூடப்பட்டு ஆங்காங்கே வீடுகளிலே இருக்கும்போது அசதி வந்துவிடும், சோர்வு வந்துவிடும், நேரடியாய் ஒருவரையொரு பார்க்க முடியாமல் இருக்கும்போது பல விதத்தில் பல முடக்கங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகினால் அசதிக்குள் வந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அசதியாயிராதிருங்கள், சோம்பலாயிராதிருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலே 3 முக்கியமான காரியங்களை சொல்ல இருக்கிறது. ரோமர் 12:11 வாசிப்போம்.
2: அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்,
1: அசதியாயிராமல் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள்,
2: ஆவியிலே அனலாயிருங்கள்,
1: ஆவியில் அனலாயிருங்கள்,
2: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்,
1: கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். கொஞ்சம் ஆவியில அனல் வேணும் ஊழியம் செய்வதற்கு. அநேகருடைய வாழ்க்கையில ஊழியம் செய்கிறதற்கு அனல் இல்லை. அந்த அனலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே அனல் வரும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்னைக்கோ பெற்றேன் என்று சொல்லி விட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கை வெதுவெதுப்பாகிவிடக்கூடாது. நாள் செல்ல செல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே உற்சாகமாயிருக்கும், ஜெபிக்க தூண்டும், வேத வசனத்தை பார்க்கணும், செல்லுகளுக்கு போகணும், இப்படி உற்சாகமாயிருக்கும். ஆனால் நாள் செல்ல செல்ல செல்ல உன் வாழ்க்கையில் அனல் குன்றி போய் வெதுவெதுப்பாக மாறிவிடுவாய். ஆண்டவர் இன்றைக்கு ஊழியம் செய்ய ரெண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த, ஆண்டவருக்குள் சிலரை நடத்த கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். வீட்டிலே சோர்ந்து தூங்கி படுத்து ஒரு நாளைக்கு என்னதான் செய்தீர்கள் சாதித்தீர்கள் என்று தெரியாமலே வாழ்க்கையில் குளிர்ந்து போய் எப்பவும் டிவிக்கு முன்னாலேயோ யார்கிட்டயோ பேசி எப்படியோ வாழ்ந்து விடாதபடி கர்த்தர் உங்களை அழைத்து ஒரு அனலை கொடுத்து அசதியாயிராதேயுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது, நீங்கள் அசதியாயிராமல், எபிரேயர் 6:11 அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 7000 அதிகமான வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதை மறக்காமல் பொறுமையோடு காத்திருந்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நாம் முதல் முதலாக வீட்டை விட்டு தூரமான ஒரு இடத்துல போய் தனிமையாய் நின்று கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த சத்தம் இன்றைக்கும் என்னை விட்டு மாறவில்லை. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்குள்ள வந்த போது என்னை விசுவாசிக்கிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் எப்பவும் இருக்கும். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நான் பிடித்து கொண்டு விடாமல் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீயும் உன் குடும்பமும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். விட்டாத அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணு, விடாம ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவனால் அக்கினியினால் உன்னை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிறது. பிடித்து கொள்ளுங்கள். சிமியோன் என்பவருக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் மேலே இருந்ததுனால அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ கிறிஸ்துவை காணும் முன் மரணத்தை காண்பதில்லை என்று. அந்த வாக்குத்தத்தை பிடித்து ஜெபமணி கொண்டே இருந்தபோது ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை என் கண்களினாலே நான் கண்டுவிட்டேன் அப்பா, இப்பொழுதும் அந்த அடியேனை சமாதானத்தோடு போகவிடும். வாழ்க்கையில் கிடைச்ச அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாலும் உங்கள் வாழ்க்கை இப்படியே இருப்பதில்லை. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள். தனியே போய் ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுப்பார். அசதியாயிராதிருங்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். பாழான உன் வீட்டை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் பேசும்போது அப்படி வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் வீடுகளை கட்ட ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீ விசுவாசத்தோடு அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். அசதியாக இருந்தால் இழந்து போவாய். தேவனிடத்தில் வா, கேள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, உங்க வாழ்க்கையில அசதியாயிராதிருங்கள். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இருக்கிறது. எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள். நீ அனுபவிக்க வேண்டிய அநேக தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில சுறுசுறுப்பா அசதியாயிராமல் ஆண்டவர் கொடுக்கிற இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஒரு வட்டாரத்தையே கர்த்தர் உனக்கு ஈவாக கொடுப்பார். அங்குள்ள ஆத்துமாக்களை உனக்கு தருவார். ஜெபம் பண்ணு. தேசம் என்றால் ஒரு எல்லை, அதற்கு அதிகாரிகள் உண்டு. கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்தி அந்த எல்லைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு இடத்திலே கர்த்தர் உனக்கு வீடு கொடுத்து அங்கே உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் போது உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லைகளை நீ சுதந்திரிக்க வேண்டும். அந்தகார சக்திகள் எதிர்வல்லமைகளை விரட்டி கர்த்தருக்காக அந்த வட்டாரம் முழுவதிலும் தேவ பிரசன்னம் இருக்க நீ ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் உன் வட்டாரத்தையே மாற்ற ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற. அசதியாகிறாதே. அங்கே நீ நடக்க வேண்டும். நீ ஆட்களை நியமிக்க வேண்டும். அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டு யோசுவாவின் புஸ்தகம் 18:3 வாசியுங்கள், 4 வாசியுங்கள்.
2: ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்,
1: என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம்,
2: கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து,
1: 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள்.
2: அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன்.
1: என்னிடத்தில் கொண்டு வரணும், தேசத்தை சுற்றணும், உங்க வட்டாரத்தை சுற்றணும், விவரமா எல்லாவற்றையும் எழுதணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தெருக்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. எப்படி ஆயினும் உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த இடத்தை எல்லைகளை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்க ஆசீர்வாதமாயிருப்பார். உங்கள் வீட்டையும் ஆண்டவர் கட்டி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் கையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை நேர்த்தியாய் செய்யுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 9:10 அசதியாயிருக்கக்கூடாது. பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் உனக்கு இல்லையே. நீ போகிற பாதாளம் நரகத்துக்கு போன பிறகு அங்க ஒரு வித்தையும் நீ காட்ட முடியாது. உனக்கு அங்கு ஞானமும் இல்லை, எந்த செய்கையும் அங்க கிடையாது. அதனால இருக்கிற காலத்துல அசதியாகிராமல் முழு பலத்தோடு கர்த்தருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், அனலாயிருக்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழணும். ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகினால் உன் வாழ்க்கையில நீ தேவ சன்னிதானத்தில் உற்சாகமாயிரு. ரெண்டாவது, ஊழியத்தில் முதல்ல அசதியாயிருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஊழியத்தில் தேவ அதிகாரத்தை பெற்று ஊழியம் செய்யணும். மூணாவது, நீங்கள் திராட்சை தோட்டத்தில் போய் ஊழியம் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மத்தேயு 10:1 வாசிக்கலாம். மத்தேயு 10:1,
2: அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும்
1: தம்மிடத்திலே வரவழைத்து
2: அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1: இயேசு திரளான ஜனங்களை பார்த்தார். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவர்கள் தொய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்த போது ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்ய அவர்களை அனுப்புகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சிலர் தெரிந்து கொள்வார். நாம் போன வாரத்தில் பார்த்த போது சிலர் சாக்கு போக்குகளை சொல்லி போய்விட்டார்கள். ஒருத்தன் வசதிக்காக நான் உம்மை பின்பற்றுவேன் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், எனக்கே தலைசாக்கிய இடம் இல்லப்பா, நீ போன்னு சொல்லிட்டார். இன்னொருவனை பார்த்து சொன்னார், வர சொன்னார், என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னான். இன்னொருத்தனை பார்த்து அவனை சொன்ன, அவன் என் வீட்டார்கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அடுத்த வசன அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், 70 பேர் அவர் தெரிந்து கொண்டாராம். ஊர் ஊராக போய் ஊழியை செய்வதற்கு 70 பேர் தெரிந்து கொண்டார். 3 பேர் என்னத்தையோ சொல்லிட்டு போனால் ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஆண்டவருக்கு ஊழியை செய்ய ஆட்களை தெரிந்து கொள்வார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்கிறார், உன்னை அதிகாரப்படுத்துகிறார். ஊழியத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது அதிகாரம் தேவை. கர்த்தர் என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? சகல வியாதிகளை நீக்கணும், சகல நோய்களை சுகமாக்கணும்னு சொல்லி அவர்களை அதிகாரப்படுத்தினார். அவங்க அதிகாரப்பட்டு போன போது பிசாசுகள் எல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது. திரும்ப சந்தோஷத்தோடு கூட அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், பிசாசுகள் ஓடுகிறதுக்காக சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது உங்களையும் பாதுகாத்து உறுதிப்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது, தேவைப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், வேதனையோடு கூட இருக்கிறவர்களை சந்திக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்கள்கிட்ட யாராவது ஜெபம்னு சொன்னால், இந்த ஊழியருக்கு சொல்கிறேன், அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்ககிட்ட ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அதிகாரம் தந்திருக்கிறீரப்பா. ஜெபம் பண்ணுனா நிச்சயம் மக்களுக்கு சுகம் கிடைக்கும், வியாதிகள் நீங்கும், சகல பிசாசுகளும் துரத்தப்படும். உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின உடனேயே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் இப்போ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரித்த உடனே பாதாளத்துக்கு போய் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை தன் கையிலே எடுத்து அதிகாரத்தோடு

0: மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஊழியத்தை சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் சேர்ந்து செய்தா. சபை ஆலயம் என்பது ஏதோ சபையின் கட்டடத்துக்குள் வருவது தான் ஆராதனை அல்ல. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணங்களை சோர்ந்து போகாமல் நல்ல ஊழியத்தை செய்து நாம் கூடி வரும்போது திரளான ஆத்துமாக்களோடு கூட வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து உறுதிப்படுத்தி அதிகாரப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் மேலே இப்போ உம்முடைய அதிகாரம் வருகிறது, நான் உமக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, வியாதிகளை சுகமாக்க, ஆண்டவரே சகல பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுக்கிறீர். அந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்க நீங்கள் போங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அந்த சீஷர்களை பார்த்து சில குறிப்பான காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 10:6-8:9-10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே அவர் சொல்லுகிறார், காணாமற் போன இஸ்ரவேல் இடத்துக்கே நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கள், வேறு எங்கேயும் போக வேண்டாம் என்று அவர்களை பார்த்து சொன்னார். இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சபையை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார், உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டதை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விஸ்தாரமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்திலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், வழிக்கு நீங்கள் பையையாவது, நீங்கள் எதையாவது, நீங்கள் உங்களுடைய உடுப்புகளையாவது கச்சைகளையாவது எடுத்துக்கொண்டு நீங்கள் போக வேண்டாம் என்று அவர்களுக்கு சொன்னார். நீங்கள் ஒன்றே எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ ஆண்டவர் அதை மாற்றியிருக்கார். லூக்கா 22:36 வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:36 அவங்கள பார்த்து சொன்னார்,
1: அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும்
0: உடையவன்
1: அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன்.
0: இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 35.
1: பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பிய போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார்.
0: உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்தா ஒன்னும் குறைவாக அவர்களுக்கு இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் சொன்ன அவங்கள பார்த்து, இப்போ நீங்க பணப்பை சாமான் பையை எடுத்துக்கிடுங்கள். அதனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் இப்போ ஆண்டவர் நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது விடுதலையோட ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆச்சரியமானதை உனக்கு செய்வார். 3வது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புறது போல நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். நீங்கள் போகிற இடத்துல ஓனாய் கூட்டங்கள் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக பண்ணுவாங்க, பயப்படாதுங்க. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட ஒரு சித்தம் இல்லாமல் கீழே விழாது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இந்த வாரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுகிற ஒரு ஊழியர், அவர் கிராமத்தில் வட இந்தியாவில் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போனபோது 7 பேரை பிடிச்சி அடித்து அவர்களை காட்டுக்குள்ளே கொண்டு போய் 1 மணி நேரம் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. நல்லவேளை அந்த நேரத்தில் போலீஸுகள் போய் போலீஸுக்கு தெரிவித்த போது போலீஸுகள் போய் பிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வச்சு ராத்திரி முழுசும் பிறகு நடுராத்திரிக்கு மேலே விடுதலையாக்கி விட்டுட்டாங்க. ஆஸ்பத்திரிகளில் இப்போ இருக்கிறாங்க. இப்படி தான் ஓனாய் கூட்டங்கள் அடித்து தண்ணி கொடுத்து கொடுத்து அடி அடின்னு அடித்து அவங்க சொன்னாங்க, ஐயா தலையெல்லாம் வலிக்கு, காது கேட்க மாட்டேங்குது, கால்கள் நடக்க முடியலை, பாதங்கள் வீங்கி போயிட்டு, பாதம் வீங்கின அந்த பாதத்தில் கல்லுகளில் ஓடுங்கடாடும் அடித்து அடித்து கால் நடக்க முடியாமல் 1 மணி நேரம் கத்தரா பார்த்து அந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றிட்டார். இல்லாட்டா மன்னனே.

0: எடுத்துட்டு வாங்கடா, வாங்கிட்டு வாங்க, மொத்தமாக கொளுத்துவோன்னு சொல்லி அவன் வெறியோடு அடிக்கிறான். இப்படிப்பட்ட வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியில் இருந்தாலும், உபத்திரவங்கள் உண்டு ஊழியங்கள் செய்யும்போது, ஆனால் உன் தலையில் உள்ள முடி கூட அவர் சித்தமில்லாமல் கீழே விழாது. ஆண்டவர் உன் கூட இருப்பார். நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம் அந்த ஊர் ஜனம் எப்படி ஆயினும் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அந்த அடித்த மனிதர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். வட இந்தியாவில் அநேக இடங்களில் டெய்லி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய தேசம் எப்படி ஆயினும் ஆண்டவருடைய நாமத்தை அறியணும். ஊழியர்கள் ஓநாய்க்கூட்டங்களுக்குள்ளே போவது போல ஆட்டுக்குட்டிகளாகி நீங்கள் போக வேண்டியதிருக்கும். கர்த்தர் உத்தமமாய் உங்களுக்கு உதவி செய்வார். பாடுகள் உண்டு ஊழியத்தில், உபத்திரவங்கள் உண்டு, சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆதாமிடத்திலிருந்து பெற்ற இந்த ஜீவன் அதை இழந்து போகிறவன் திரும்ப ஆண்டவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யும் போது உன்னை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக தைரியத்தோடு ஊழியம் செய்ய உதவி செய்யும். உடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுக்காக நீர் செய்திருக்கிற ஆச்சரியமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அதனால் அதிகாரத்தோடு ஊழியம் செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 20:4-3, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், அங்கே ஆண்டவர் உங்களுக்கு கூலி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. வாசியுங்கள்.
1: நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள்,
0: நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள்,
1: நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான்.
0: நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார்.
1: அவர்களும் போனார்கள்.
0: அவர்களும் போனார்கள். ஆண்டவர் அதிகாலையில் எழும்பி தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்வதற்கு ஆட்களை அனுப்பும்படி போகிறார். காலையில் எழும்பி போகும்போது அங்க ஆட்கள் நிற்கிறார்கள். அவங்களோடு கூட அவர் பேசுகிறார். அவங்க கூலி கேட்கிறாங்க, எவ்வளவு கூலி கொடுப்பீர் உடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தான். அவர் சொன்ன, ஒரு பணம் கொடுக்குறேன். பேரம் பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பணம் கேட்டிருப்பாங்க. கடைசியில் சம்மதிச்சு ஒரு பணம் அப்படின்னு சொல்லி திராட்சை தோட்டத்துக்கு போகிறாங்க. இந்த கூலிக்காக வேலை செய்கிறவன் ஊழியத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், அது கிடைக்குமா இது கிடைக்குமா, ஊழியம் செய்கிறவன் உருப்படியாக வேலை செய்ய மாட்டான். அந்த வேலை சரியாக நடக்கலை. ஆகினால அந்த எஜமான் வந்து 3, 6, 9 அங்கே வந்து அந்த வீதிகளில் நிற்கிற மனிதர்களை பார்த்து, ஏன் நீங்கள் இங்கே சும்மா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சும்மா நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வேலை செய்யுங்கள், நியாயமான கூலி கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் போய் வேலை செய்கிறார்கள். இன்னும் வேலை முடியலை. 11 கடைசி 1 இருக்குது. அப்பமும் வந்து தெருக்கள்ல பார்க்கிறார். அங்க சில ஆட்கள் சும்மா நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறார், நீங்க ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்ல, எங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கல ஐயா. அவர் சொல்லுகிறார், போங்கள், என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, நான் உங்களுக்கு நியாயமான கூலி கொடுப்பேன். அந்த ஆட்கள், நியாயமான கூலினா எவ்வளோ கூலி கொடுப்பீங்க? இந்த 1 தானே நாங்கள் வேலை பார்க்க போகிறோம், கொஞ்ச நேரம் தானே இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ கூலி கொடுப்பீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கல. அவங்க போனாங்க, ஊழியம் செய்தாங்க திராட்சை தோட்டத்தில். கடைசியில் எஜமான் சாயந்தரம் நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குற நேரம், இந்த முதலாவது இந்த கடைசி நேரம் வந்த 11 வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டான். கடைசியில் வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டான். ஏன்னா இவன் பேரம் பேசாமல் வந்தான், எவ்வளோ கொடுப்பீர், அவ்வளோ கொடுப்பீரா, இவ்வளோ கொடுப்பீரான்னு கேட்கலை. என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி வேலை கிடைச்சிச்சு. போய் வேலை செய்த போது ஒரு பணம் கூலி கிடைச்சிச்சு. அப்போ காலையிலேருந்து வந்தவங்க கேட்குறான், உனக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு ஒரு பணம்? ஓ, ஒரு மணி நேரம் வேலை செய்த உனக்கு ஒரு பணமா? அப்போ நாங்கள் 12 மணி நேரம் வேலை செய்திருக்கிறோம், எங்களுக்கு 12 பணம் கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு போனான். அங்கே போனால் அவனுக்கு ஒரு பணம் தான் கிடைச்சிச்சு. அப்போ அங்கே யூனியன்லாம் கூப்பிட்டுட்டான். இந்த மாதிரி யூனியன்லாம் கூப்பிட்டு சண்டை போடுற ஊழியர் ஏராளம் இருக்குது, எங்களுக்கு பணம் கொடுக்கலையே, எங்களுக்கு அது வரலையே, இது வரலையே, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படியே இருந்தா ஆண்டு சொல்வார், நான் உனக்கு சொன்னதை நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் எனக்கு கொடுக்கறதுக்கு தயவு இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, பிந்தி வந்தவங்களை முந்தி கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. கர்த்தருக்காக யாரெல்லாம் பேரம் பேசாமல் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் கூலிக்காக வேலை செய்யாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியன்னு திராட்சை தோட்டத்தில் அவருடைய நாமத்தினால் ஊழியம் செய்தா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது ஏராளம் இருக்கும், ஏராளம் இருக்கும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. உன் வாழ்க்கையில் மிகுந்த ஜாக்கிரதையோடு உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறதுக்காக ஊழியம் செய்யாமல் அவருடைய திராட்சை தோட்டத்தில் நீ ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நீ காண முடியும். இந்த நாட்களில் ஆண்டவருடைய கரம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியம் செய்வது பாக்கியம். அவருக்கு கனிகளை கொடுப்பது பாக்கியம். திராட்சை தோட்டத்தில் அவர் எப்பவும் கனி காலத்தில் கனியை கொடுக்கணும். கனி கொடுக்காமல் இருந்தால் அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து உன்னை பிடுங்கி வேற யாருக்கும் கொடுத்து விடுவார். ஆகினாலே இந்த நாளிலே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம், எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்வோம், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்து ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவது, ஆண்டவர் சிலரை அழைக்கிறார். ஒரு ஓமையை சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு நேராக போயிட்டு இருக்கும்போது சிலர் நினைக்கிறாங்க, இப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் பிடுங்கி நம்ம கையில் கொடுக்க போறாருன்னு நினச்சி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை, நான் வேறொரு இடத்துக்கு போகணும், நான் போயிட்டு வருவேன், அது வரைக்கும் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லி 10 ஊழியர்களை அழைக்கிறார். நீங்கள் அதை லூக்கா 19 அதிகாரத்தில் 13 வாசிக்கும்போது அவர் 10 பேரை அழைக்கிறார். புறப்படும்போது தன் ஊழியக்காரர் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வருமளவு இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது என்ன அர்த்தம்? இயேசு தம்முடைய ராஜ்யத்தை பெற தன் பிதாவினிடத்துக்கு போயிருக்கிறார். அவர் பிதாவினிடத்திலிருந்து ராஜ்யத்தை பெற்று திரும்ப வருவார். அது வரைக்கும் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் நமக்கு கிரேட் கமிஷனை கொடுத்துட்டு போயிருக்கிறார், சுவிசேஷ அறிவியுங்கள். 10 பேரை அழைத்து 10 ராத்தல் கொடுத்தார் என்றால் அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் 1 ராத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமமாக எல்லாருக்கும் 1 ராத்தல் கொடுத்திருக்கிறார். வித்தியாசமாக கொடுக்கல, எல்லாருக்கும் 1 ராத்தல கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த 1 ராத்தல் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். எல்லார் கையிலையும் இந்த சுவிசேஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கொண்டு சுவிசேஷம் அறிவியுங்கள், நாம் போய் திரும்ப வருவேன். உண்மையுள்ள ஊழியர்களாக இருங்கள், அவர் வருவார். சிலர் சொல்லுங்க சொன்னார்கள், அவர் வரமாட்டார். சிலர் நினைத்தார்கள், அவர் வந்து கணக்கு கேட்க மாட்டார். ஆனா அந்த ராஜா திரும்ப வந்தார். 1 ராத்தல் வாங்கின ஆட்களை கூப்பிட்டார், எல்லாருக்கும் 1 ராத்தல். ஒருத்தன் வந்து சொன்னான், 10 ராத்தல நான் சம்பாதித்தேன். அப்படியானா நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரி, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனு, கொஞ்சம் தான் உனக்கு கொடுத்தேன், நான் சுவிசேஷத்தை உன் கையில் கொடுத்துட்டு போனேன், நீ அதை கொண்டு வியாபாரம் பண்ணினாய், 10 ராத்தலை சம்பாதித்திருக்கிறாய், உண்மையும் உத்தமம் ஊழியக்காரன். இன்னொருத்தன் 5 ராத்தலை சம்பாதித்தேன். அவனையும் பார்த்து, ஏன் நீ 5 ராத்தலை சம்பாதிச்ச? அவன் 10 சம்பாதிச்சான்னு சொல்லலை, உனக்கு கொடுத்ததில் கொஞ்சம் ஊழியம் செய்து நீ சம்பாதித்ததுக்காக உன்னையும் உன் கிரியைகளின்படி அஞ்சு பட்டணத்துக்கு உன் அதிகாரியாக வைக்கிறார். இன்னொருத்தங்கிட்ட வந்தால் அவன் உண்மையற்ற ஊழியக்காரன். நீ எனக்கு கொடுத்துட்டு போனீர், எனக்கு பயமாக இருந்துச்சு உம்மை பார்த்தா, அதனால் நான் புதைச்சி வச்சிட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு அநேகம் பேர் ஊழியம் செய்யாமல் ஆண்டவர் கொடுத்த வரங்கள், கிருபைகள், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்ததெல்லாம் புதைச்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா வீட்டில். உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு, பிள்ளைகள், சம்பாத்தியம், பணம், டிவி புதைச்சி வச்சிருக்கிற ரெண்டு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அருவி. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பொல்லாத ஊழியக்காரனை, சோம்பலாக இருக்கிற ஊழியக்காரனை, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல உன்னை தள்ளணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஊழியம் செய்கிறவளுக்கு செய்யாதவங்களும் வித்தியாசத்தை காண்பிப்பார். எதுக்காக உன்னை இயேசு தெரிந்து கொண்டார்? எதுக்காக அழைச்சிருக்கிறார்? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? உன் வாழ்க்கையில் ஒரு பிள்ளையாவது ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறியா? உன் வாழ்க்கையில் ஒரு நேரமாவது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு என்ன இருக்குதா? புதைச்சி வச்சிருக்கிறியே. கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு கிருபத்தாருன்னு சொல்லி தைரியமாக ரெண்டு பேருக்கு இயேசு பற்றி சுவிசேஷம் அறிவிப்பியா? அவர் மரித்து உயிரோடு எழுமின உண்மை தெய்வம், அவர் அறியாத ஏழை ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இவரை பற்றி சொல்லுவியா? இன்னும் சில ஆள்கள் முரட்டாட்டம் பண்ணாங்க, இவர் வேண்டாம் எங்களுக்கு, இவர் ராஜாவா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. முரட்டாட்டம் பண்ணுற ஊழியர்கள் நிறைய பேர் உண்டு, முரட்டாட்டம் பண்ணுற விசுவாசிகள் நிறைய பேர் உண்டு. உன் வீட்டில் வீணாக சண்டை போட்டு முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், விடமாட்டார் அவர்களை. அவளை கொண்டு வந்து அவளை வெட்டி போடுங்கள் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுது. உண்மை உள்ள ஊழியக்காரனாயிரு, உண்மை அற்றவனாக வாழாத. கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியாக செய், உண்மை அற்றவனாக இருக்காத. அடுத்தது முரட்டாட்டம் பண்ணாத, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 25:15 அவர் தாலந்துகளை கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தன்கிட்ட 1 தாலந்து கொடுத்து அவர் பிரயாணம் பட்டு போய் இதை கொண்டு ஊழியம் செய்யுங்க. இது என்ன காண்பிக்கிறது? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான திறமைகளை கொடுக்கிறார், வித்தியாசமான தாலந்து. ராத்தல்ல எல்லாருக்கும் ஒன்று போல கொடுத்தார், ஆனால் சிலருக்கு திறமைகளை கொடுக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை கொண்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை கொண்டு நீ ஊழியம் செய், கணக்கு கேட்பார். ஆகினால நீ 1 தாலந்தை பெற்றுட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்காத. ஆண்டவர் கொடுத்த தாலந்துகளை கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யும்போது திரும்ப வந்து அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்து பாருங்க, கைவிடவே மாட்டார். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் நிச்சயம் நல்ல கூலி கொடுப்பார். உண்மை உள்ளவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் அசதியாயிராமல் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஊழியர்களாய், அவருக்கு தூபம் காட்டுகிற ஊழியர்களாக நீங்கள் இருங்கள். 2வது, அதிகாரத்தை பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3வது, அவருடைய திராட்சை தோட்டத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்யுங்க. அவர் கொடுத்ததை வைத்து உண்மையாய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவன் அவனுக்கு கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் உன்னை மகிமைக்கு மேல் மகிமை அடைய ஆண்டவர் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உனக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்து. அநேகரை போல வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாது. உன் குடும்பத்துக்குள்ள நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நல்லா செய்வோம். பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்து விட்டுரு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரி நீ, உன் குடும்பத்தையே ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினாய். சிலருக்கு ஆண்டவர் மூப்பர்கள் அதிகாரம் கொடுத்து ஒரு வட்டாரத்தை கொடுத்திருப்பார், பத்து ஆத்துமாக்களை கொடுத்திருப்பார். அவங்களை கொண்டு பயன்படுத்து, கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவார். நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற நீ, அசதியாயிருக்கிற உன்னை கர்த்தர் தட்டி எழுப்பி மாற்றி அமைக்க வல்லமை உடையவர். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த வாரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை கைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் கர்த்தருடைய பந்தியை ஆயத்தப்பட்டு எடுப்பதற்கு காத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ காட், தேங்க்யூ. இந்த வாரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்யுங்க. ஒரு ரெண்டு ஆத்துமாக்களையாவது இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ஊழியத்தை செய்யாமல் அசதியாயிருக்கிற நீ, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள். இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் இருதயத்தில் ஆவியாக கிரியை செய்கிறார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பக்கத்து வீட்டார், அந்த வட்டாரத்தில் உள்ள ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியம் செய்ய அழைக்கிறார் ஆண்டவர். பலப்படு, சந்தேகப்படாதே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், செய்தி கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வசனம் நூறாய் பலன் கொடுக்க உடைய கிருபையை அனுப்பும் ஆண்டவரே, அசதிகளை மாற்றும் ஆண்டவரே, ஆவியில் அனலை கொடும் ஆண்டவரே, ஜனங்களுக்கும் உடைய அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும், அவர்களுக்கு வேண்டிய கூலியை கொடுக்கிற நீர் அவருடைய தேவைகளை சந்திப்பீர், ஆசீர்வதிப்பீர். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை நீ செய்யும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன்.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. ஓ ஹல்லேலூயா! இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன்.

எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த மான பூமி யாவும் இந்த மானத்தில் பூமியிலும் இருக்கிற எல்லா உங்களுடைய நாமத்தை உயர்த்துமப்பா. இது அவ்வளவு பரிசுத்த, இது அவ்வளவு மகிமை உள்ளவர், இது அவ்வளவு மகத்துவமானவர். எத்தனை நல்லவர், நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, மகிமை உள்ளவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாமே. நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம், அவர் நல்லவர்.

உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓ நீர் மகிமை உள்ளவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்.

எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார், நம்மை இதுவரைக்கும் சுமந்தார், நம்மை இதுவரைக்கும் ஏந்தி கொண்டார், நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.

காக்கிற பட்சியை போல தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, சிறகின் கீழாய் பாதுகாக்கிறதோ, அவ்வளமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஓ அதிக நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்கள், வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அது எப்படிங்க நாம பொல்லாதவர்கள் ஆக முடியும்? எஸ், நமக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி. நம்ம பிள்ளைகளை பார்ப்பது ஒரு விதம், மற்ற பிள்ளைகளை பார்ப்பது வேறு விதம். நம்ம பிள்ளைகளுக்காக செய்வது வேறொன்று, மற்றவர்களுக்காக செய்வது வேறொன்று. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தை மாடுகிறவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லவே இல்லை. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அப்படின்னா அவர் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவற்றை பாரபட்சமே இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்கறதோ, உங்களை ஒரு மாதிரி பார்க்கறதோ அப்படிலாம் அவர் கிடையாது. நீங்களும் நான் அவர் பார்வையில் ஒரே போல தான் இருக்கிறோம். நம்மை ஒரே போல பார்க்கிறார் தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா செய்யறோம்னா, அன்பு தேவ ஜனமே, பலவிதமான நெருக்கடியின் மத்தியில, பலவிதமான புறக்கணிப்பின் மத்தியில, பலவிதமான தேவைகள் மத்தியில அமர்ந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தகப்பன் உனக்கு சிறந்ததை செய்வதற்கு, தகப்பன் உன் நன்மைக்காய் சகலத்தையும் செய்வதற்கு, உனக்கு சகலம் நன்மைக்காய் தருவதற்கு தகப்பன் நல்லவரா இருக்கிறார். நாம் நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எவ்வளோ அதிகமா நல்ல இவங்களை கொடுப்பாருங்க. இன்னைக்கு பலவித தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி போஷிப்பார், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி தாங்குவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிக்கிறவனா இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் பரம தகப்பன், நித்திய பிதா, நித்திய பிதா. அந்த தகப்பன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்திலிருந்து வருவது இல்லை. நன்மையான தெய்வம்

நகரங்களுக்கு இடையே செல்லும் சாலைகளிலும் பட்டணங்களுக்கு இடையே செல்லும் நெடுஞ்சாலைகளிலும் பல இடங்களில் வெள்ளை நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ கோடுகள் வரையப்பட்டு இருப்பதை நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம். இந்த கோடுகள் அனைத்துமே எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்றன. சில இடங்களில் இடைவெளி அற்ற கோடுகளை பார்க்கிறோம். அவைகள் அந்த வழியே செல்வது அனுமதிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. சில இடங்கள் அப்படிப்பட்ட தடுப்பான கோடுகள் இராது, அப்படியானால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லலாம் என்று அவைகள் கூறுகின்றன. ஒரு நெடுஞ்சாலையின் ஓரங்களில் நம்மை பாதுகாக்கின்ற நடைபாதை, பாதுகாப்பு வேலிகள் மற்றும் சாலையின் மத்தியில் தடை பிரிவுகள் போன்றவைகளை கூடுதல் வரம்புகளாக நாம் பார்க்கிறோம். நெடுஞ்சாலைகளை மக்கள் நடந்து கடக்க வேண்டிய இடங்களுக்கு சற்று முன் பல தடிப்பான கோடுகள் இருக்கும். அது வேகத்தடுப்பு போல வாகனங்களில் அதிர்வை உண்டு பண்ணும். இந்த இடங்களில் வாகன ஓட்டிகள் குறுக்கே சாலையை கடக்க முயல்பவர்களை கவனித்து வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதை எச்சரிக்கிறது. சிறு பிள்ளைகளும் குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் வயதில் பெரியவர்களாகி சுதந்திரமாக செயல்படும் தகுதி பெற்றுக் கொள்ளும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பான பாதையை வரைவதற்கும் சில காரியங்களில் எதிர்த்து நிற்பது, சில சூழ்நிலைகளில் அவர்களை வருத்தப்படுத்துவது ஆகியவைகள் பெற்றோரின் பொறுப்பான பணிகள். ஆம், பிள்ளைகள் பெரும் பள்ளங்களை தவிர்ப்பதற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லைக்கோடுகளை போட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் பிள்ளைகள் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது அவர்களுக்கு நல்லதோ அந்த நேரம் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். எந்த நேரத்தில் வெளியே போய் விளையாட வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும் வெளியே போய் விளையாட அனுமதிக்க வேண்டும். மிக அதிகமான நேரம் மொபைல் போன் பயன்படுத்துவதை தடுக்க நிறுத்த வேண்டிய சில விஷயங்கள் பெற்றோருடைய கடமைதான். பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த தடைக்கோடுகளை வரைய வேண்டுமோ அதை சரியாய் வரையப்படும் பொழுது, பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் வளர்வதைத்தான் நாம் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறையானது உங்கள் பிள்ளைகளின் மேம்பாட்டையும் நடக்கையையும் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனிகள் கடவுளின் ஆசீர்வாதம் என்பதை மறந்து போக வேண்டாம். என்ன, சிந்திப்போமா?

நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷர் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்ன நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரியோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டார். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோட சொன்ன ஜாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவாள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிப்பிடத்து நின்று வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பிடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தால்
அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பின்பு அந்த ஸ்திரி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். ஆமென்.

மருத்துவர் கைவிடப்பட்டு தனியா ஒரு ஆஸ்பத்திரியில கிடக்குற. உங்களுக்கு தெரியும் நானு என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. அதை குறிச்சு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இந்த வீட்டுல வந்து ஜெபம் பண்றவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு கட்டை வாங்கி வச்சிருந்தேன். வீட்டுல வெள்ளை புடவை கட்டிட்டு முக்காடு போட்டுட்டு வீட்டில் வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், வந்து ஒரு அடி முதுகில் அடிப்பேன், ஆள் காலி ஆகிடும், முதுகு வந்துச்சுன்னா என்ன கேட்காதுங்கன்னு வாங்கி கரெக்டாக வாசலில் வச்சுட்டு தெரிஞ்சுங்கன்னு. இப்படி தான் நான் நடத்தியிருந்தேன் என் வேலையை வீட்டில். எங்கள் அம்மா எனக்காக ஜோம் பண்ணியிருந்தாங்க. நான் சுற்றி இருந்த பசங்கள்லாம் ரொம்ப மோசம். ஒன்பதாம் கிளாஸ்லேயே வந்து ஸ்கூல்ல எல்லாம் சின்ன பசங்க மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு சைக்கிள் செயின் தான் எடுத்துகிட்டு போவேன். யாருக்கு தெரியாமல் பேண்ட் உள்ள மறைச்சு வச்சுட்டு போவேன். ஏன்னா பயம், சண்டை, இதுதான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா ஏசுசாமி என் வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம். நான் சர்ச்சுக்கான ரெகுலரா போயிடுவேன், கோயில் மாடு மாதிரி ரெகுலரா. எதுக்கு போவோம் தெரியுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கடவுளை தவிர மாட்டவங்க எல்லாரையும் போய் பாக்குறது தான் நான் போவேன் சர்ச்சுக்கு. புரிஞ்சுக்கிச்சா மேட்டரு? அதுக்கு மேல ரொம்ப சொல்லக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் நல்லவங்க யாராவது வந்து இருந்தால் கெட்டு போயிடக்கூடாது. ஆனால் பார்த்தா எல்லாருமே என் கேஸ் மாதிரி தான் தெரியுறீங்க எல்லாருமே. நல்லா பரவாயில்ல, இப்படிதான் இருந்துச்சு வாழ்க்கை. போய் திருடுவேன். மத்தியானம் 3 மணிக்கு ரோட்டில் போய் பெரிய பெரிய எல்லா லைட்டில் இருக்கிற ஒயரெல்லாம் பிடுங்கி விட்டுருவேன். அந்த வேலை என் ஊழியம் நல்லா செய்வேன். 6 மணிக்கு மேலே எல்லாம் திடீர்ப்பாங்க. கார்பரேஷன் பாரு, இது கவர்மெண்ட், சார் லைட்டே வரல. லைட் எப்படி வரும்? நம்ம தான் 3 மணிக்கு பிடிங்கி விட்டோம் ஒயரை. எல்லாம் செட் பண்ணிடுவேன். நைட்டு பிளே கிரவுண்ட் ஆகிடும் ரோடு. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரொம்ப மோசம். மோசம்னா கொடுறோம். ஒரு ஃபேமிலி கூட நல்லா, ஒரு பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஓ அலையிலியான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அதை பூட்டு போட்டு போட்டுவாங்க. அமுக்கு போட்டு போட்டு வீட்டில் போட்டு பெல் அடிச்சுட்டு ஓட்டுவானு. அவங்க வெளியவே வர முடியாது. அவங்க கத்தி கித்தி வெளியெல்லாம் வந்து கதவை உடச்சு தான் வெளியே வரணும். இது சும்மா ஜாலியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியா செய்யறது? இப்ப பார்த்தா வருத்தமாகுது. அப்ப ரொம்ப பேய் தான் பிடிச்சிருந்துச்சா இல்ல எப்படி இருந்தோன்னு தெரியல. எங்க அம்மா எனக்காக அதிகம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இங்க சொன்னா என்னன்னு தெரியல. எப்படி ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னதுமா பிரசங்கியார் என் வீட்டுக்கு என்கிட்ட பேசணும்னு ஒரு பிரசங்கியார கூப்பிட்டு வந்தாங்க. என் ரூம் வந்து அப்படியே கரு இருட்டா வச்சிருப்பேன். சூரிய வெளிச்சம் வரக்கூடாதுன்னு எல்லாம் கேர்டன் மெலிசா போடுவாங்க. நான் இவ்வளவு தடியா போவேன். இருக்கிறதுல எது தடி? அந்த காலத்தில் தடி தடி ஆக ஆக ரொம்ப காசு. அதை போய் வாங்கிட்டு வந்து மாட்டி, நோக்கம் என்னன்னா உள்ள லைட்டே வரக்கூடாது. வீட்டு ரூம்குள்ள லைட் வந்து சிவப்பு கலர் லைட்டு மேலே இருக்கும். உள்ள வந்தால் நிறைய நேரம், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்ணே வேலை செய்யும். உள்ள வரவங்களே பயந்துருவாங்க. மேலே சின்ன சின்ன பானையில் ஸ்பீக்கர் மாட்டி அது அந்த மியூசிக் எல்லாம் ஓன்னு போட்டு வச்சிருப்பேன். போஸ்டர்லாம் ஒட்டி வச்சு. இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரனை பிடிச்சி எங்க அம்மா, அவரு கூட ஒரு அசிஸ்டன்ட், ஆளுக்கு ஒரு பைபிளை கையில தூக்கி ஒருத்தர் அக்கல்ல வச்சுட்டு வந்து சேர்ந்தாங்க. என்னை மாத்தணும்னு, அறிவுரை சொல்லணும்னு. அவங்க வந்தாங்க ரூம் உள்ள. தெரியல, அவங்களே ஜபத்துல வந்திருப்பாங்க. டேய் ஜோ, என்னடா இப்படிலாம் அசிங்கமா இல்லை உனக்கு? அண்ணன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? மாதிரி படம்லாம் ஒட்டியிருக்கு, அசிங்கமா தெரியல. அண்ணே, இறுதியம் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுத்தம் அண்ணே அப்படின்ன. எல்லாம் சுத்தமாக அவர் அப்படியே அமைதியாக போயிட்டார். ஒன்றுமே சொல்ல போய் சேர்ந்து அப்படியே போயிட்டார். அவர்கிட்ட இப்படி இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, 19 வருஷம் சர்ச்சுக்கு போயிருந்து நான் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு தான் இருந்தேன். சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தேன். அப்போ அந்த அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா? ராபோஜன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் 1 வருஷம் போனோம். அந்த கிளாஸ் நடுவுலயே கலாட்டா பண்ணி பாஸ்டரோட சண்டை, என்னை ஃபெயில் ஆகி 1 வருஷம் வரணுன்ட்டார். யாருமே கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க பிஏ எம்ஏ எதுலாம் ஃபெயில் ஆயிருப்பாங்க, நமக்கு அதே காலி. நான் எதுக்கு இதை சொல்றேன் கேளுங்க. ஆனால் என் வாழ்க்கையில் முதல் தடவை நான் அதை உடைப்பேன், இதை உடைப்பேன், இதை திருடுவேன், இதை கலாடா பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாம் பண்ணதை பெருமையாக யோசித்திருந்தேன். உன்னால் பண்ண முடியுமா? நான் பண்ணுவேன். ரோட்டில் டியூப்லைட்டில் கல் அடிச்சோன்னா கல் வராது, புகை புஷ்ஷுன்னு வரும் ஒயிட்டாக, அதோட அவ்வளோதான், கல்லே உள்ளே போயிடும். அப்போ நம்ம பாரு எவ்வளோ கிரேட்டு. சி இப்படி நான் நினைக்கிறோம். ஆனால் அப்போ வந்து பெருமை,
நான் ஒண்ணு சொல்றேன், ஏசு சாமி என் உள்ளத்துல வந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்ன தம்மா, எதெல்லாம் பெருமைப்பட்டனோ முதல் முதல் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல அதை குறிச்சு வெக்கப்பட்டேன். நான் எத்தனை பேருக்கு வேதனை செஞ்சு அவங்க உள்ளம் எவ்வளவு வேதனையா இருக்கும்ன்றது அன்னைக்குதான் எனக்கு உணர்வே வந்துச்சு. ஆனா அன்னைக்கு வரைக்கும் நான் என்னமோ பெரிய சாதனை, நான் என்னமோ பெரிய ராமானுஜா மாதிரி ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில என் தவறும் என் பாவத்தையும் உணர்ந்த ஒரு நாள் வந்துச்சு. அதனால்தான் ஐ லைக் ஜீசஸ். நான் எதுக்கு ஜீசஸ் ரொம்ப இஷ்டம் தெரியுமா? அவரு நம்மளை திருத்துற தேவனாக்குறாரு. நான் எவ்வளவு மோசமா இருந்த போல நான் ஒரு கடவுளுக்கு தேடி இருந்தேன். நீங்க கல்யாணம் ஆகணும்னா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா சொல்லுவாங்க? ஏயா இருக்குமா இருக்காதா? இப்ப சொல்லாதுங்க, வீட்டுல தண்டை வந்துடும். எனக்கு புரியுது நீங்க பாக்குறது எல்லாம். அப்போ அப்போ இப்ப கிடையாது, இப்ப எல்லாம் வரக்கூடாது ஆசை. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், என்னங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அது மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள்னா நம்ம ரொம்ப டவுனா இருந்தா நம்மளை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். என்ன சொல்ற, நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நம்ம பரவாயில்லடா பயப்படாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும். இன்னொன்னு, கடவுள் ஒருத்தர்னா என்ன காட்டுனா அவர் நல்லவரா இருக்கும், என்னோட கிரிமினலா இருக்கக்கூடாது. நானே கிரிமினல், நீ திருடுற வேலை என்ன சொல்லுங்க, பொன் பிள்ளைங்களை போய் கலடா பண்ற வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. யாரா என்ன காட்டிலும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணும். நம்ம தான் இங்க ஓட்ட, அதுவும் ஓட்டி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஆசை. என் ஆசை என்ன காட்டிலும் அது பெட்டரா இருக்கணும். ரெண்டா, மூணாவது, குழம்பி போய் நிப்பேன் நானு, அப்ப எனக்கு வழி காட்டும். 19 வயசுல இந்த ஒரு ஆசை இருந்துச்சு சார், நான் எங்கேயும் போய் கேட்கல. என் மனசுல இருந்தா இப்படி இருக்கணும்டா, சும்மா நான் எத்த பொம்மைய வச்சுட்டு அவரு அங்க வராரு சிலுவை வச்சுக்கிட்டு மெழுகுவத்திய கோயத்திக்கிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், பட் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். என்ன சொல்றேங்க, நான் தேடினது அப்படிதான். சோ 19 வயசுல எங்க அம்மா ஜெர்மனி கைவிட்டாங்க, இது காலி, இது பண்ண பண்ண மோசமா தான் ஆயிட்டுக்கிறான்னு ஒன்னொரு பேப்பர்ல எழுதுறாங்க. எங்க அம்மா பாவம் பாருங்க, ஆண்டவரே 19 வயசுக்குள்ள இவன் தொட பண்ணும், டீனேஜ் தாண்டக்கூடாது, அதுக்குள்ள எப்படியா மாறிடணும். அம்மா ஜபத்த ஆண்டர் கேட்டார். நான் தனியா வீட்டில் உட்காந்துக்கிறேன், ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு சர்ச்சில் இருந்து, ஜோ கிட்டார் வாசிக்கணும் சர்ச்சில் அவுட்ரீச். நாங்கள் தான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் தான் இருக்கிறோம், வேற எங்க இருக்கிறோம், அங்கே தான் கோயில் மாடு மாதிரி நம்ம வாசித்துக்கிட்டு கலட்டா பண்ணிக்கிட்டு. ஆனா முதல் அவர் கூப்பிட்ட உடனே எப்பவுமே நான் போய் வாசிட்டு வந்துடுவேன். ஆனா அன்னைக்கு நான் வரலன்ட்டேன் அவர்கிட்ட, நான் வரல பாஸ், என்னை விட்டுடுங்க, நீங்க போயிடுங்க. ஏய் வா வாடா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, நான் வரமாட்டேன், நீங்க போங்கன்னு துரத்திட்டு கதவு மூட்டேன். நான் மூடிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு சம கோவம். என்ன கோவம்னா, நான் சின்ன வயசுல இருக்க போல என் தாயும் தகப்பனும் விவாகரத்துக்கு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. போற லெவல் போயிடுச்சு, ஹைகோர்ட்டுக்கு போற அன்னைக்கு அடுத்த நாள் தீர்ப்பு வர்றதுக்கு முந்தின நாள் எங்க அப்பா மனசு மாறி திருப்பி வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்து இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிறாங்க, வயசாயிட்டு அம்மா இறந்துட்டாங்க. ஆனா பாருங்க, கோர்ட்டு வரைக்கும் போன கேஸ் திருப்பி வந்துச்சு, எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. தீராத வியாதிகள் கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் போயிருக்கோம், அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அற்புதம் நடக்கும். நானும் ஜெபம் பண்ணுவேன், என் ஜபதான் உங்களுக்கு தெரியுமே எப்படின்னு. கனெக்ஷன் அவுட் அங்க, சும்மானா மொபைல் ஃபோனு பேட்டரி கீட்ரி ஒண்ணுமே இல்லை, அங்கே சிம் கார்டு சும்மா காதில் வச்சுட்டு யார்ட்டையோ பேசுற மாதிரி தான் நம்ம ஜபம். அங்கே யாருமே கேட்கல, நம்மளே பண்ணாத்திட்டு வச்சிடுற மாதிரி. இதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை, மோசமான ஒரு மனுஷனு கூட இருக்குங்க. இந்த திருடன் கூட பாருங்களேன், கடவுளே நான் திருட போறேன், போலீஸ் மாட்டக்கூடாது, நான் திருடல கொஞ்சம் வந்து காணிக்க போட்டுறேன், ஏதோ ஒன்று செய்வான். மோசமானவன் கூட என்ன பண்ணுவோம், கடவுள் வேண்டிக்குவோம். ஆனா எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு, நம்ம சர்ச்சில் போய் வாசிக்க மாட்டோமே, ஏன் வாசிக்க மாட்டோம்னா இதுதான். இந்த சர்ச்சுக்கு போனால் இந்த மூணு காரியம் சொல்லுவாங்க சார், மூணு காரியம் என்னத்தம்மா செய்வாங்க இந்த மீட்டிங்கில், இந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் மீட்டிங் எங்கே போனாலும் அவங்க சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து உனக்கு பீஸ் தருவாருன்னு. என்னவா இங்கே தான் பீஸ் எல்லாம் பீஸ் பீஸாக போயிடுச்சு, அப்படின்னா போய் அங்கே போய் பீஸ் சொல்கிறது, நம்ம பீஸே போயிடுச்சு. ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துவாருன்னு வாங்க. எனக்கு வந்து
மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வியாதி இருந்துச்சு. ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சோ அன்னைக்கெல்லாம் எனக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்க போல. இதுதான் என்னுடைய ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜீசஸ் வில் ஹீல். நான் எங்க ஹீல், நமக்கு தான் வியாதி இருக்குது, அதுவும் போய் என்னத்துக்கு. மூணாவது காரியம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்வார்னு. நமக்கு மெயின் ப்ராப்ளம், நமக்கு எதிரியே வந்து, நமக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு பாவம். நமக்குன்னு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும் பாருங்க. எனக்கு சில கெட்ட பழக்கத்துலேருந்து விடுதலை இல்லாதனால குற்ற மனசாட்சியோட நான் உட்காந்துக்கிறேன். ஸோ இந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டேன் பாருங்க, சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு குரல் விட்டேன். நம்ம மற்றவங்களை கத்துற மாதிரி இப்படி கத்துனேன், ஜீசஸ் நீ எங்க கண்ணு இருக்குதா, உனக்கு காது இருக்குதா, நீ மேல இருக்கிறியா கீழே இருக்கிறியா, எனக்கு என்ன தெரியும். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம், நான் கிறிஸ்டியன் குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன், அதனால நான் கிறிஸ்டியன்லாம் கிடையாது. எப்படி நான் இந்த கோபத்தை இப்படி ஜபம் மாதிரி வருது. ஆனா நான் சொல்றேன், என் ஹிஸ்டரி டீச்சர் சொல்றது மட்டும் நம்புவேன். அசோகா த கிரேட்னு ஒருத்தர் இருந்தாரா, நான் பார்க்கல ஆனா நம்புறேன். கரெக்டா, நீங்க பாத்துக்கலாம் அசோகாவை, ஆனா நம்புறோம். சொன்னாங்க சரித்திர பிரகமா ஒருத்தர் வந்தார், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க, அது வரைக்கும் உன்னை நம்புறேன். ஆனா அந்த பைபிள்ல சொல்லுது, நீ வந்து உள்ளத்துல வந்துருவியா, நீ என்னோட பேசுவியா, என்ன மாத்துவியா, சமாதானம் வருமா, அதெல்லாம் பிளா பிளா பிளா. ஒண்ணு நான் 19 வயசு நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, நீங்க எங்கயா இங்க இருக்கிறீங்களான்னு தெரியல, இருந்து என் சத்தத்தை கேட்டா என்னை நீ மாத்துனா உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்ட்டு அப்படி ஜோம் பண்ண. ஆனா அவர் ஜபத்தை கேட்பாருலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஒரு வெறுப்புல ஜோம் பண்ண, ஆனால் அவர் என் ஜபத்தை கேட்பாருன்னு கொஞ்சம் கூட ஒரு விசுவாசமாக யோசிக்கல. ஆனால் அவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, அன்னைக்கு நைட்லேருந்து தொடங்கிச்சு வேலை. என்ன மாத்துன்னு சொல்லிட்டேன்ல, அவர் அதை பிடிச்சிக்கிட்டார்னு நினைக்கிறேன். அவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால், 3 வருஷத்துக்கு முன்னால் செய்த எல்லா தப்பும் சினிமா மாதிரி எனக்கு வருது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, முதல் தடவை நான் ரொம்ப சில ஆட்கள்லாம் போய் ரொம்ப இம்சப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் ஞாபகத்து வர போல பெருமைப்பட்டதெல்லாம் முதலாவது நான் வருத்தப்பட்டேங்க. அந்த ஆளுக்கு எவ்வளவு வேதனை பட்டிருப்போம். என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்ல சொல்ல சொல்ல தம்பி, புது புது காரியம் வருது, புது புது காரியம் வர வர நான் கேன்சல் பண்ணிட்டேங்கிற அக்கௌண்ட் ஒன்னு ஒன்னா என்ன மன்னிங்க ஏசாமி, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க சொல்ல சொல்ல இன்னும் புது புதுசா வருது. அப்பதான் தெரியுது நம்ம அக்கௌண்ட் ரொம்ப பெருசா இருக்குதுடான்னு. ஒரு நாள் இல்ல, பல நாட்கள் போச்சுங்க அந்த கதை. எதையும் கேக்குறாங்க, அதை பண்ண பண்ண என்ன ஆச்சு தெரியுமா, அந்த பாவத்தை அறிக்கிட்ட உடனே ஏசாமி என்ன மன்னிங்கன்னு தாழ்த்தி சொன்ன உடனே என் இருதயத்திலிருந்து ஒரு பழு என்னை விட்டு போயிச்சுங்க. போயிட்டு நான் என் வீட்டு விட்டு பால்கனியில வந்து பாக்குறேன், அதே ரோடு, அதே மரம், அதே பில்டிங், அதே ஸ்கைலாம் அப்படியே தான் இருக்குது, மேகலாம் பார்த்தா. ஆனா என்னமோ ஒரு சந்தோஷம், ஒரு வாழணும். நான் வேற தற்கொலை பண்றதுக்கு அட்டம் பண்ண கேஸ் நான், ஆண்டவர் என்ன காப்பாத்தினார். பெரிய மாடியிலேருந்து ஓரத்துல போய் நின்ட்டேன். எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாழ்க்கை முடிச்சுன்னு நிற்கிறேன். இப்படி கீழே பார்க்குறேன், டெலஃபோன் ஒயர் போகுது. மேலேருந்து உயிர்ந்து மாட்டிக்கிட்டோன்னா நம்ம என்னமோ சர்க்கஸ் கிளவுன் மாதிரி கேவலப்பட்டு போயிடுவோமே, என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். கீழே ஓன்னு எங்கள் பாட்டி கத்துறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. சரி ஏதோ ப்ராப்ளம்னு கீழே வந்தேன், வந்ததுலேருந்து திருப்பி மேலே போகல. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் எப்படிலாம் காப்பாற்றிட்டு வந்திருக்கார் ஆண்டவர். நான் சொன்னேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் போயிட்ட உடனே நம்ம வாழணும், நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ளா இருக்கணும்ன்ற மைண்ட் வந்துச்சுங்க. ஏங்க இது டாக்டர் மருந்துக்கு செய்யலை, என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு செய்யறது அவர் தான் செய்ய முடியும், நான் டாக்டரும் கிடையாது, என்னை நோக்கி வரவும் வேணாம் நீங்க. ஆனால் நான் என்ன பண்றேன்னா, ஒரு பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் சொல்லுவான், டேய் அங்க போனண்டா பிரியாணி குத்தாங்கடா நீ கூட போடான்றேன். ஆனா இந்த பிச்சைக்காரன் பிரியாணி வாங்கி கொடுக்க முடியாது உங்களால, நீங்க போய் சாப்பிட்டுக்கணும் அவ்வளவுதான். One beggar telling another beggar where he found bread. That's my job. Till now, that's what I'm doing. என் பாரம் நீங்கிச்சு. ரெண்டாவது, நூதனமான வியாதி நூதனமா போயிச்சு. போயிட்டு வரேன்னு கூட சொல்ல, டமால்னு அப்படியே வெளிச்சம் வந்தோடனே இருள் எகிரிச்ச பட்டுன்னு போயிச்சு. என்னை வந்து நீ நடக்கக்கூடாது, நீந்தக்கூடாது, அப்படியே பார்த்துக்கோங்க. எங்க அம்மாங்க நைட்டு ஸ்கூல் டீச்சர், அவங்க நைட்டு 2 மணிக்கு எழுப்பி பார்த்தா பெட்டு பக்கம் ட்ரங்க் பெட்டி வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னைக்கு நைட் செத்துருவான் போலன்னு. அப்படி இருந்துச்சு என்னுடைய லைஃப். அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஸ்போர்ட்ஸ்ல ஓட வச்சாரு, ரோட்ல நடக்கக்கூடாது நீந்தக்கூடாது சொல்லி, பேப்பர்ல பேர் வர வரைக்கும்.
அப்ப என்ன சுகப்படுத்தினு காமிச்சிட்டார். நூதனமான வியாதி அப்படியே டக்குன்னு போயிச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான காரியம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து பேசும் தெய்வம். தெரியுதா, இவர் எப்படி பேசுறாருன்னா, ஐயா நீ போய் மலையில வந்து உட்கார்ந்துக்கோ அப்ப பேசுறேன்னு சொல்ல. நீ வந்து ரொம்ப நல்லவன் ஆயிட்ட பிறகு, நான் நல்லவன் ஆயிட்ட அப்புறம் என்னத்துக்கு அவர் எனக்கு தேவையில்லை, நானே என்னங்க ஆக முடியாது அவர் இல்லாம. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் என்ன சொல்ற, நீ இருக்கிற மாதிரி வாடா, நான் உன சரி பண்ணிக்கும், அது ஏன் வேலை, அது உன் வேலை இல்லை, ஆனா நீ விட்டு கொடு, நான் உன்னை உன் வாழ்க்கையை புதிய திருப்பம் செய்வேன்றார். அவர் பேசும் தேவம், அவர் பேசுவாரு, ஆறுதல் அளிப்பாரு, வழிகாட்டுவாரு, உனக்கு என்னாததும் எட்டாததையும் சொல்லி கொடுத்து புழுதியில் இருக்கிற பிச்சைக்காரனத்துக்கு ராஜாக்கள் மத்தியில் நிறுத்திடுவார். அதான் என் கதை. இன்னைக்கு உங்களோட நான் ஒரு வார்த்தை பேசுறேன். வேதத்துல மோசஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மோசஸ் எப்படின்னா, ரெண்டு நிமிஷத்துல ஒருத்தனை ஆளை க்ளோஸ் பண்ணுவான், அவ்வளோ திறமை உள்ளவன். ஏன்னா அவர் வந்து எகிப்து ராஜாவுடைய அரண்மனையில் வளர்ந்த ஒரு மனுஷன். அவர் ஸ்டோரி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா என் ஸ்டோரியை சொல்லிட்டேன் அவ்வளோ நேரம்ல. அவர் பிறந்தது எல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் நடுலேருந்து சொல்கிறேன் மேட்ரு. இந்த மனுஷன் ராஜாவுடைய குடும்பத்தில் பிறந்து அரண்மனையில் கற்றுக்க வேண்டிய எல்லா திறமைகளும், அரண்மனையில் மக்குங்களுக்கு வேலை கிடையாது, சுப்பாண்டிங்களுக்கு இடம் கிடையாது, ஒன்றுமே தெரியாதவனை கூட டியூஷன் கிஷன் கொடுத்து அவனை ஷார்ப்பாக்கி திறமைசாலியாக ஆக்கி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கலை படிப்பு உயர்ந்த ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுவாங்க. இந்த மனுஷனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒரு கோபத்தில் ஒருத்தன் என்னமோ ஒருத்தனை சாவடிக்கிறான்ட்டு இவன் போய் அவனை சாவடிச்சிட்டான். இப்படி இப்படின்னு பண்ண அவன் ஆள் காலி, அவ்வளோதான் மேட்டர் ஃபினிஷ். கடைசியில் அவன் பயந்து, என்னை பிடிச்சிக்குவாங்க ராஜா இதை கொலை பண்ணிடுவாருன்ட்டு, அவனுடைய ஸ்தானம் அவன் ஊர் அவன் சொகுசெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்தை நோக்கி ஓடினான். அவன் ஓடும் பொழுது அவன் வயசு 40. ஐயா 40 வயசில் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும். அவன் 40 வயசில் அப்போ தான் டீப் ப்ரமோட் ஆகுது. சிங்காசனமும் பார்வோனின் அரண்மனையும் விட்டு ஆடு மந்தையோட போய் வனாந்தரத்தில் ஒரு மலைக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிறான். அவன் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தான், இன்னொரு 40 வருஷம். 40 + 40 எவ்வளோ சொல்லுங்கள் கணக்கு புலிங்கள், சூப்பர் நல்ல கணக்கு சொல்லிட்டுங்க. 80 வயசு. 80 வயசுக்கு அப்புறம் அவன் அரண்மனையில் இருக்க போல வேதத்தில் சொல்லுது அவன் பேச்சில் திறமையாமா. அவர் பேசினாருன்னா அவ்வளோதான் அந்த க்ரௌடே வந்து அப்படியே மயங்கிடுவாங்க, அவ்வளோ தூரம் அவர் அவ்வளோ அழகான பேச்சுத்தன்மை இருந்துச்சான். ஆனால் அவர் வாழ்க்கையில் தவறு செய்தார். என்ன செய்தார், கொலை செஞ்சிட்டார். அவன் சொந்தக்காரு, அவன் கோத்திரம், அவன் ஊர் ஆளுங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ யாரா கொலைக்காரனை போடான்னு துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், ஒரு கொலைக்காரனை வந்து ஒரு ஒரு டீமுக்கு லீடராக வச்சு நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வாங்கன்னா உங்கள் பிள்ளைய அனுப்புங்களா, என்ன விளாடுறீங்களான்னு கேட்போங்க திருப்பி. கொலைக்காரனை நம்பி அனுப்ப சொல்றீங்களா, இதுதான் அவனை உதறிட்டாங்க எல்லாரும். அவனுக்கு இருந்த பெரிய பெரிய கனவுகள், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எல்லாம் நொடிஞ்சு போச்சு. நல்லா கேளுங்க, படிப்பு திறன், PhD படித்தவன் நினச்சிங்க, பெரிய சயின்டிஸ்ட், நாசாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவ்வளோ தூரம் படிப்பு அறிவு உள்ளவன், திடீர்னு காட்டுக்கு போய் ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கிறது ஒரு நாள்னா ஏதோ பனிஷ்மெண்ட்னு எடுத்துக்கலாம், 2 வாரம் போட்டால் ஏதோ ட்ரைனிங் எடுத்துக்கலாம், 40 வருஷம் அடிச்சா அவன் அந்த பழைய 40 வருஷமே மறந்துடுவான். அவன் சொல்லுங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் அவனை தேடி வர்றார். இதுதான் ப்ராப்ளம் நம்ம ஆண்டவரோட. அவர் ஏன் வந்து 30வது வருஷத்துலேயே வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் 80வது வயசில் போய் வந்து அவனை மோசஸ்ன்னு கூப்பிட்டு இருந்தா அவன் தம்ம சொல்லியிருப்பான், ஆமா என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, பின்னத்துக்கு வந்துக்கிறவன் மூஞ்சியே பார்க்க வேணாம், கடவுளே போன் துரத்திட்டு இருப்பான். ஏன்னா வாழ்க்கையில நொந்துட்டவன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. போடான் வாழ்க்கையில நொந்துட்ட உடனே என்ன பண்றாங்க பாருங்க, தண்ணி அடிக்கிறாங்க. வாழ்க்கையில போடா எல்லாம் போச்சுனவன தம் எடுத்து உஃப்னு மூஞ்சில விடுவான், பாத்ரூம்ல பயந்து விட மாட்டான், நேரம் வந்து மூஞ்சில உஃப்னு விட்டு போடானுவான். ஏன்னா வெறுத்துட்டு இருக்கிறான் வாழ்க்கையை. இந்த ஆள் வாழ்க்கையை வெறுத்து நொந்து நூடுல்ஸா போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இவனை எப்படி தம்மா கூப்பிடுறாரு,
அதுதான் ஆண்டவர் சூப்பர். வாடா மகனேனா போயிட்டு வந்துருப்பான், திடீர்னு அங்க மலையில அப்படியே ஒரு தீ வருது, தீ ஒரு செடி, ஆனா செடி கருக மாட்டுது, தீ மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இவன் என்ன பண்றான், வசனம் சொல்லுது, ஆ இது என்ன வந்து புதுசா இருக்குது. ஏன் அவனுக்கு டிவி கிடையாது, அங்க உங்களை மாதிரி டிவிடி கிடையாது, நம்மள மாதிரி படம் கேட்க முடியாது, எஃப்எம் கேட்க முடியாது, மொபைல் போன்ல டிங் டிங் டிங் அடிச்சுட்டு இருக்க முடியாது, ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு பாசிங் டைம் பாஸுக்கு ஒண்ணுமே இல்லை. டைம் பாஸ் என்ன தெரியுமா, ஏதாவது காக்கா பறந்துச்சுன்னா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். யோசித்து பாருங்க, இதெல்லாம் கற்பனை பண்ணாதான் தெரியும். இப்படி டைம் பாஸும் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாம காஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு நாடா அதுனா அது என்டர்டெயின்மெண்டா இருக்குமா, இருக்காதா? வாடா போய் பார்க்கலாம்டா, இது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்னு வரான். காலு கையெல்லாம் இழுத்துட்டு மெதுவா வந்து செடி கிட்ட வரான். நாடான்னு பார்த்த உடனே மோசஸ்ன்னு கூப்பிடுறாரு. இவன் ஓட முடியாது, நம்ம கிட்ட வந்துட்டானே. குழந்தைங்களுக்கு இங்க வானம் வராது, இந்த எக்லஸ் சாக்லேட் வேணுமானவன ஓடி வரும். அந்த கதை எப்படிதான் கூட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்த உடனே மோசஸ் பேர் சொல்லி கூப்பிடுறாருங்க, நல்லா கேளுங்க. பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவன் சொல்றார், மோசஸ் உன் காலில் இருக்கிற செருப்பு அவருன்றார். பாயிண்ட் ஒன்னு ஞாபகம் தலையில போட்டுங்க. பாயிண்ட் ஒன் என்னது, காலில் இருக்க பாதரட்சையை கலட்டு. ஏங்க கலட்ட சொன்னாரு சொல்லுங்க, ஏன் கலட்ட சொன்னாரு? இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எல்லாம் கழட்டிடுறோம், அது ஒரு பெரிய தலைவலியா போயிது. புது செருப்பு போட்டு போனா சர்வீஸ் முடிச்சோம்னா பழைய செருப்பு தான் காத்துட்டு எனக்கு. பத்தாம் நம்பர் செருப்பு போட்டா மூணாம் நம்பர் செருப்பு இருக்கும். இந்த தொல்லாம் மோசஸுக்கு இல்ல. அப்ப ஏன் ஆடு ஆடுதான் இருந்துச்சு, ஆடு போய் அவன் செருப்பு போய் அங்க எடுக்க போகுது, கைட்டு விட்டாடுறான். அதுக்கா சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு தெரியல உங்களுக்கு. நான் சொல்லிக்கிறேன், இது தியாலஜி கிடையாது, இது ஒரு சின்ன வெளிப்பாடு. உங்க செருப்பு போட்டுங்க, இப்ப எல்லாரும் செருப்பு போட்டுங்க, செருப்பு போட்டுங்க, செருப்பு போட்டுங்க, செருப்பு போட்டுங்க, டக்குன்னு போட்டுங்க, டக்குன்னு போடுங்க, டக்குன்னு போடுங்க, எல்லாம் போட்டுதான் இருக்கிறேங்க. தரையை கொஞ்சம் மெதுவாக அப்படி தேய்ங்களே, ஷூ போட்டுக்கிட்டே தரையை போட்டு இப்படி தேய்ங்கம்மா, மெதுவாக தேய்ங்க, தேய்ங்களே, எல்லாம் தேய்ங்க. ஐயா என்ன ஐயா பயப்படுறேங்க, நான் என்ன காசா கேட்டேன், அப்படி முழிக்கிறேங்க. ஆ கேக்குது பாரு சத்தம், தேய்ச்சி பாருமா தம்பி, அங்கெல்லாம் டெஸ்டிங் இது. ஆ ரைட், ஓகே, இப்போ உங்க ரிப்போர்ட் எழுதிங்க. உங்களுடைய ஃபீலிங் என்ன இருந்துச்சு, இப்போ செருப்பு தேய்க்க போல எப்படி இருந்துச்சு வச்சுக்கிட்டீங்களா? இப்ப செருப்பு அவுத்துடுங்க, ஒரு கால் அவுத்துடுங்க, ஒரு கால் அவுத்துட்டு இப்ப அதே மாதிரி சும்மா தேய்ச்சி பாருங்க. செஞ்சு பாரு தம்பி, நான் சொல்றது உனக்கு கரெக்டா இருக்கும், சும்மா தான் மோடி வித்த கிடையாது, இது மேட்டர் இருக்குது. ஆ இப்ப தேய்ச்சதுக்கும் அப்ப தேய்ச்சதுக்கும் என்ன வித்தியாசம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்னமா தெரியுது? ஷூ போட்டு தேய்க்க போல ஒன்னும் அவ்வளோ தெரியல, மண் இருக்குதான்னு தெரியல, ஒரு உணர்வு இல்ல. செருப்பு அவுத்துட்டு தடவுன என்ன தெரியுது, நுண்ணிப்பா சின்ன சின்ன குப்பை மண்ணு கிண்ணு எல்லாம் என்ன தெரியுது, தெரியுதா தெரியலையா? சரி இப்ப நீ மீட்டிங் முடிச்சவொடனே நான் வாசல்ல நிக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கை கொடுக்க போறேன். ஆனா என்ன பண்ண போறேன், கிரிக்கெட் கிளவுஸ் போட்டுக்க போறேன், போட்டு நான் கை கொடுக்க போறேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? இவ்வளோ பெரிய தோல் கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஆ கொடுத்தா என்ன சொல்லுவங்க, வேண்டாம் சொல்லிடுவீங்களா? நல்லா இல்லைல்ல, ஏன் நல்லா இல்ல, ஏன் நல்லா இல்ல சொல்லுங்க, என்னமா உணர்வு இல்ல, ஒரிஜினாலிட்டி இல்ல, ஃபீலிங்ஸ் இல்ல, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்ல. இப்ப ஆண்டவர் அவனுக்கு பாயிண்ட் ஒன் என்ன தம்மா கத்து குத்தார், போதும், யாரும் கால் ஆட்ட வேணாம், நீங்க வீட்டில் போய் ஆட்டிட்டே இருங்க எக்ஸசைஸ். நீங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், சொன்னோன்னு செஞ்சுட்டே இருங்க, வெரி குட். நீங்க வீட்டில் போய் செய்யணும். இப்ப என்ன நம்பர் ஒன் பாயிண்ட், ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருனா, ஒரு கொலைக்காரன் கடவுளுடைய நண்பனா மாறிட்டான். அவன் கதையில் அதான் நடக்குது, கடவுளோட நெருக்கமாகி அவனை ஒரு பெரிய தலைவனாக மாற்றி, அவனை பெரிய ஜாதிக்கு தலைவனாக மாற்றி, கடைசியில் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசி கடவுளுக்கு வந்து அந்த ஜனங்க மேலே கோபம் வருது ஒரு நேரத்தில். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் அவங்கள அழிக்காதுங்க, அப்படி அழிக்கணும்னா என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்தில் எடுத்துங்க, அவங்கள பண்ணாதுங்க ஆண்டவரே. ஏன்டான்னு கேட்கிறாரு. அப்போ அவரு சொல்றாரு, ஆண்டவரு நீங்க இந்த ஜனங்களெல்லாம் இப்போ சாவடிச்சிட்டிங்கன்னா என்னத்தமாகும், எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க இந்த கடவுளுக்கு வந்து இவங்களை ஒழுங்காக கூட்டிகிட்டு போக தெரில, அதுதான் அவர் என்ன பண்ணுறாரு, ஷார்ட்கட் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாருங்கன்னு, உங்களுக்கு தான் கெட்ட பேர். அப்போ வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய சிந்தனையை மாற்றிக்கிட்டாராம். யாரு, இந்த கொலைக்காரன் சொல்லி இவர் அட்வைஸ் கேட்டாராம், அவர் சொல்லி இவர் அட்வைஸ் இல்லை, யார் அட்வைஸ், யாருக்கு, இந்த மோசஸ் ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணி
பைபிள் சொல்லுது God repented of his thought. அவரே மாத்திட்டாராம். அவ்வளவு தூரம் க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யார் மோசஸோ கடவுளும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவரோட பேசுறாரு, அவருடைய வழிகளை அவனுக்கு காமிக்கிறாரு. இப்ப இந்த ஒரு திருப்பத்துக்கு காரணம் என்னன்னா செருப்பை கட்டினார். செருப்பை கட்டு ஷூ அவரு என்னத்த மறுத்தோம். இந்த இந்த இந்த செருப்பு வந்து மதத்துக்கு அறிகுறி. மதம் என்னன்னா உணர்வே இருக்காது. கழுதைக்கு எங்கடா கற்பூர வாசனை சொல்ற மாதிரி மதத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய இறுதி துடிப்பு தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று இவங்களே சொல்லிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆட்களை அடிச்சுக்கிட்டு இந்த வசனம் சொல்லுது, இந்த பொம்பளை தப்பு செஞ்சா கல்லெடுத்து அடிக்கணும், இந்த மாதிரி மேட்டர் தான் பேச தெரியும். ஆனா ஆண்டவருடைய இறுதியும் அவங்களுக்கு இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இவ்வளவு நாள் நீ மதத்துல இருந்த, உன்னுடைய யூத மதத்துல இருந்திருக்கலாம், உன்னுடைய இஸ்ரேல் மதத்துல, ஈப்ரு மதத்துல, ஆனா இன்னைக்கு நீ கடவுளை குறிச்ச காரியத்துல என்னவா இருக்கணும், சென்சிட்டிவ் ஆகணும், அது குறித்து உணர்வு இருக்கணும், அதை குறித்து நீ சின்ன சின்ன காரியத்தை கூட அறியணும்னா அந்த சென்சிட்டிவிட்டி எப்ப தம்மா வரணும், அந்த மதம் மாற காரியத்தை அவுத்துட்டு என்னோட ஒரு உறவுக்குள்ள நீ வரணும் மகனேன்றார். கேட்டுக்கிட்டீங்களா? அதுதான் இன்டிமசி. என்னது ரெண்டாவது காரியம் என்ன சொன்னாரு, உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. இப்ப ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடறேன், இம்மிடியா முடிச்சிட போறேன். கையில என்ன இருக்குன்னு கேட்டுக்கோன்னா கோல் இருக்குது. நல்லா கேட்டுங்க, ரெண்டு பாயிண்டோட முடிச்சிடறேன், மூணு பாயிண்ட்லாம் வேணாம். சரியா, கோல் இருக்குதுன்னு உடனே அவர் சொன்னார், அந்த கோலை கீழே போடுறான். போட்டவொடனே என்னாச்சு, புஷ்ன்னு பாம்பு வந்துச்சு. பாம்பு வந்தவொடனே இவர் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க, சொல்லுமா? பயந்து ஓடி இருப்பார். நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அது பார்த்தோன்னு மோசஸ் அழுதார். மோசஸ் என்ன பண்ணாரா, அழுதாராம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்பனை விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்க, அப்பதான் நான் கொஞ்சம் சில காரியம் சொல்ல முடியும். என்ன ஏன் அழுதாருன்னா கேளுங்க, மோசஸ் வந்து பார்வோனின் அரண்மனையில் இருக்க போல பார்வோனின் மகனா இருக்கும் பொழுது ஒரு கிரீடம் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்துல ஒரு சின்ன பாம்பு வடிவம் இருக்கும். இன்னைக்கும் எகிப்து தேசத்துல அது என்ன இருக்கும், அந்த கிரீடத்துல சின்ன பாம்பு. அந்த பாம்பு எதுக்கு அறிகுறினா, ராஜரீக அதிகாரம். அந்த கிரீடத்துல என்ன இருக்குது, ராஜரீக அதிகாரம். இந்த பாம்பை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியுமா, தான் இழந்ததை குறித்து வருத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இழந்துட்டேனே, ஒரு காலத்துல நான் ராஜா விட்டு பிள்ளையா இருக்க போல எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி ஓடுனா பத்து பேர் ஓடுவோம். நான் போட்டிருந்த ட்ரெஸ், நான் போட்டிருந்த தங்கம், நான் போட்டிருந்த நான் வாழ்க்கையே ராஜா மாதிரி இருந்தேனே. இன்னைக்கு நான் பிச்சைக்கார மாதிரி ஆடுங்களோட சேர்ந்து மாடு மாதிரி உட்காந்துருக்கேன். 40 வருஷம் வெயில உட்காந்துட்டு முடியெல்லாம் வளர்த்து முடியெல்லாம் மூஞ்சிலாம் கருகி. ஆண்டவர் சொல்றாரு, மோசஸ் நீ எனக்காக போய் பார்வோன்கிட்ட பேசுன்றாரு. அப்ப அவன் என்ன தம்மா சொல்றான், எனக்கு பேச முடியாத, பேச தெரியாத, திக்குவாயனாச்சு நானே, நான் எப்படி இதுக்கு போக முடியும். ஆனா அவன் வந்து பேச்சுல ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ள மனுஷன், ஒரட்டரா இருந்திருக்கான். அவ்வளோ பெரிய பேச்சில் வல்லமை உள்ள மனுஷன் இன்னைக்கு திக்கு வாயனா எப்படி மாறியிருப்பான், இதுவும் என் கற்பனை தான், எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுத்துங்க. அவன் 40 வருஷமா ஆடுக்குள்ள தான் ஃப்ரெண்டு. அவனுக்கு சாமி ஃப்ரெண்டு கிடையாது, இங்க இருக்கிற பிரதர் ஃப்ரெண்டு கிடையாது, அங்க இருக்கிற ஃப்ரெண்டு கிடையாது. அவன் 40 வருஷம் அலைஞ்சதெல்லாம் ஆடு மாடும். 40 வருஷம் அவன் பேசினதுன்னா ஹிந்தி பேசியிருக்க முடியாது, தமிழ் பேசியிருக்க முடியாது, மலையாளம் பேசியிருக்க முடியாது. 40 வருஷம் காட்டுக்குள்ள ஆடு கூட இருந்தா அவன் பேச்ச போயிட்டு கரெக்டா சார் நான் சொல்றது அவ்வளவுதான் போயிச்சு. 40 வருஷம் ஆடுங்களோட தான் பேசிட்டு இருந்தானா, அவன் பேசுற ஸ்கில்ல போயிச்சு. அவன் உடஞ்சு போன பிறகு இப்ப வர்றாரு, எனக்காக நீ போய் பேசுனு. அவர் சொல்றாரு, மோசஸ் கையில போடுறான், நானு போட்ட உடனே பாம்பு பார்த்தோன்னே தான் இழந்ததெல்லாம் யோசிக்கிறான். அப்ப சொல்றாரு, நீ கையில எடுத்து திருப்பி அதை வாழை புடின்றாரு. பிடிச்சோன்னு திருப்பி கட்டைய மாறிட்டு கோல், நீ இதே போய் அரண்மனையில செய்யன்றார். அங்க போய் அரண்மனையில செஞ்ச உடனே அங்க இருக்க மந்திரவாதிங்க அவங்க கோலை போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறிட்டு சிரிக்கிறாங்க. நீ தான் என்னடா கடவுள் கடவுள்ன்ட்டு ஏதோ சின்ன மந்திர வேலை செய்யறேன்னு. கொஞ்ச நேரத்துல என்னாச்சு, மோசஸுடைய அந்த சர்ப்பம் போய் என்ன பண்ணுது, அங்க இருக்கிற சர்ப்பம் எல்லாம் காலை சாப்பாடுக்கு சாப்பிட்டுடுது. அவன் திருப்பி வாழை தொட்ட உடனே ஒரு கொம்பா வந்துச்சு,
அங்க இருக்கிற மந்திரவாதி தந்திரவாதிகள் வீட்டுக்கு கொம்பு இல்லாம போனாங்க, தடி இல்லாம வீட்டுக்கு போனாங்க. அந்த தடியில வந்து ஒரு அறிகுறி இருக்கும், மான் தலை, குரங்கு தலை, ஏதாவது ஒரு தலை இருக்கும் அவங்களுடைய மதிப்பு. அவங்க மனைவி கேட்டிருப்பாங்க, என்னங்க இன்னைக்கு நீங்க இப்படி வந்து சேர்ந்துக்கிறீங்க, உங்களுடைய தடி எங்க போச்சு? அதெல்லாம் கேட்காது, அப்புறமா சொல்றேன் இருப்பார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதான் பாயிண்ட், இதோட முடிக்கிறேன். மோசஸ், நீ இழந்தது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வல்லமையும் பவரும். நீ இழந்தது சின்னோண்டு ராஜரீக அதிகாரம் தான் இழந்துக்கிற. நான் இப்போ உனக்கு கொடுக்க போறது தெய்வீக அதிகாரம் கொடுக்க போறேன். நீ இழந்ததை காட்டிலும் பெரிய இது வாங்கினேன். ரெண்டே பாயிண்ட் தான். உன் வாழ்க்கையில தவறு செய்து பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வே அடைய மாட்டான், ஆனா அவன் அறிக்கையிட்டு விட்டு விடுறவன் ஆண்டோட இரக்கம் பெறுவான். நீ பாவத்துல இருந்துட்டு நீ தர்மம் பண்ணாலும் அது செல்லா காசு. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை நோக்கி நம்ம வந்தோம்னு வச்சுங்களேன். இந்த மோசஸுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு விரோதமான இருந்த மனுஷன் கடவுளுடைய நண்பனாய் மாறினார். என் வாழ்க்கையை சொன்னேன் பாத்தீங்களா, ரோட்ல சுத்திட்டு இருந்தவன இங்கிலீஷும் பேச தெரியாது, தமிழும் பேச தெரியாது, ஸ்போர்ட்ஸ் தான் தெரியும், கிட்டார் கூட வாசிக்க தெரியாது. என் வாழ்க்கையை மாத்தி அமைத்து ஏதோ நாலஞ்சு பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா மாத்தினார். தொல்லை கஷ்டம் கொடுக்கறவனா இருந்தவனை மாத்தி இன்னைக்கு ஆறுதலா மாத்திருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க தப்பு கணக்கு போடாதுங்க, உங்களுக்கு யாரும் இல்லை நினைக்காதுங்க. இது வரைக்கும் நடந்தது பரவாயில்ல விடுங்க, இருக்கிற மாதிரியே ஏசப்பாட்ட வந்துங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உனக்கு மதம் இல்ல, உன்னுடைய ஃப்ரெண்டா நான் மாறுற மகனே, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் தாயும் தப்புன்னு உன்னை கைவிட்டால் விட மாட்டேன், உன்னுடைய நெருங்கிய நண்பனா நான் மாறிடுவேன்றாரு. ரெண்டாவது பிளெஸிங் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நீ இழந்த காரியத்தை குறித்து வருத்தப்படாத. நீ இழந்தது சின்ன காரியம், உலகத்தனமான காரியம். நானோ தெய்வீக திறன், அபிஷேகம், அனாயிண்டிங், தெய்வீக திறன், கேப்பபிலிட்டிஸ், தெய்வீக கிரியேட்டிவ் பவர், தெய்வீக காரியங்கள் வல்லமை உனக்கு கொடுக்க போறேன். நீ இழந்ததை காட்டில நீ பெற்றுக்கொள்றது பெரிய காரியம். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஒரு பெரிய சரித்திரமா மாறிடும்ன்றாரு. இன்றைக்கு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கை குறித்து பாருங்க, சோர்ந்து போவாதுங்க. தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லையா? எல்லாருமே தப்பு செஞ்சோம், எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்று போய் விலகி போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி வா, நான் உனக்கு ஒரு பெரிய திருப்பத்தை தருவேன். மதத்துல இருக்கிறவங்களா தேங்காய் உடைகிறது, பெரிய சிலுவை தீக்கி மாட்டிக்கிறது. அப்பா சிலுவை பற்றி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனா ஒரு குழப்பம், சிலுவையில வந்து திருடம் கூட தான் சிலுவையில செத்தான், எந்த சிலுவை வச்சுக்கிறியோ கடவுள் தான் தெரியும். சிலுவைக்கு நான் விரோதம் கிடையாதுங்க, உங்க கவனம் சிலுவைக்கு போவானா? நம்ம கவனம் தவறு தர்மத்துக்கு போக வேண்டாம், நம்ம கவனம் பேசும் தேவமே, என் தாயின் வயிற்றுல படைத்த தேவனே, ஒரு நோக்கத்தோட படிச்சுக்கிறப்பா, அந்த நோக்கத்தை பெற்று நான் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து என் மனைவி பிள்ளைகளுக்கு ஆறுதலும், என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறி, இந்த தேசத்துல கூட நான் ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறலாமே. கொலக்காரனுக்கு பல்ட்டி அடிச்சு புது வாழ்வு கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிறையோ ஒரு பல்ட்டி அடிச்சு ஒரு புது வாழ்வு கொடுக்க ரெடியாகிறார். நீ எந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேணாம், இருக்கிற மாதிரியே வா, உன்னை நேசிக்கிறேன். அதுக்கப்புறம் என் அபிஷேகம் மேல வர போல, நீ இழந்தது ஒண்ணு இல்ல, நீ பெற்றுக்கொள்கிறது மேலான காரியம், உன்னை தலையாக்கும் வாழாக்க மாட்டேன்றாரு. இதுவரைக்கும் நீ அறியாததும் எட்டாததும் உனக்கு நான் சொல்லி கொடுத்து எந்த நோக்கத்தோட பிறக்க வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு முழுமையை தருவார். கண்களை மூடுவோமா? Praise the Lord. கண்களை மூடுவோம். இந்த நேரத்துல கூட கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடுங்க. இருதயத்துல உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்கா? அண்ணா ஒரே வெத்தா இருக்குதுண்ண. ஏன் தம்மா வெத்தா இருக்குது? ஆண்டவர் வந்து உட்கார்ற குடிக்கொள்ற இடம் உன் உள்ளம், கோயில் இல்ல, சர்ச்சில் இல்லப்பா, உன் உள்ளம் தான் அவருக்கு கோயில். அங்க அவர் இல்லாதனால தான் வெறுமை. அந்த வெறுமையை நிரப்புறதுக்கு தான் நீ பாட்டில் தேடி போற, பொம்பளைங்க பின்னால போற, சூதாடுற, தம் அடிக்கிற, எல்லாம் பண்ணி பாக்குற. ஆனா இன்னும் இன்னும் ஏமாற்றமும் வெறுமை வெறுமை வெறுமை. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த வெறுமை நீங்கணும், அந்த பாரம் அழுத்தம் நீங்கணும், சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும், தெளிந்த புத்தி வரணும். இயேசு சாமி சொல்ற, நானே மெய்யான தேவன், என்ன அறியாம வேற யாரும் இல்லை, உனக்காக நான் வந்த மரித்தேன், உன் தாயின் வயிற்றிலிருந்து உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உனக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை வைத்திருக்கேன்றாரு. நான் கண்ணிருந்து காணாத தேவன் இல்ல, வாயிருந்து பேசாத தேவன் இல்ல, நான் உன்னோட பேசுவேன் மகனே. உனக்கு புரியற அளவுக்கு ஓ
தகுதிக்கு வந்து நான் பேசுவேன்றாரு. நீங்க எந்த மலைக்கும் போவேனா, உன்னை தேடி வருவாரு. நீ சர்ச்சுக்கு கூட நான் கூப்பிடல உன்னை. நீ இருக்கிற ரூம்ல, உன் கிச்சன்ல, உன் பாத்ரூம்ல, உன் ரோட்ல நடக்க போல கூட அவர் பேசுகிற தேவன். அதான் என் அனுபவம். இதுக்காக ஒரு இடத்த தேடி போவேனா. இன்றைக்கு இந்த அனுபவம் இருக்குதா உங்க வாழ்க்கையில? ஒரு பெரிய ஏமாற்றத்திலிருந்து ஒரு வெற்றி, ஒரு வறட்சியிலிருந்து ஒரு செழிப்பு இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கு நீங்க என்ன தம்மா செய்யணும்? ஏசு சாமி, என்ன மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, உங்களை ஃப்ரெண்டு மாதிரி நான் தெரியல, என்னோட பேசுங்க, எனக்கு உங்க வல்லமையை கொடுங்க, மேலான காரியத்துல நான் ஈடுபட்டு நான் உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. இழந்தது போட்டும், நீங்க கொடுக்கறது மேலானது, ஆனால் நான் லாஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க எனக்கு தேவை, மதம் இல்ல, உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உங்க அன்பு, உங்க பாசம் என்ன நிரப்புங்க. அப்படி சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? இந்த ஏங்குதல் உங்க வாழ்க்கையில இருக்கா? நான் பேச போலயே உன் மனசுல ஒண்ணு சொல்லுது, ஆமா ஆமா ஆமா, ஆண்டவர் தான் வேலை செய்யறாரு. என் வார்த்தையில ஒண்ணு இல்ல, ஆண்டவர் தொடுறாரு. உன் வாழ்க்கையில ஒரு வாஞ்ச வருதா? எனக்கும் இந்த ஒரு மாற்றம் வேணுயா? 30 வயசு போயிடுச்சு, 40 வயசு போயிடுச்சு, எனக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த வாஞ்ச உள்ளவங்க யாரா இருந்தீங்கன்னா, இப்போ உங்க கையை அப்படியே வைத்து எனக்கு காமிங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். அந்த மோசேசுடைய வாழ்க்கையை மாத்தின தேவன் உன் வாழ்க்கையை மாத்துவார், என் வாழ்க்கையை மாத்தினார். இன்றைக்கு ஒரு புது திருப்பு உங்க வாழ்க்கையில நடக்கும். இது என் வாழ்க்கையில தேவை அண்ணே, எனக்கு தேவைன்னு சொல்றோம். கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு உறவுக்குள்ள மாறணும். மதம் இல்ல, கர்த்தரோட ஒரு உறவு எனக்கு வேணுயா? இயேசு என்னோட பேசணும். கை உயர்த்தினவங்க மட்டும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. ஐயா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். வேற யாரும் எழும்பி நிக்க வேணாம், சும்மா நிக்க வேணாம். மற்றவங்க நிக்கிறாங்கன்னே உட்காந்துங்க. என் வாழ்க்கை மாறணும் அண்ணே, எனக்கு ஒரு தொடுதல் வேணும், ஒரு அனுபவம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வரும், நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. இந்த ஆண்டவரை நீங்க கண்டுகொள்ளுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற இருள் நீங்கிடும் சாமி, உங்க வாழ்க்கையில இருக்க வறட்சி போயிடும். ஐயா இது அவரு செய்வார், நான் செய்ய மாட்டேன், நீ அனுபவிப்ப. இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஏசு சாமி நீர் தேவை. அவர் கரம் விரிச்சு கூப்பிடுறார், வா மகனே, இங்கும் அங்கும் போனே, இங்க வா. உன்னை அலங்கரிக்கிற தேவன் நான், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் பாரத்தை நீக்கிற தேவன், ஒரு புது வாழ்வு தருகிற தேவன். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் வரும், கோணலானவைகள் நேராகும், வறட்சி செழிப்புக்கும், வனாந்தரம் புல்வெளியாக மாறுன்றார் ஆண்டவரே. நோக்கி பாருங்க,

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5 வசனம். ஆல்ப்ஸ் மலை தொடரில் மலை ஏறுபவர்கள் மூவர் ஏறி சென்றனர். அதில் இருவர் மலை ஏறுவதில் கை தேர்ந்தவர்கள், ஆனால் மற்றொருவரோ முதல் முறையாக அப்பொழுதுதான் மலையிலே ஏறினார். அவர்கள் மிக உயரமாக பாறைகளின் மீதும் பனிக்கட்டிகளின் மீதும் ஏறி சென்றார்கள். அவர்கள் மலை உச்சியை அடைந்தபோது மலை ஏறி பழக்கப்பட்ட இருவரும் புதிதாக வந்தவர் முதலாவது மலை உச்சிக்கு ஏறும்படி வழிவிட்டனர். அவர் உச்சிக்கு ஏறிய உடனே மற்ற இருவரும் அவரை பிடித்து இழுத்தனர். நின்று கொண்டிருந்த அவர் கால் இடறி கீழே விழ பார்த்தார், ஆனால் முழங்காலில் பேலன்ஸ் பண்ணி நின்று கொண்டார். அவர் தன்னோடு கூட வந்த மற்ற இருவரையும் பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களில் ஒருவர், உன் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்து என்றார். அவ்வாறு அவர் செய்தபோது அங்கு பலமான காற்று வீசியதை அவர் உணர முடிந்தது. மலை ஏறுவதில் பயிற்சி பெற்ற அந்த நபர், நாம் உயரமான இந்த மலை உச்சியில் முழங்காலில் நிற்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்றார். ஆம் பிரியமானவர்களே, அச்சுறுத்தல்களும் ஆபத்தும் நிறைந்த இடங்களில் நாம் முழங்காலில் தேவனை நோக்கி பார்ப்பது ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆகவேதான் தாவீது 22 சங்கீதத்திலே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்த என்று கூறியுள்ளார். முற்பிதாவாகிய யாக்கோபு ஒரு நாள் பெயர் சபாவிலிருந்து தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மாமாவாகிய லாபான் வீடு இருந்த ஆரானுக்கு நடந்தே சென்று கொண்டிருந்தார். மேலும் நடக்க முடியாத இருள் சூழ்ந்து கொண்ட அந்த இரவு நேரம் தன் தலைக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டார். காட்டு விலங்குகள் மற்றும் பலவிதமான விஷப்பூச்சிகள் நடமாடும் அந்த இரவில் அந்த வனாந்திரத்தில் தேவன் அவருக்கு தரிசனமானார். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவர் செய்த விண்ணப்பத்தின்படியே தேவன் அவரை காப்பாற்றி அவருக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து சமாதானத்தோட மீண்டும் அவரை தகப்பன் வீட்டுக்கு வரப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பாதுகாப்பற்றதும் பயம் நிறைந்ததுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நாம் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி பார்ப்பதுதான் நமக்கு பாதுகாப்பை தரும். அவரை நோக்கி கூப்பிட்டால் நாம் விடுவிக்கப்படுவோம். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உடனடியாக சுகமடைந்தாள். ஆகவே விசுவாசத்தோடு இயேசுவிடம் வாருங்கள். அவரை நோக்கி பார்த்தால் எல்லா ஆபத்திலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயம் உங்களுக்கும் பதில் தருவார். நீங்கள் சுகமடைவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள்.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கேட்காமலே தருவார் தேவன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் வசனம் வாசிக்கிறோம். மற்ற ஏழில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போது நாம் கேட்டால் தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும், தேடுனா தான் கண்டுபிடிப்போம். சில காரியங்களை கண்டடைய வேண்டுமென்றால் தேடுகிற ஒரு மனநிலை நமக்கு அவசியம். அதுபோல் நம்ம தட்டுவதன் வாயிலாக நமக்கு திறக்கப்படுகிற சூழலை காண முடியும். பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏற்ற விதமாக நம்ம அதை கேட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் கேட்டால் மட்டும்தான் தருவாரா, தட்டினா மட்டும்தான் திறப்பாரா, தேடினா மட்டும்தான் கண்டடைய வைப்பாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சில நேரத்தில் நாம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா தான் திறக்கிறாங்க, செலவில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி திறந்து வைக்கிறாங்கள, அது அவங்கவுங்க இருக்கிற மூடை பொறுத்தது. இதுதானே சில நேரத்தில் என்ன ஆகிடுது, தூரத்தில் வரும்பொழுது என்னுடைய தந்தையெல்லாம் என்னுடைய சிறு வயதிலே தெரியும், அவர் காலையில் வெளியே எழுந்து ஒரு டீ கடைக்கு சொல்லுவார். ஆனால் அவர் போகிறதும் தெரியும் வருகிறதும் தெரியும், அவர் வந்து ஒரு விதமாக ஒரு இருமல் ஒன்று அவ்வப்பொழுது என்ன செய்வார், வெளிப்படுத்துவார் அந்த காலத்து முறைப்படி. அதை வச்சே என்ன செஞ்சலாம், அவர் வீட்டு பக்கம் வந்ததையும் கண்டுபிடிச்சிக்கலாம், தூரமாக இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் உண்டு. அதுபோல் வாழ்க்கையில் வந்து கேட்கின்றதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகிறோம். நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பெறணும், தட்டியும் கதவு திறக்கிறத அனுபவங்களை பெறணும். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போவுமே கேட்டால் தான் தருவார், கேட்கலைன்னா தரமாட்டார், தட்டினா தான் திறப்பார், இல்லைன்னா சைலண்டாக உட்காந்துருப்பார், ரொம்ப நம்ம அங்கங்கே தேடி அலைந்தால் தான் கடைசியில் வந்து கண்டுபிடிக்க விடுவார் அப்படியும் சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு கேட்காமலும் ஹீ இஸ் கிவிங் எஸ் ஸோ மெனி பிளஸ்ஸிங்ஸ், அதை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். கேட்டு பெறுகிற ஒரு அனுபவம், அது நல்ல அனுபவம் தான், ஆனால் கேட்காமலே பெறுகின்ற அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐயோ நான் கேட்காமல் விட்டாதனால தான் கிடைக்காமல் போச்சுது அப்படிங்கிற வருத்தம் நமக்கு போகும். சரி, கேட்கின்ற பொழுது அதற்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது. கேட்கறதுனால மட்டும் நிறைய பேர் பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்துக்கிட்டு அதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்குவாங்க. கேளுங்கள் தரப்படும், நம்ம எவ்வளோ கேட்குறோம் கிடைக்கல, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிகிட்டே இருக்கிறோம் கிடைக்கல. ஏனென்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு ஆலோசனை, அதே நேரத்தில் யார் கேட்டால் கிடைக்குங்கிற விதியும் வேறு இருக்குது. அப்படி தானே, கேட்டதுனால உடனே ஆண்டர் கொடுத்துருவார் அப்படி நம்ம ஒரு விதிக்குள்ளே அவரை உட்படுத்த முடியாது. நீர் தானே கேளுங்கள்னு சொல்லி நான் கேட்குறேன், இல்லை அவர் வந்து இந்த வசனத்தை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், கேட்டால் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் கொடுத்துறேன், இல்லை அவர் வேறே நிறைய சொல்லியிருக்கிறதுனால நாம் இதையும் தெரிஞ்சிருக்கணும், அதையும் என்ன செய்யணும், அதனால தான் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போது யோவான் 15:7 வாசிக்கும் பொழுது கேட்குறவங்க எல்லாருக்கும் கிடச்சிருமா, தட்டுற எல்லாருக்கும் திறந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு வேறொரு பதில் இருக்குது பாருங்கள். யோவான் 15:7,
2: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: யார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரோ அவர் தான் இங்கேயும் சொல்கிறார், என்னது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும், நான் உங்களிலும் என்னுடைய வார்த்தையில் உங்களிலும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் வாட் எவர் யூ ஆஸ்க் யூ வில் கெட். அப்போ அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நாம் ஆண்டவரோட இருக்கணும், அதனுடைய விளைவாக கேட்கணும். கேட்கின்ற ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு கேட்குறேன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது கிடைக்காது. அப்போது இன்னும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னோட இருக்கணும், நீ என்னோட இருக்கணும், என் வார்த்தை உன்னோட இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். யாக்கோப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், இந்த யாக்கோப் நிருபமே படிக்கிறவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவார் என்னமோ தெரில, அது வந்து ரொம்ப அட்வைசபிள்னு சொல்ல முடியாது, பைபிளில் இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் அப்படி நம்ம நினைப்போம். ஒருவேளை இந்த காலத்தில் யாக்கோபு அந்த நிருபத்தை இல்லைனா கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி தானே, ஏன்னா நான் இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓப்பனாக அடிப்பார் விபச்சாரர்களை விபச்சாரிகளை அப்படின்ட்டு. அப்போ நாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்க போகிறத சொல்லுவீங்கள்ல, சரி, அதனால் அந்த இப்போ நம்ம அங்கே டீப்பாக போக வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் சைடை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவார். வாசிங்கள் யாக்கோபு 4:3.
2: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்றே தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
1: அப்போ விண்ணப்பம் பண்ணுறோம், விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்குறோம், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ யாக்கோபு என்ன சொல்ல, நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய விண்ணப்பம் பண்ணுறீங்க, நிறைய மன்றாடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குன்னா, எப்படி கேட்குறீங்க, உங்கள் இச்சையை அப்படி நடத்தோம்னா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் கேட்குறீங்க ஒழியே, இது ஆண்டவுடைய பார்வையில் தகுதியானதாக தகுதியற்ற தான் என்ன செய்யலை பார்க்கல. நாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தகுதியாக இருக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தேவை அவசியங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவுடைய பார்வை அது தகாததாக இருக்கும், தகாததாக இருக்கிறதால ரொம்ப தப்பாக தோன்றும் என்று சொல்ல முடியாது இல்லையா. சில விஷயங்கள் ஆண்டவுடைய பார்வை தகுதியாக இருக்காது. அதனால் நம்ம சரியானதை கேட்குறோமோ தப்பானதாக கேட்குறோங்கிறதுல தகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி. அப்போ தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணாலும் கேட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னும் யோவான் வந்து வேறொரு சிந்தனை கொடுக்குறாரு. 1 யோவான் 5:15 வாசிக்கலாம்.
2: நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை அறிந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க.
2: நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
1: அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் அந்த ஒரு வசனத்தையே நம்பி அண்டர்லைன் பண்ணி அதனுடைய அடிப்படையில் போய் வாக்குத்தத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணால் அவங்கவுங்க ஒன்று ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல. ஒருத்தர் சொல் இன்னொருத்தர் யோவா என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ அவருக்குள்ளே இருக்கணும், அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து நீ கேட்குறது கிடைக்கும். அப்போ ஒரு ஐக்கியத்தின் பின்னணியில் தான் அது கிடைக்கும். யாக்கோபு என்ன சொல்கிறார், கண்டதுக்கும் கேட்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய பார்வை எது சரி தவறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும் அப்படிங்கிறார். இவர் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக அவரை மாதிரி கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக யோவான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, எதை கேட்டாலும் அவருடைய சித்தம் என்னதுன்னு என்ன செய்யணும், கேட்கணும். அப்போது ஆண்டோடைய சித்தத்தை அறிகிறதா ரொம்ப பெரிய விஷயம், ஜெபம் பண்ணுறது சின்ன விஷயம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு தான் பழகி இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு பழகலை. அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருங்கி பழகுனா தான் ஆண்டவருக்கு நாம் கேட்குறது சித்தமானதாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். எனவே இது போன்ற நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் எனக்கு என்னன்னு சொன்னால், கேட்டு கேட்டு வாங்கிறது எப்படி, தட்டி தட்டி திறக்க வைக்கிறது எப்படி, அப்புறம் தேடி தேடி கண்டடைகிறது எப்படி, அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது, எல்லாம் கேட்டு கேட்டு தான் கிடைக்குமா, கேட்காமல் கிடைக்காதா, கேட்காமல் நிறைய விஷயம் கிடைக்கும். நான் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டப்படுறது உண்டு. அதுக்கு காரணம் எங்கிட்ட அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க, பிரதர் ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு சொந்த வீட்டை கேட்டிருக்கலாமே, ஆண்டவர் விசுவாசத்தை வந்து கனப்படுத்துகிறாச்சே, இது வரைக்கும் நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களே. அப்போ நம்ம செலவெல்லாம் வந்து நல்லா புரியுது, இருந்தாலும் மனுஷன் தானே செலவெல்லாம், ஓஹோ நம்ம வந்து விசுவாசத்தோடு கேட்காம விட்டதுனால தான் இதுவரை சொந்த வீடு இல்லையோ, புரிகிறதா. நான் இப்போ ரொம்ப சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு பேச நினச்சிடாதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதுபோல் நான் வந்து முற்காலங்களில் வந்து எதாவது தெருவில் சந்தையில் போகிறவில்ல, நான் முன்னாடி நிக்கோலாஸ்னு ஒரு பிரதர் வந்து ரெட்டையர் பாலத்தில் இருக்கிறார், ஊழியர் துவக்க காலத்தில். அப்போது அவர் ஏதாவது ஒரு வீதியில் என்ன பார்த்தார்னா என்னை பார்த்து பேசி பிரைசலன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு அவர் ஏதாவது எங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து தான் போவார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஒரு முறை அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் இப்படி தான் இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஏன்னா நான் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில வருஷங்களாக என்னை பார்த்துட்டார், பார்த்துட்டு என்னடா இவன் எந்த சந்தில் வந்தாலும் சைக்கிளில் தான் வரான், நாம் எந்த வீதியில் போனாலும் ஒரு நாள் சைக்கிளை வர இன்னொரு நாள் வந்து பைக்கில் வர மாதிரி பார்த்தா, இல்லை இப்படியே தான் வருவீங்களான்னு கேட்டார். அப்போ அதெல்லாம் நான் சீரியஸாக எடுக்கலை. அப்போ என்ன நினச்சிட்டேன், பார்த்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, நான் பைக்கில் வருவேன் காரில் வருவேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் சைக்கிளில் போயிட்டுருந்தேன். ரைட், இருக்கட்டும், அந்த பாயிண்ட் அங்கே விட்டுருவோம். அப்போ நிறைய நேரங்களில் வந்து ஒரு விதமான கான்சியன்ஸ் இப்படி கொஞ்சம் ப்ரிக் பண்ணும், நம்ம விசுவாசத்தோடு ரொம்ப கேட்கலையோ. நிறைய பேர் விசுவாச போதில் சொல்கிறாங்கல்ல, நம்ம ரொம்ப வந்து கேட்காதனால தான் ஒன்றும் கிடைக்கல. அப்போ நம்ம நல்ல வீட்டை கேட்டிருக்கணும், அது மாதிரி இல்லை ஊழியத்தை பற்றி என்ன செஞ்சுக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான விதமாக நான் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு இல்லாதபடிக்கு, இல்லை ஆண்டவரே ஒரு ஆயிரம் பேர், 5000 பேர், 10000 பேர், அந்த மாதிரி பெருங்கூட்டங்கள் வேணும், அப்படி கேட்காம விட்டோமோ அப்படின்லாம் வந்து சில வேளை நினைக்கும்படியாக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க. இந்த எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் நேற்று முந்தன் தான் அந்த எண்ணம் ஃபுல்லாக என்னை விட்டு போச்சு. ரொம்ப தூரத்தில் இல்லை. நான் ஒருபோதும் ஐயோ நான் விசுவாசியாக போயிட்டேனே அப்படி உட்காந்துலாம் அழலை. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் நல்ல நிச்சயம் உண்டு. ஆனால் சிலர் சொல்லுகிற பொழுது ஒருவேளை இப்படி இருந்துக்கலாமோ, நம்ம விசுவாசத்தோடு செயல்படலை, ஜெபம் பண்ணலை, அதனால தான் சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் நேற்றை முந்தினோம் அவனுடைய வார்த்தையில் தியானித்த பொழுது, இல்லைப்பா உனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கேட்காமலும் என்ன செய்யும், நீ கேட்கவும் வேணும். ஆனால் சில விஷயங்களை கேட்காதனால மிஸ் பண்ணிடுவோம், அப்படி என்ன செய்ய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் சிலர் ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார். அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, கேட்டு கேட்டு வாங்கினாங்களா, இல்லை மண்டாடி மண்டாடி வாங்கினாங்களா, இல்லை ரொம்ப விசுவாசித்து வாங்கினாங்களா, இல்லை விடாப்பிடித்தனமாக வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா, சிலர் விடாப்பிடித்தனமாக வாங்கியிருக்கிறாங்க, சண்டை போட்டு வாங்கியிருக்கிறாங்க, யாபகம் போன ஆட்களை போராடி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. சில ஆட்கள் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க, சைலண்டாக இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், ஆ தாவீது என்ன வாங்கினார், சைலண்டாக இருந்து என்ன வாங்கினார், சரி ஏதாவது தேவ வேதாக மனுஷரை சொல்லணுங்கிறதுக்கு டக்குன்னு சொல்லிட்டார், இப்போ மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. சரி ஆ அதையா இவ்வளோ லேட்டு, சரி அதில் அந்த சூடான கல்லில் வந்து மாவு ஊற்றின என்ன மாதிரி சொயின்னு ஒரு சத்தம் வரல, அதை மாதிரி கேட்டால் பதில் எப்படி இருக்கணும், சொயின்னு ஒரு சத்தத்தோட வரணும். ரைட். அதுக்கு முன்னாடி வேறு யாராவது இருக்காங்களா, நம்ம ஒரு ரொம்ப மிடலுக்கு வந்துட்டோம், ஆபிரகாம். சரி, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டிருக்காரா? ஜெபம் பண்ணி கேட்டது அவருக்கு கிடைக்கல. முதல்ல என்ன ஜெபம் பண்ணி கேட்டார், அவருக்கு குழந்தை இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசினார், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்கிட்ட இருக்கிற மேனேஜர் தான் எல்லா சொத்தம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு இருக்க சொன்னார். ஆனால் வந்து அதை மாதிரி எனக்கு பிள்ளை இல்லை, இங்கே ஒரு தான் இருக்கிறான், அவன் யார், என்னுடைய மனைவி கொடுத்த ஆலோசனையில் பிறந்த பையன், அவன் அவனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொன்ன இல்லை சிஸ்டம், அதை பிளான் வேறு அப்படின்ட்டார். ஆனால் இவர் சைலண்டாக இருந்து நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கினாரா, கேட்காமலே வாங்கினாரா சொல்லுங்க? கேட்காமலே வாங்கினார் இல்லையா? ஆபிரகாம் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவராக இருக்க விரும்புகிறேன், எதாகிலும் செய்யும் ஆண்டவரே, மன்றாடி கேட்கிறேன் அப்படின்னு என்னைக்கு கேட்டாரா? இல்லை. ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களைப் போல என்னுடைய சந்ததி மிகுதியாக இருக்கணும் கேட்டாரா? ஒன்றும் கேட்கலைங்க. யாரா ஒருவருடைய லேண்டில் போய் நின்றுட்டு வடக்கும் தெற்கும் நடந்து ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதும் எனக்கு கிடைப்பதாக இயேசு நாமத்தில் கேட்டாரா? இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், வடக்க நட, தெக்க நட, கிழக்க நட, மேற்க நட, இதெல்லாத்தையும் உனக்கு என்ன செய்வேன். இது எல்லாம் நடந்த பொழுது அவர் கேட்கவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில காரியங்கள் நம்ம கேட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை, கேட்காமல் என்ன செய்யும். அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிற அட்வைஸ் நான் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே ஒன்றும் கேட்காதீங்க. சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவர் செய்கிற நேரத்தில் செய்வார்ப்பா, கேட்டால் தான் கிடைக்குமா, அவருக்கு விருப்பமான காலத்தில் செய்யணும். அப்படி தான் சிலர் கல்யாணம் பண்ணாமல் விருப்பமான காலத்தில் செய்யணும்னு 50-50 தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னது, ஆண்டவரே சித்தம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா? அந்தந்த வயசுகளில் என்ன செய்யணும், சில விஷயங்கள் நடக்கணும். ரைட். ஆண்டவருக்கு சித்தமான வேலை செய்யட்டும் அப்படின்னு இல்லை, சில தேவைகள் நமக்கு இருக்கிற பொழுது அந்த தேவைகளை நம்ம என்ன செய்யணும், ஃபீல் பண்ண கேட்கணும். ஆனால் கேட்காமலே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்குது. ஆபிரகாம் கேட்டு கேட்டு பரவில்லை. எப்படி, ஆண்டவரே வந்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்தும். இதுக்கு மேலே என்ன வேணும், பெரிய ஜாதி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள நீ சபிக்க வேண்டிய தேவையில்லை, நானே அந்த வேலையை செஞ்சிடறேன்னாரு. அப்படி தானே? அது மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், சும்மா காசு பணத்தை மட்டும் தந்துட்டு இது பண்ண மாட்டேன், உன்னை என்ன செய்வேன், ஐ வில் மேக் யூ கிரேட், உன்னை பெரிய ஆளாக்கி உன்னை பெருமைப்படுத்தும் அப்படின்னாரு. இதையெல்லாம் ஆபிரகாம் கேட்டாரா? ஆண்டவரே ஜாதிகளுக்கு நடுவிலே சமுதாயத்தின் நடுவிலே தலையில் மருந்து மதிப்பு மிக்க ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், அதற்கு நீர் ஏற்ற காரியங்களை செய்வீராக அப்படி ஜெபம் பண்ணாரா? இரவு ஜெபம் பண்ணாரா? பகல் ஜெபம் பண்ணாரா? அமாவாசை ஜெபம் பண்ணாரா? பௌர்ணமி ஜெபம் பண்ணாரா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே வந்து சொன்னார், இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன். இதெல்லாம் எப்படி கிடைத்தது, கேட்காமலே கிடைத்தது. அப்போ கேட்காமலே கிடைத்தது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ரைட்டு, ஆபிரகம் மாதிரி ஆண்டவர் என்கிட்டையும் வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கு, நான் கேட்க வேண்டிய தேவையே கிடையாதுன்னு வரவே இல்லையே. உங்கள் வாழ்க்கையில் வந்தாரா அந்த மாதிரி? இல்லை. ஆபிரகாம்கிட்ட வந்தார், ஈசாக்கிட்ட வந்தார், தாவீதுகிட்ட வந்தார், மோசேகிட்ட வந்தார், நம்மக்கிட்ட எங்கே வந்தார்? ஆனால் இதில் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொள்ள உண்மை என்னவென்றால், கேட்காமலே கிடைக்க யாருக்கு கிடைக்கும்னா, ஆபிரகாமுக்கு ஏன் கேட்காமலே கிடைச்சின்னு சொன்னால், ஆபிரகாம் இடத்துல வந்து என்ன சார், காட் ரிவீல்டு ஹிஸ் பிளான், அவருடைய திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இதான் பாயிண்ட். திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை, அந்த திட்டத்துக்குள் இணைந்த ஒரு நிலைமையை அவனுக்கு கொடுக்கிறது. உடனே நாம் யோசிக்கலாம், ஆபிரகாமு கொடுத்தார், உங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்ட்டு. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக என்ன செய்கிறதில்லை, நடத்துகிறதில்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அதை நிச்சயமாக கொடுப்பார். ஆபிரகாம் அளவுக்கு நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் இருக்கணும் கட்டாயம் இல்லை, கொடுத்தால் நம்ம மேய்க்க முடியாது. ஒன்று ரெண்டே மேய்க்க முடியல. அவனுக்கு வந்து 300 அதிகமான ஆட்கள் இருந்தாங்க, நாம் 2 பேரே வச்சு வேலை வாங்க முடியல. நாம் 300 பேர் கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ ஆளுக்காள் வித்தியாசம் இருக்கும், சூழ்நிலை வித்தியாசம் இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்விற்கு தேவையானவர்களை தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். அப்போது தேவ திட்டத்துக்குள் இணைகிற மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதுக்காக கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்காமலும் என்ன செய்யும். இது வந்து ஒரு ஹையர் லெவல். நான் தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதை செய்கிறேன், ஆண்டவருடைய பிளான்குள்ளாடி நான் என்னை இன்வால்வ் பண்ண வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால் கேட்காமலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நான் அதனால் தான் சொன்னேன், நான் கேட்காமல் இருந்துட்டேனோ அப்படின்னு குற்ற உணர்வு அடைந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த சத்தியத்தை நான் தியானித்த பொழுது, இல்லை, கேட்காமல் போனதுனால அவர் தராமல் போயிட்டாருன்னு இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எவ்வளவு காரியங்கள் கேட்காம தானே செஞ்சுருக்கிறோம். இப்போவாது வளர்ந்துட்ட பிறகு எனக்கு அந்த சட்டை வேணும் இந்த சட்டை வேணும்னு கேட்குறாங்க. சின்ன வயசில் கேட்டாங்களா? நாம் தானே நம்ம ஆசைக்கு என்ன செஞ்சோம். இப்போ மட்டும் நம்ம எவ்வளவோ காரியங்கள் வந்து கேட்காம தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே கேட்டு கேட்டால் பண்ணிகிட்ருக்குறோம். கேட்குறாங்க சில காரியங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, இதை செய்யணும் இது வேணும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் நிறைய காரியங்கள் கேட்காம தான் கிடைக்குது இல்லையா? அவங்க கேட்காமலே என்ன பண்ணுறாங்க, மீன் வாங்குறாங்க, வறுக்கிறாங்க, டப்பால் அடித்து கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது, கேட்காமலும் நடக்குது. அப்படி தானே துணியெல்லாம் துவைச்சி போடுறாங்க, அயன் பண்ணுறாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு அது இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போது அருமையானவர்களே, தேவ திட்டத்துக்குள் உங்களை பாருங்கள், அப்பொழுது கேட்காமலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியும். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவனாக கும்படி அவன் அழைத்தார், அவன் போயிட்டான், அதனால் அவன் ஆசீர்வதிச்சார். என்னுடைய வாழ்வுடைய திட்டம் என்ன? வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்வின் மேல் தேவனுக்கு திட்டம் என்ன? வெரி சிம்பிள். புதிய நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டுருக்கோம், ஆண்டவர் வந்து எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு. ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் தேவனுடைய திட்டம் வந்து பொதுவாக வைக்கப்படவில்லை, அதனால் அதை அவங்கவுங்க தேடி போகலை. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு காலகட்டங்களில் தேவன் அறிகிற காலம் வரல, தேவனுடைய பொதுவான திட்டம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படலை, ஆண்டவர் எழுதியும் கொடுக்கலை. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இண்டிவிஜுவலாக பேசி அவங்கள கைட் பண்ணி நடத்தினார். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல வரும் பொழுது காட்ஸ் பிளான் ஹஸ் பீன் ரிவீல்ட், தட் இஸ் ஓப்பன். என்ன பிளான் சொன்னால், ஒன்றும் கிடையாதுப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வோலமுள்ள தேவனாகிய நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ என்ன செய்வே, நீ என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நித்தியத்தில் வந்து என்னோட நீ என்ன செய்யணும், நித்திய நித்தியமாக வாழணும். இதுதான் சிம்பிள் காட்ஸ் பிளான். இந்த திட்டத்துக்கு நம்ம இணைந்து வருகிற பொழுது, ஆபிரகாம் அன்றைக்கு தேவ திட்டத்துக்குள் இணைந்த பொழுது என்ன நடந்தோ அது நடக்கும். ஆபிரகாமை போல நாம் வந்து இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் அந்த அளவுக்கு வயசு காத்திருந்து 90-95 வயசுக்கு போகிறத 100 வயசில் குழந்தை பத்து அப்படி எல்லாருக்கும் கிடையாது. இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட்ல காட்ஸ் பிளான் என்ன? பிள்ளைகள். நம்ம வழக்கமாக கேட்குற செய்தி தான். ஆனால் இதில் தான் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு ஆண்டவர் வழி சொல்லியிருக்காரு. அதனால தான் சொன்ன தேவனுடைய திட்டம் வந்து தட் இஸ் வெரி ஓப்பன், திறந்த இதாக இருக்கிறது. யோவான் 1:12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளும் எல்லோரும். இதுதான் பிளான், வேற ஒரு பிளானும் கிடையாது. புரிகிறதா? நம்மை பிள்ளைகளாக பார்க்குற தெய்வ திட்டம் தான். அப்போது நாம் அந்த திட்டத்துக்குள்ளே வருகிறதுக்கு நாம் தான் என்ன செய்யணும், முன் வரணும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும், பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாறுகிற பொழுது பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையின்படி என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை கேளாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எப்படி பிள்ளைகளுக்கு கேட்காம கிடைக்குது? எப்படி நமக்கு தெரியலையே. ஒரு உறவுக்குள் அவங்க இருக்கிறதுனால அவங்க கேட்காம நிறைய காரில் கிடைக்கிறது. சில நேரங்களில் வந்து எங்கள் பையன் வந்து இல்லை பொண்ணு வந்து ஜவுளிகளை துணி எடுக்க போகிறவள்ள அவங்க ஒன்று கேட்டால் நான் ரெண்டு கூட வாங்கன்னு சொல்லியிருக்கேன். புரிகிறோம். சில வேளை ரெண்டு கேட்டால் ஒன்று போதும்னு சொல்லியிருக்கேன். சில வேளை இப்போ வேண்டானோ சொல்லியிருக்கேன். சில வேளை இதை கூட வாங்கிக்கலாமே, இதுவும் விருப்பமாக இருக்கும் அதுவும் விருப்பமாக இருக்கும், அப்போ ரெண்டையும் வாங்கிக்கும். இப்போ இவைகளில் எதனால் நடக்குது? நம்ம இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்க போனால் இதே மனநிலை இருக்குமா? பொதுவாக இப்போ நம்ம ஜவுளி கடைகளும் போனால் நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அவனை சரியாக வேலை வாங்கிட்டு தான் அவன் இன்னைக்கு நிற்கிற ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு சாரீஸை என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். பத்தா குறைக்கு வெளியே இறங்கி வந்து என்ன பண்ணுறான், எங்கெங்கே இருக்க எல்லாம் பொறி கொண்டு போடுறான். அவ்வளோ பார்த்துட்டு தான் கடைசியில் வந்து சரியில்லாத ஒன்று வாங்கிட்டு வருவோம். இந்த ஜவுளி கடை சைக்காலஜி என்னென்னு சொன்னால், சில வேளை போனோடனே பார்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு ஐட்டம் பிடிக்கும், அதுதான் சரியான பொருள், வாங்கவே மாட்டோமே. அது என்ன, இப்போ தான் வந்திருக்கோம், நாலு பொருளை பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இதை எப்படி வாங்குறது? ரொம்ப நல்லா இருக்குதே, பிடிச்சிருக்குது, கலர் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஏன் வாங்க மாட்டோம்? அது எப்படி இங்கே வந்த உடனே பார்த்த உடனே பண்ணுற சரியாக இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும், நூற்றுக்கணக்காக என்ன செய்யும். இந்த நேர் ஸ்ட்ரீட்லேயுமே பார்த்திங்கன்னா சிலர் காலில் வந்து ஜவுளி கடைக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் குறுக்க முறுக்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் செட்டிலாகி போவாங்க. இதை இருக்கட்டும்னா இருக்கட்டும்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. எங்கே ஒரு நாலு புடவை எடுத்து வச்சுருப்பாங்க, நாலு சட்டையை எடுத்து வச்சுருப்பாங்க, இது இருக்கட்டும்ப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவனை புக்கிங் பண்ணி வச்சுருப்பான். இந்த மாதிரி இருக்கும், பார்த்தோட எடுக்க மாட்டான், ஏன் தெரியுமா, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுத்துடக்கூடாது. அப்புறம் உருப்படியே எடுக்க மாட்டான். கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து ஒன்றும் சரியாக இல்லை, எதையே ஒன்று வாங்கிட்டு போ. அவனுக்கு தெரியும், கடைக்காரனுக்கு, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஒரு பெஸ்ட் ஐட்டம் இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்பான். விற்காத ஒரு ஐட்டம் இருக்கும். எங்கிட்ட ஒரு பூரா அப்படி தான் ஒருத்தர் சொன்னான், நான் நிறைய சட்டையை பார்த்து பார்த்து வச்சுட்டு ஒன்றும் செட் ஆகலை. அவன் சொன்னான், எங்கள் முதலாளி அவருடைய பையனுக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சுருக்கிறாரு, நான் கேட்டு பார்க்கட்டா அந்த சட்டையை உங்களுக்கு, இல்லை அது விற்காத சட்டை, ஏன் தள்ளில் கட்டுறதுக்காக. ஒரு மாதிரி ரேமண்ட் ஷோரூம் அந்த மாதிரி இருந்தது, ரைட். இப்போ என்ன பார்க்குறோன்னு

அழுது உருண்டு புரண்டு கண்ணீர் விட்டு கதறி பைபிளில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்து இவ்விதமாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணி ஆண்டவரே நான் காசு வேணாலும் தரேன், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க ஆண்டவரே, நான் மாத சம்பளம் என்ன செஞ்சுறேன் முதல் மாத சம்பளம் தந்துடுறேன், இந்த மாதிரி ஏதாவது வந்து டீல் பேசி இப்படித்தான் வாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் என்றால் என்ன செய்யலாம், கேட்காமலே பெற்றுக்கொள்ள, பிள்ளைகளாக வாழ்வதற்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும், பிள்ளைகளுக்குரிய ஒரு ஜீவிதத்தை நம்ம செய்யணும், அப்பொழுது கேட்காமலே கிடைக்கும். பிள்ளைகளாக மாறிவிட்டோம்னா நம்ம ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் நம்பியிருக்க ஒன்று தேவையில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது, யார் மேலே இருக்குது? ப்ரேயர் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்லாம் வேணாம் நான் சொல்ல வரல, ஆனால் ப்ரேயர் மீட்டிங் வந்து கிறிஸ்தவர்களை பிச்சைக்காரலாக இருக்கிற மீட்டிங்காக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் அழுது கேளுங்க, மண்டாடி கேளுங்க, உருண்டு புருண்டு கேளுங்க, சோறு சாப்பிடாமல் கேளுங்க, விடாப்பிடித்தனமாக கேளுங்க, இரவும் பகலும் கேளுங்க, நான் ஸ்டாப்பாக கேளுங்க, இப்படித்தான் சொல்லி கொடுக்குறோமே என்று பிள்ளைகளை போல கேளுங்க. அவன் ப்ரேயர் மீட்டிங் வரவன் எல்லாருக்கிட்ட என்ன சொல்லணும், நீங்கள் இங்கே வந்து ஆண்டோட பிச்சை எடுக்கிற அந்த பிஸ்னஸை விட்டு விட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே நாங்கள் உங்களுக்கு நல்ல சத்தியம் சொல்லித்தரோம், அதை கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்கிற அந்த புத்திர சுவிகார அந்த நிச்சயத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் என்ன செய்யுங்க, நல்லூரோடு வாழுங்கள், கேட்காம கூட உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும், அதுக்காக கேட்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் பிச்சை எடுக்கின்ற விதமான ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற முறையை விரும்புகிறாள் என்று வேதாகமும் கூறுகின்ற பிள்ளைகளுக்குரிய கௌரவமான முறையை பின்பற்ற விரும்பல. அதில் தான் அந்த 2 கொரிந்தியர் 4:4 வாஸ்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லும், 2 கொரிந்தியர் 4:4, அதாவது சுவிசேஷத்தினுடைய மகிமையான வெளிச்சம் அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானும் என்ன பண்ணிட்டான், மனதை குருடாக்கிட்டான். அந்த குருடாக்குற வேலை யார் மூலமாக செய்தான், யார் மூலமாக அல்ல, ஊழியக்காரர்கள் மூலமாக தான், பல போதர்கள் மூலமாக தான். அந்த போதர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜெபக்கூட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும், ஆண்டவர் இந்த ஜெபக்கூட்டங்கள் வழியாக பெரிய காரியங்களை செய்கிறார், எங்களுடைய ஜப பங்காளர் திட்டத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து கொண்டால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் பெறுவதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் என்ன செய்யப்பட்டது, மக்கள் ஜப கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், இரவு கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், ஊழியர்களுடைய ஜப வல்லமையை நம்ப ஆரம்பித்தார்கள், ஆனால் வேதாகமம் கூறுகிற பிள்ளைகளுக்குரிய சுதந்திர உரிமையை நம்பவில்லை, வித்தியாசமான மாதிரி போய்விட்டது. ஊழியக்காரர்கள் அழுவதற்கு சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளவெல்லாம் அழுதா பத்தாது, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் சாங்ஷன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நல்லா அழுங்க, கண்ணீர் சிந்துறது இவ்வளோ சிந்துறது, மடமடமடம்னு சிந்த வேண்டாம், துளி துளி துளியை யோசி யோசா சிந்துறது, ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்ட ஆண்டாங்கள் நிறைய வச்சிருக்கிறார், பீப்பா பீப்பாலும் நிறைய வச்சிருக்கார், எதுக்கு இங்கிருந்து போகிற கண்ணீரை அங்கே வைக்கிறது, அதை பொறுத்து அவங்களை என்ன செய்யணும், ஆசிரியம் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தா, விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி ஆண்டோடைய ஆசிரியத்தை பெறுவது. ஆக அதனால தான் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாதவங்க நெடுமுழங்கால நின்னால் தான் உங்களை ஆண்டவர் பண்ணுவார் ஆசீர்வதிப்பார். அதுக்காக நீங்கள் முழங்காலில் இருக்கிற திறன் உள்ளவங்க முழங்கால இடாமல் போயிடாதீங்க, நான் சில விஷயங்களை சொல்லுகிறது எந்த அர்த்தத்திலையும் புரிஞ்சிக்கணும், ஆனால் நெடுமுழங்கால நின்றால் தான் ஆண்டவர் ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கால் நல்ல ஸ்திரமாக ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அது செய்யுங்க, நல்லதுதான், உடம்புக்கு நல்லது, ஒரு உணர்வுக்கு நல்லது, ஆனால் முடியாமல் போனால் நெடுங்குளங்கால் முழங்கால் நிற்க முடியலையே, அதனால் ஆசீர்வாதத்தில் 50% கட்டாயிருமே அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. அப்போது கண்ணீர் விடுவதற்கும் அழுவதற்கும் கெஞ்சுவதற்கும் மன்றாடுவதற்கும் ஊழியர்களை சார்ந்திருப்பதற்கும் பிரேர்மடிகளை சார்ந்திருப்பதற்கும் தான் ஊழியர்கள் அநேகரை பழக்கினார்கள். அதனுடைய விளைவாக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுங்கிற கலாச்சாரம் போய் பிச்சைக்கார கலாச்சாரம் வந்து போச்சு. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அலை மோதுறாங்க, இந்த கூட்டத்துக்கு போகிறதா அந்த கூட்டத்துக்கு போகிறதா, இவர்கிட்ட போகிறதா அவர்கிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறது அப்படின்ட்டு. ஆக அருமையானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால், ரோமர் 8:17 என்ன சொல்கிறது, பிள்ளைகளாக இருந்தால் பிச்சைக்காரலுமாமே இல்லை, பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரலுமாமே. ஆண்டவர் என்ன பிள்ளைன்னு அழைப்பாராம், ஆனால் எனக்கு தேவை நன்மைக்கெல்லாம் நான் பிச்சை எடுக்கணுமா, நியாயமா இது இல்லை, பிள்ளை என்றால் அந்த உரிமை என்ன செய்யணும். அதைத்தான் கலாத்தியர் 4:7 நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ எப்பொழுது நாம் கேட்காமல் ஆசீர்வாதம் வருகிறது, கேட்டு கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற முறை அறிந்திருக்கிறோம், ஆனால் கேட்காமலே ஆசீர்வாதம் பெறுகிற முறை என்ன, தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம். இப்போது சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, நிறைய ஞானம் இருந்தது, நிறைய அறிவு இருந்தது.

0: நல்ல கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் அவர் லீவ் பண்ணார். இப்போது இவருடைய மிகுதியான ஐஸ்வர்யங்கள், மிகுதியான ஆஸ்தி அந்தஸ்துக்கள், சமாதானமான சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி வந்தது? அவருடைய தகப்பன் ஒரு தெய்வ மனிதராக இருந்த அப்படின்னாலும் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மிகுதியாக ஜபம் பண்ணினதுனாலும், கண்ணீர் விட்டதுனாலோ, உபவாசம் இருந்தனாலுமா? இல்லை. இப்படி சொல்லுகிறதுனால நீங்கள் அதை நான் சொல்லி தெளிவுபடுத்தி கொடு. நீங்கள் கண்ணீரோடு ஜபம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவது அர்த்தம் கிடையாது. நானும் கண்ணீரோடு என்ன செய்வேன்? நம்முடைய வாழ்விலே கண்ணீர்களும் கவலைகளும் வருகிற பொழுது அதே ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொட்டி ஜபிக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்ணீர் விட்டால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அழுதாலும் ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. புரிகிறதா? அதனால் ஒன்றுமே கேட்க தேவையில்லை அப்படி நினச்சிடக்கூடாது. கேட்காமலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற அனுபவங்கள் வேதாவது இருக்கிறது தான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ சாலமன் ராஜா வந்து ரொம்ப விண்ணப்பம் பண்ணலை, அவரே கேட்கலை, ஆண்டவர் வந்து கேட்குறாரு, அவர்கிட்ட தேவன் வந்து கேட்குறாரு, எப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. நாம் அங்கே இருந்திருந்தா என்னென்னமோ லிஸ்ட் போட்டு ஆண்டவரை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா, நான் ஒரு பெரிய பட்டியல் தயார் பண்ணியிருப்பேன், திடீர்னு வந்து கேட்டால் என்ன சொல்கிறது? எது எதெல்லாமோ வேணும்னு யோசனை பண்ண எல்லாம் என்னாச்சு? சிலர் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் நின்றுட்டுருப்பாங்க, என்னென்னமோ வாங்கணும்னு ஞாபகத்தில் வச்சுட்டு வந்தனே மறந்துச்சு அப்படின்னு உள்ளே போய் யோசிச்சுருப்பான். வீட்டம்மா ஏதாவது ஒரு பொருளை வாங்க சொல்லியிருப்பாங்க, உள்ளே போனால் அது ஒன்று தான் மறக்கும். அப்புறம் கண்ணில் கிடற படுக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் வரவேல அந்த பொருள் வாங்கிக்க, ஐயோ அதுதான் மறந்து போச்சுப்பாங்க. சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து கேட்குறா, உனக்கு என்ன வேணும்? ஒன்று ராஜாக்கள் 3:10 10வது வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே சாலமோன் ஒரு அதை என்ன வேணும்னு சொல்கிறார். சொன்னோட ஆண்டவருக்கு என்ன ஆகுது பாருங்கள்.
1: சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது.
0: ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பம் என்ன கேட்டான்னா, எங்கள் அப்பாவை நீர் நன்றாக ஆசீர்வதித்து அவரை ஒரு உயர்ந்த நிலைமையில் வைத்து இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தீர், அவருடைய மகனாகிய எனக்கும் அந்த விதமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதையே எங்கள் அப்பா செஞ்ச மாதிரி எனக்கு என்ன வேணும்? இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான அந்த ஞானம் வேணும் அப்படின்னு. அப்போ தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒன்றை அவன் கேட்டான். அதனால் காட் வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். அப்போ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஜப விண்ணப்பங்களை என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். அப்போ சாலமோன் கேட்ட இந்த ஜப விண்ணப்பத்தை கேட்டால் கேட்காத நிறைய வந்துச்சு. ஏன் கேட்காமல் வந்துச்சுன்னு சொன்னால், அவன் கேட்டதை தேவ சித்தத்தின் அடிப்படையில் கேட்டான். அந்த நேரத்தில் சாலமோனுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு டேலண்ட் தேவையோ, அதுக்கு எந்த விதமான ஒரு ரிசோர்ஸ் தேவையோ அதை கேட்டான். அதனால் ஆண்டவர் நம்மட்டார், இவன் எவ்வளோ கேட்டிருக்கணும் இல்லை, ராஜாவாக போகிறோம் என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு பெரிய கிங்டம் வேணும், எங்கள் ராஜா குட்டி நாட்டை ஆண்டு இருந்தார், அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும், அது மட்டுமல்ல நல்ல வசதியாக நான் இருக்கணும், அது மட்டும் ஒருபோதும் சாகக்கூடாது, நான் எத்தனை யுத்தம் வந்தாலும் நான் என்ன செய்யணும், உயிரோடு இருக்கணும், நீடி ஆயுசையும் கேட்கல. ஆனால் இதெல்லாம் கேட்காம ஒரு சரியான காரியத்தை கேட்டான்ற உடனே ஆண்டவர் நம்மளோட கேளாத ஐஸ்வரம் வாசிக்கலாம், 13வது வசனம்.
1: எதுவும் அண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை,
0: அவர்கள் கேளாத ஐஸ்வர்யம், நாம நிறைய இடத்துல நினைக்கிற ஐயோ நான் ஐஸ்வர்யத்தை கேட்காம போயிட்டனே. ஆனால் ஆண்டவர் தரணும்னா என்ன பண்ணுவாராம், கேட்காம இருந்தாலும் கிடைக்கும். வேற என்ன கிடைச்சது?
1: மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை.
0: அப்போ என்ன பார்க்குறோன்னா, சில விஷயங்கள் கேட்காமலே கிடைக்குது. அதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன? ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து செயல்படுகிற ஒரு மனநிலை இருந்தது, மேலானவைகளை தேடுகிறது. இதைத்தான் கொலோசியர் 3வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தினம் வாஸ்து பார்க்கும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்குறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க, சீக் த நோபிள் திங்ஸ், மேலானதை தேடுங்க. அப்போ பல நேரங்களில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேட்குறோம், கேட்காமலே கிடைக்குதுங்க. நான் கேட்டாலும் கிடைக்கலையே, நான் மன்றாடினாலும் கிடைக்கலையே, நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் கிடைக்கலையே. அப்போது சில நேரங்களிலே நம்முடைய தேடல் பெரும்பாலும் நமக்கு என்னது தேவை என்கிற அடிப்படையில் இருக்கிறது என்று, ஆண்டவருக்கு என்னது தேவை, எதை என்னுடைய வாழ்வில் மிக முக்கிய தேவையாக ஆண்டவர் பார்க்கிறார், அதை நான் பார்க்கவில்லை. என்னை பாதிக்கிற விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், மனசில் வச்சுட்டு அவைகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில் எவைகள் மிக முக்கியமானது அறியவில்லை. அங்கே சாலோமன் தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமானது எதுவோ அதை கேட்டா. இப்போ உலகத்தில் ஆண்டவர் நம்மளை யார் அழைச்சிருக்கிறார்னு முன்னாடி பார்த்தோம், பிள்ளையாக அழைச்சிருக்கிறார். பிள்ளையாளுக்கு எதுக்கு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதும் கேளாதையும் கொடுக்கறதுக்கு, அப்படித்தானே? நம்மளை ரொம்ப நல்லா வாழ வைக்கிறது, நல்லா உடுத்து, நல்லா உண்டு, நல்ல உறைவிடத்தில் தங்கி ஜாலியாயிரு, இதற்காக மட்டும்தானா? இல்லை, பிள்ளைகளாக அழைத்த காரணம் என்னவென்றால், தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் யார் இடத்துலையும் போயிட்டு நான் தான் தேவன் என்ன செய்யறதில்லை, காண்பிக்கிறதில்லை. ஆனால் அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும், எனவேதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான் பைபிளில் படிக்கிறோம். அப்போ பிள்ளைகள் வழியாகத்தான் தேவன் இருப்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய மகிமை, ஹவ் இட் மஸ்ட் பி ரிவீல்ட், பிள்ளைகள் வழியாகத்தான். அப்போ இந்த ரியலைசேஷன் நமக்கு வேணும். நான் என்ன ஆண்டவர் பிள்ளையாக தெரிஞ்சிருக்கிறாரு, நான் அவருடைய திட்டத்துக்கு நுழைந்தனால ஐ ஹவ் பிகம் ஹிஸ் சன் ஆர் டாட்டர், நான் பிள்ளையாக மாறியிருக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கி என்ன கேட்கணும், இப்படி சொல்லி கொடுத்தனால நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கேட்குறதில்ல, நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும், ஆண்டவரே நான் வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தராகி உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், உம்முடைய நாமும் என் வழியாக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவ மகிமை அடையக்கூடாது, என் தந்தை யார் என்கிற அடிப்படையில் வாழ வேண்டும், என் வழியாக உமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கிடைக்க வேணும். இப்போது ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா முதல்லாவது யாரை நினைக்கிறாங்க பப்ளிக்கில் உள்ளவங்க? வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் வளர்த்துருப்பாங்க, நல்லா வளர்த்துருப்பாங்க, ஆனால் அந்த அவ்விதமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை குறைபாடை பார்த்த உடனே என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்குறாங்க, புள்ள வளர்த்து வச்சு லட்சணத்தை பாருப்பாங்க இல்லை. அப்போ முதலாவது இவன் செஞ்ச தப்புக்கு கிடைக்கிற அவமரியாதை யாருக்கு போய் சேருது? நீ என்னடா ஒரு என்னடா இப்படி இருக்கிற, நீல ஒரு நல்ல பிள்ளையாடா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, உன் அப்பன் சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தான் டைரெக்டாக பிடிக்கிறாங்க, அப்படி தானே? அப்போது தேவனுக்கு பிள்ளைன்னு நாம் சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்முடைய கேரக்டர் சரியில்லைன்னா, நம்முடைய சுபாவம் சரியில்லைன்னா, சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, உலக மனுஷனாக ரைட்டு, ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஐ எம் த சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைக்குரிய சுபாவம் இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக யாருக்கு அவமகிமை போய் சேரும், டிஸானர் யாருக்கு போய் சேரும், தேவனுக்கு. அப்போ நான் என்ன கேட்கணும், ஆண்டவரே உமக்கு கனம் ஏற்படும் விதமாக என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை தாரும். முதலாவது உம்முடைய நாம என் வாழ்வின் வழியாக ஒருபோது தூஷிக்கப்படக்கூடாது, அதை யாரும் என்ன செய்ய அவமரியாதை செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானதை தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கேளாதெல்லாம் என்ன செய்யும். நான்லாம் ஒரு காலத்தில் வந்து ஜெபம் பண்ணுறவெல்லாம் பட்டியல் போட்டு கேட்பேன். நான் துவக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய கடனாளியாக இருந்தேன், பாவியாக இருந்தது மட்டுமல்ல பாவியாக இருந்த காலத்தில் பெரிய கடனாளியாகவும் மாறினேன். நான் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து பல மாதங்களை தங்கி மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணேன். எப்படி தெரியுமா, ஒவ்வொருடைய பேரை எழுதி வச்சு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதை ஒரு முறை இரண்டு முறை இல்லை பல முறை சொல்லி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அதுக்காக மணிக்கணக்கில் சில ஒவ்வொருடைய பட்டியலும் அவர் எந்த ஒரு காரை எவ்வளோ கொடுத்தார், அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கணும், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிக்கு என்ன நடக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடக்கணும், எங்கள் அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலையே, எங்கள் அம்மா இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே பெரிதாக ஒன்று நான் என்ன செய்யலை, சாதிக்கலை. ஆனால் இப்போ எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நின்று, நான் இப்போ நிறையெல்லாம் கேட்குறது இல்லைங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில் பெரும்பாலும் கேட்குறதும் பெறுகிறதும் இந்த ஜெவ இந்த தேவ வார்த்தைகள் தான், நான் அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறேன். என்னுடைய ஜெபங்களெல்லாம் இப்போ எப்படி மாறிவிட்டது, பிரசங்கங்களாக மாறிவிட்டது. அப்படி ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சி நினைக்க போகிறீங்க? இல்லை, ஆண்டவுடைய வார்த்தைகளை பெறுகிறதில் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறேன், நிறைய காரியம் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் பெரும்பாலும் பிரேயர்னால விண்ணப்பங்கள் ஏற இடத்துல தான் எங்கிற நிலை போயிடுச்சு. ஆனால் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரா? நான் கேட்டு கேட்டால் சாப்பிட்றேன், கேட்டு கேட்டால் உடுக்கிறேன், கேட்டு கேட்டால் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், கேட்டு கேட்டால் வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன், பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறினாலும் கவலைப்படாமல் ஓட்டிகிட்ருக்குறேன். ஒரு நாள் கூட பார்த்தல என் வண்டி எவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் கொடுக்குன்னு. அதுக்காக நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி இருக்காதிங்க. என்கிட்ட கேட்பாங்க தெரியல வந்து, சார் இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு சார், மறந்துவிட்டேன் சார், தெரிஞ்சால் தானே, என்றைக்காக ஒரு நாள் செக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அது பாட்டில் வந்து ரிசர்வில் ஆகும், அந்த நேரத்தில் போய் என்ன செய்யறது, ரிசர்வ் ஆன பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டிக்கிட்டு அதுக்குள்ள வழியில் நிற்கக்கூடாதுனு என்ன பண்ணுறது, போடுறது. அங்கே போய் அவன் ஊற்று ஊற்று பார்ப்பான் ஒரு நமக்கு லிட்டர் என்ன விலை இன்றைக்கின்னு, நமக்கு நேற்றுக்கு விலையும் தெரியாது இன்றைக்கு விலையும் தெரியாது. இந்த இங்கே வந்தால் யாராவது ஸ்டாலின் பால் இருந்தால் உங்கள்கிட்ட என்ன பெட்ரோல் விலை என்னென்னு அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிற அல்லேலூயா. என்னுடைய ஜபங்களெல்லாம் இப்பொழுது எல்லாம் எனக்கு அதைத்தார் இதைத்தாரும் இல்லை, ஊழியத்தில் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியை குறித்து நான் ஒரு சில காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். வழக்கமாக நான் வந்து ஆண்டோட ஜெபம் பண்ண போகிற உடனே உள்ள பிரவேசித்த உடனே வார்த்தை சம்மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நான் பேச வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்குது. ஆனால் அன்றைக்கு அது இன்றைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. அன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, லாஸ்ட் வீக்கு தேர்ஸ்டே. அப்படின்னா புதன்கிழமை முடிஞ்சவுடனே நான் என்ன செய்வேன், சண்டைக்குள்ள வார்த்தையை அவன்கிட்ட கேட்பேன். வழக்கமாக அது சம்மந்தமாக சிந்திப்பேன், பேசுவேன், கொள்ளுவேன், நிறைய காலம் அவன்கிட்ட கேட்பேன். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொன்னால், என்னுடைய 95% நேரமும் கேட்குறதுலையும் இல்லை, சிந்திக்கிறதுலையும் இல்லை, அங்கலாய்விலே போச்சு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அங்கலாய்க்கல, ரொம்ப 1-2 பாயிண்ட் அங்கலாய்ச்சிருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஊழியம் மினிஸ்டர் ரிலேட்டட் தான் இருந்து, அது எல்லா நேரங்களும் செய்கிறதில்லை, எல்லா மாதங்களும் செய்கிறதில்லை. ஆனால் அன்னைக்கு வந்து ஒன்றின் ஒன்றாக எல்லாமே வந்து இப்படி இருக்கிறத ஆண்டவர், அப்படி இருக்கிறத ஆண்டவர், அப்படி செய்தே இப்படி செய்தே அன்றை அவிதமாக அவ்வளோ ஜெபம் பண்ணேன், அன்றைக்கி அவிதமாக எதிர்பார்த்தேன், அவ்வளோ தரிசனம் கண்டேன் சொல்லி சொல்லி முழு நேரம் எதில் போயிடுச்சு, அங்கலாய்ப்பிலே போயிடுச்சு. அங்கலாய்க்கு ஆரம்பித்து அதிலே போயிடும், அதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் ஒரு வழி நடத்தப்பட்ட அங்கலாய்க்கு. எனக்கு சும்மா போய்டும் அங்கலாய்க்கிறதில்ல, அங்கலாய்ப்பு வரும், அதை சொல்ல சொல்ல ஒரு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம். அன்றைக்கி அங்கலாய்ச்சி முடிச்சு பார்த்தா இன்னும் என்னுடைய டைம் முடிக்கிற 5 நிமிஷம் தான் இருக்குது. அடுத்த 5 நிமிடத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யணும், கிளம்பி நான் வேறொரு வேலையை அவசியம் காலையில் போகணும். அதனால் இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகிற நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நான் சொல்கிறேன், ஆண்டவரே வழக்கமாக தேர்ஸ்டே வந்தாச்சுன்னு சொன்னால் சண்டே சம்மந்தமாக சிந்தித்து ஒரு வார்த்தையை வாங்கிக்கொண்டு அந்த வார்த்தை கொண்டு நான் வியாழக்கிழமை வாழ்வேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல, உம்முடைய சமூகத்தில் அங்கலாய்க்கிறதையா அதில் அவ்வளோ நேரம் போயிடுச்சே, நான் செய்தியை வாங்கலையே, வார்த்தையை வாங்கலையே, ஒரு சிந்தனையை வாங்கலையே, என் மனநிலையே சொல்கிறதுலே நேரம் போச்சே, இப்படி ஆகிவிட்டது. அது ஒரு அடிஷனலாக ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் அடுத்த 5 நிமிடத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதுதான் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். புரிகிறதா? இவன் வழக்கமாக இந்த நேரத்தில் தான் கேட்டு கேட்டு கேட்டு பேசி பேசி வாங்குவானே, இன்றைக்கி ஒன்றும் பேசாமல் அவன் சோக கதையை சொல்லி முடிச்சுட்டானே அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஓன்லி 5 மினிட்ஸ் தட் வாஸ் ரிமைனிங், அவ்வளோதான். அந்த 5 நிமிடத்துக்குள்ளே ஆண்டர் கொடுத்த வார்த்தை தான் போன சண்டே என்ன செய்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்க என்ன பிரசங்கம் பண்ணேன்னு? என்னது? வாக்குத்தத்தை அல்ல, வார்த்தை. அந்த செய்தி வழக்கமாக மணிக்கணக்காக சிந்திக்கப்பட வேண்டியதான, அன்றைக்கு 5 நிமிடம்தான். புரிகிறதா? அப்போ காட் நோஸ் அவர் ஹார்ட். இவன் ஏன் வழக்கமாக வார்த்தைகளை கேட்பான், இன்றைக்கி வந்து அவங்க அதையே சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, விட்டுறலை. அப்போ அறிகிறார், இவனுடைய வாழ்க்கையை வந்து வார்த்தையில் ஓடுகிற வாழ்க்கை, இவனுடைய வேலை வந்து வார்த்தை கொடுக்குற வேலை. அப்போ ஆண்டவர் உண்மையில் வராத வார்த்தை கொடுக்குற, எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மேலானவைகளை தேடுகிற பொழுது கேட்காமலே ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். சாலோமன் வந்து கேட்ட ஒரு காரியம் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய திட்டத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தபடினாலே அவர் கொடுத்தார், கேளாதையும் கொடுத்தார். பிள்ளைகளாக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்குரியவளை கேளுவோம், நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதெல்லாம் பிள்ளைகளுக்குரியதானா இல்லை கேட்போம். ஆண்டவரே நான் ஒரு பிள்ளையை போல சிந்திக்கலை, பிள்ளையை போல நடக்கலை, பிள்ளையை போல பேசலை, பிள்ளையை போல வாழலை, நான் பிள்ளையை போல வாழ்வு உதவி செய்யும் கேட்டு பாருங்கள். அங்குதான் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் கேட்காமலே வரும். என் பிள்ளை இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்குறானே, அப்போ அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காதிருக்கிறது எப்படி இல்லையா? உங்கள் பிள்ளை வந்து படிக்கிற சம்மந்தமாக நல்ல மார்க் வாங்குற சம்மந்தமாகவே ரொம்ப சிந்தனை பண்ணி அது ரிலேட்டடாகவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவனுக்கு சட்டை சாப்பாடு இதை பற்றியெல்லாம் அவன் கேட்கணுமா? நீங்களே விரும்பி என்ன பண்ணுவீங்க, வாழ்ந்த வந்து செய்வீங்க. ஆம், மேலானவைகளை கேட்போம், நம்முடைய வாழ்வில் ஆண்டோர் மகிமைப்படுவது சம்மந்தமான காரியங்களை நீங்கள் கேட்டு பார்ப்போம். அப்பொழுது நிச்சயமாக கேட்காமல் என்ன வரும், ஆசீர்வாதங்கள் வரும். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், 26 ஆதியாகமம் 26:13 வாசியங்கள், 26:13.
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான.
0: அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவரான, ஒரு பெரிய பஞ்சம் அந்த நாட்டில் வந்து, அந்த பஞ்சத்தினுடைய பின்சூழலில் அவன் விதை விதைத்து அது அவனுக்கு 100 பலன் வந்து இப்போ என்ன எந்த விதமாக மாறியிருக்கிறான், தோக்கம் எப்படி இருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டான். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினான் நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா? கெஞ்சி கெஞ்சி மன்றாடியா, இல்லை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணியா, இல்லை பெரிய விசுவாசமா? இல்லை. அந்த கீ எங்கே இருக்குது தெரியுமா? ஆதியாகமம் 26:3 வாசிக்கலாம்.
1: பண்ணு, நான் உன் ஆசீர்வ நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம்
0: நீட்டாணி நிறைவேற்றுவேன். நீ இங்கே தங்கீர். ஏன்னா நாட்டில் பஞ்சம் இருக்கிறதுனால அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ஃப் சர்வைவலுக்காக என்ன பண்ணுறான், வேறு இடத்துக்கு போகிற பிளான் பண்ணுறான். இவங்க அப்பா காலத்துலேயும் அப்படி தான் நடந்தது. ஆனால் அப்பா காலத்தில் நடந்து பெரிய அவதிப்பட்டார். ஆனால் மகன் காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார், வேண்டாம், நீ இருக்க வேண்டிய இடம் இது தான், இந்த இடத்தை விட்டு நீ போகாத, நான் உன்னை எங்கே இருக்க சொல்ல அங்கே இரு. ஐயோ, பஞ்ச நாடுது, மழை பெய்யல, விளைச்சல் இல்லை, விவசாயம் இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, எனக்கு வேலைக்காரர்கள் சாப்பாடு கிடையாது, இந்த இடத்துல எப்படி இருக்கிறது? தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறும். அதற்காக தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆபிரகாமை. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற இடத்துல என்ன இல்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, ஆடு மாடு மேய்க்க முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, பி ஹியர், ஐ வில் பிளஸ் யூ. தேவ திட்டம் நிறைவேறுகிற இடத்துல மனிதனுக்கு தேவையானவள் இல்லை, பஞ்சம். ஆண்டவர் சொன்னார், யூ மஸ்ட் பி ஹியர், இங்கே தான் இருக்கணும். அந்த வார்த்தையை அவன் ஆனர் பண்ணி என்ன செய்தான், ஐயோ இங்கே பஞ்சமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, ஆடு மேய்க்கிறது எப்படி, மாடு மேய்க்கிறது எப்படி, வேலைக்காரங்களை எப்படி இது பண்ணுறது, ஒன்று யோசிக்காமல் ஆண்டவருக்கு ஹி ஒபைடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிவின் ஆவி அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் ஐஸ்வர்யவனாகிறான், மேலும் மேலும் விருத்தி அடைகிறான், மகா பெரியவனாகிறான். இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கினதில்லை, ஆண்டவர் வந்து தேடி தேடி கொடுத்தது. அல்லேலூயா. எதனுடைய விளைவு, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், அவருடைய ஐக்கியத்தில் வாழணும், அதுதான் மிகப்பெரிய கீழ்ப்படிவு. அவருடைய பிரசன்னத்தில் வாழணும், அவருடைய கிருபை சார்ந்து வாழணும், அவரை விசுவாசித்து வாழணும், அவர் கொடுத்துருக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கீழ்ப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதனுடைய செயலுடைய விளைவாக ஏனால் எதற்கு கீழ்ப்படிந்தான், ஸோ தட் காட்ஸ் பிளான் வில் பி ஃபுல்ஃபில்ட். ஆபிரகாமுடைய அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஆபிரகாம் போகிறார், தன்னுடைய மகனை பலியிடுன்னு சொன்னால் கூட தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டபடினால அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒபேயிங் அந்த ஒரு ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் தேவன் அவனையும் விசேஷமாக கனப்படுத்தினார். இப்போ ஈசாக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கேட்டு கேட்டு வாங்கப்பட்டவைகள் அல்ல, ஆண்டவர் விரும்பி விரும்பி கொடுத்தவைகள். அல்லேலூயா. அப்போ கேட்டு வாங்குகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கேளாமலும் ஆசீர்வாதங்கள் வருகிறது. அடிப்படை என்ன, கீழ்ப்படிவு. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கீழ்ப்படி உண்மையானதாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் கேட்காமலே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும். நமக்கு நிறைய விஷயம் கேட்கவே தெரியலை, கேட்கணுங்கிறதும் தெரியலை. கொஞ்சம் நாள் போன போகிறத யோசிக்க, ஐயோ இதெல்லாம் கேட்காம விட்டோமே, இல்லை பிரச்சனை இல்லை. நீ கீழ்ப்படிவதற்கு மட்டும் தவறிவிடாதே. கீழ்ப்படிவதற்கு தவறாவிட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தவறமாட்டார். அல்லேலூயா. இப்போது 28 மத்தேயு உபாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு இன்றைக்கு கொடுக்குற கட்டளைகளை, கற்பனைகளை, பிரமாணங்களை, நீதிமுறைகளை, நியாய நெறிமுறைகள் எல்லாம் நீ செல்லுகிற தேசத்தில் போய் கவனமாக கடைபிடிச்சேன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் வரணும்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க, அதான் பாயிண்ட்டு. நான் உனக்கு கொடுக்குற அந்த வார்த்தையை நீ வந்து கவனமாக பின்பற்றினா இதுக்கு மேலே உனக்கு 14 ஆசீர்வாதம் நீ கேட்காமலே வரும். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ செல்லுகிற தேசத்தில் போய் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளின் படி நீ வாழ்ந்து இவைகளெல்லாம் கேட்டால் தருவேன்னு சொல்லலை. கேட்டால் கேட்காமலே இதெல்லாம் வந்துடுங்க. அப்படி தானே, ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்றோம், அவர் வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்லாம் சொல்கிறாரு, சொல்லிட்டு ஒரு சம்பளத்தை சொல்கிறார் இல்லையா. இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு நாளும், முதலாளி நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி 1 வந்து எனக்கு சம்பளத்தை கொடுப்பீராக, கேட்கணுமா? ஒரு வாரம் ஆச்சு, முதலாளிட்ட வரான், ஐயா நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் 15 ஆச்சு, முதலாளி நீங்கள் ஒரு சொன்ன வாக்குத்தத்தை மறந்துட போகிறீங்க, இன்னும் 15 தான் மிச்சம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வாரமும் சொன்னால் அந்த முதலாளி என்ன பண்ணுவார், இவனை முதலாவது வேலையை விட்டு தூக்கு, இவன் சரி கிடையாது, அவனுக்கு ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை செஞ்சால் இவ்வளோ சம்பளம்னு சொல்லியிருக்கேன். அவன் சும்மா சும்மா வந்து என்ன பண்ணுறான், முதலாளி சொல்லியிருக்கிறீரே, இவ்விதமாக சொல்லியிருக்கிறீரே அப்படி சொல்லி தொல்லை தாங்க முடியலப்பா, இவனை முதலாக தூக்குங்கப்பா. செய்வாரா செய்யலையா? உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, வீட்டு முழுக்க என்ன தொங்க விட்டுருக்குறாங்க, நல்லா உட்காருங்க, என்ன தொங்க விட்டுருக்காங்க, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், வாக்குத்தத்தை பிடிச்சி தொங்கணும், பாஸ் அட்டையை கொடுப்பாரு, அட்டையை தொங்க விட்டு நாம் அதை பிடிச்சி தொங்கணும். இனி அப்படிதானே சொல்லிக் கொடுக்குறோம், வேதாகமத்திலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் உண்டு, அவைகளை எல்லாம் நீங்கள் உரிமையோடு என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் கேட்காதனால உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி அது மேலே புக்கே அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் கேட்டு கேட்டோம். நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தை எதுக்குங்க நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க? ஏ, வாக்குத்தத்தை எதுக்கு ஆண்டர் கொடுத்தார்? இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நீ நினைவு கூர்ந்து அதை நீ என்னதில் உரிமை கொண்டா ஒன்று தருவேன்னா? முதலாளி அப்படியே சொன்னார், இந்த வேலையை செஞ்சால் உனக்கு சம்பளப்பா இந்த சேலரி, அப்படி தானே சொன்னார். நீ எந்த அளவுக்கு நான் சொன்ன வார்த்தை கேட்டு 30 நாளும் என்னை நினைவுபடுத்துகிறாயோ அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா? இப்போது 28 மத்தியத்தில் என்ன சொன்ன, இந்த வார்த்தைகளின்படி இந்த கற்பனையின்படி நடந்தால் இதெல்லாம் செய்வோம்ப்பா, அப்போ நீ அந்த வார்த்தைப்படி நடந்தால் விசுவாசிக்கணும், இதெல்லாம் உனக்கு வரணும். நீ என்ன பண்ணுற, அந்த முதல் 2 வசனத்தை விட்டாச்சு. கொடுக்கப்பட ஆண்டவரே, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதி சொன்னீரே, பரவாயில்ல ஆண்டவரே, போகையில் ஆசீர்வதிக்காம பரவாயில்லப்பா, திரும்பி வரவில்லையே அதை ஆசீர்வதி. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் சொன்னீர் ஆண்டவரே, பிரச்சனை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து நிற்கிறான், அவனுக்காக என்னை காப்பாற்று ஆண்டவர், நீயோ கடன் கொடுப்பாய் வாங்காதிருப்பாயின்னு சொன்னீரே, நான் உருப்பட்ட கடன் வாங்கி போட்டிருக்கிறேனே, நான் கடன் வாங்கி எங்கள் அக்காவை கூட வச்சு வாங்கி, எங்களுடைய அண்ணனை வச்சு வாங்கி, அவங்க நிலத்தை வச்சு வாங்கி, அவங்க நகையை வச்சு வாங்கி, எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன். வசனம் சொல்லுகிறதையா, நீயோ நீ ஏன் கடன் வாங்கின? அந்த முதல் 2 வசனத்தையும் விட்டதுனால இல்லையா? ஆண்டவுடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் அதனுடைய விளைவாக நமக்கு நல்ல நன்மைகள் உண்டு என்கிற விசுவாசம் செயல்பட கடன் வாங்க வேண்டிய வேலையை வந்திருக்காது. இப்போ அந்த 2 வசனத்தையும் விட்டுவிட்டு கடனெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ எங்கே தொங்கிட்டுருக்குறோம்? வசனத்தை அண்டல் பண்ணி எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி எத்தனை முறை அண்டல் பண்ணுறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், சூத்திரம் ஆண்டவர், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ சொல்லிக் கொடுக்குறான், நீ என்ன பண்ணணும்னா கடனாளியாக இருக்கிறியா? கடனாளி கடனாளி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், சாகிறது வரைக்கும் நீ யாராக இருப்ப? கடனாளியாகவே இருப்பாய். நீ என்ன பண்ணு, நான் யார்கிட்ட கடன் வாங்கவும் இல்லை, நான் யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆமாம், நான் கடனாளி இல்லையே. கடன் கொடுத்துட்டு வாங்க வரவங்களும் அவங்ககிட்ட சொல்லணும், விசுவாச அறிக்கை செய்யணும். எப்படி? நான் கடனாளி இல்லை, நான் கடனாளி இல்லை, இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். அவன் ஒன்னையும் திட்டி அவரையும் திட்டுவான், ஒன்றால் அவருக்கும் திட்டு. அருமையானவர்களே, வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதகரெல்லாம் வாக்கு தத்தங்களை தான் நினைவுறுத்து ஜெபிக்க சொல்கிறாங்க. நினை கூற வேண்டியது அதுதான் போன வாரம் பார்த்தோம், என்னது வார்த்தை. நீ வார்த்தையின்படி செயல்படுகிற பொழுது வாக்கு தத்தங்களை தனியாக நினைவுற வேண்டிய தேவையில்லை. வார்த்தையினுடைய நிறைவேறுதால் வாக்கு தத்தம் என்று வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதுல அல்ல. இன்னைக்கு மாதம் பிறந்தவொடனே நமக்கு என்ன கொடுக்குறாங்க, வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. வீடு முழுதும் வாக்கு தத்த அட்டை, பைபிளை திறந்தா வாக்கு தத்தம். அப்போ நாம் வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரோ அந்த செய்வேன்னு சொன்னதே கேட்டிருக்கிறோம். நான் என்ன அர்த்தம், ஆண்டவரை உண்மையற்றவர்னு சொல்கிறோம், அப்படி தானே? ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி செயல்படவில்லைன்னு சொல்லி என்ன அர்த்தம், நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்தேனே, உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்தேனே, அப்படி கேட்கணும் இல்லையா? வசன வாக்குத்தத்தை மட்டும் வைத்து கொண்டு கெஞ்சுவதல்ல, ஆண்டவரை எவ்வளோ உண்மை உத்தமமாக வாழ்ந்தேன். இசைக்கு அப்படி தானே கேட்டான்ல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமாக நடந்து என்பதை நினைத்து பாடுறோம். இன்னும் இத்த மாதிரி சொல்கிற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, பாவியிலும் பாவி ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத பாவி, உங்களுடைய வாக்கு தத்தங்களின்படி இறங்குவீராக, அப்படி தானே கேட்குறோம். ஏண்டா போதனைகள் அவிதமாக தான் இருக்கிறது, போதனை இதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்துக்குட்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கேட்காமலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அல்லேலூயா, நன்மை வரும், ஒன்றும் குறைவிட்டு போகாது. சீடர்கள் கீழ்ப்படிந்து சென்ற பொழுது குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கேட்டான், நான் உங்களிடத்துல சொல்லி உங்களை அனுப்புகிற பொழுது ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு போகலன்னு சொன்னபொழுது நீங்கள் புறப்பட்டு போனீங்க, உங்களுக்கு ஏதாவது குறைவுப்பட்டதா? அவங்க என்ன சொன்னாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா சொன்னாங்க, இல்லை, ஆல் அவர் நீட்ஸ் வேர் மெட், எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆம் அருமையானுடைய, கீழ்ப்படிதலின் ஆவி நமக்கு இருக்கிறதா? தேவ வசனங்களுக்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருந்தால் கேட்காமலும் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எத்தனை பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோமா, சரி 4வது அத்துடன் முடித்து விடுவோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது கேட்காமலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கார். உங்கள் எல்லோருக்கும் நான் சொன்ன உடனே விளங்கும்னு நினைக்கிறேன். கேட்காமலே கிடைக்கிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உங்களை குறித்து நான் கொண்டிருக்கிற பெரிய ஒரு எண்ணத்தை பரவாயில்ல பிரதர், காட் பிளஸ் யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட அப்பொழுது இவங்களாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ தேட வேண்டியதை தேடுப்பா, உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கொடுக்குறேங்கிறார். அப்படி தானே? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தேட வேண்டியதை தேட மாட்டோம். நமக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபீல் பண்ணுறோமோ அதைத்தான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய ஆளுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் தேவ ராஜ்யம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவரால் வழிநடத்தப்படுதல் எதிர்பார்த்து தேடுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கூட கொடுக்கிறார். புரிகிறதா? அது தனியாக போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மிஷன் சில ராயல் எம்போரின்னு ஒரு கடை இருக்குது, எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா நான் சில பொருட்கள் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த இந்த காலத்தில் ஏகப்பட்ட போய் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சில பொருட்களை வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பை தேவைப்பட்டது, ஏன்னா நான் அடுத்தது இன்னொரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கணும். அப்போ வந்து இப்போ என்னுடைய நான் என்னுடைய வெஹிக்கிளில் எப்போ பார்த்தா ரெண்டு மூணு பை இருக்கும், யாரோ பை தேட நானே எடுத்து கொடுத்துருவேன். இந்த போர்ட் ஏரியா ஹார்பர் எல்லாம் போகிறவெல்லாம் அநேகர் வந்து எங்கேயோ பை கீழே கிடக்குதான்னு தேடி இருப்பேன் மீன் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியில் யாராக இருந்தால் நானே கூப்பிட்டு ஒரு பை கொடுப்பேன் சில நேரத்தில். அப்புறம் நீங்கள் நினச்சி உடல டெய்லி நான் பை கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு சிலவெல்லாம் அவங்க தேடி எடுக்கட்டும்னு விட்டுருவேன். அப்போ அந்த ஆள் வந்து நான் அந்த கடையில் துணி வாங்கினேங்க, கொஞ்சம் துணி வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு வேறு சில பொருள் வாங்கினா ஒரு பை கொடுக்க சார்னு கேட்டேன். எனக்கு பையெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்ட்டான். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், கோபுரத்தில் காசு தரேன் சார், எனக்கு அது அது ஃப்ரீக்காக கேட்கல, தேவைக்காக கேட்டேன். அவன் சொல்ல, இல்லை நாங்கள் பை எக்ஸ்ட்ரா கொடுக்கறதில்ல அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு எவ்வளோ காசு வேணும் தந்துடுறேன், இல்லைங்க நாங்கள் பை வியாபாரம் பண்ணலை அப்படின்ட்டார். துணி வியாபாரம் பண்ணுறோம், அதை போட்டு கொடுக்குறது தான் பையன்றி, இங்கே வந்து நாங்கள் அந்த ப்ரொசீஜர் என்ன செய்யறதில்ல ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் பையில் கொடுக்க முடியாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு சின்ன ஒரு பைக்கு போய் கடையில் கேட்டு கடையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன, அவங்க பை விற்கிற கடை இல்லை, அது அவங்க துணி விற்கிற கடை. அந்த துணியை வாங்கினா என்ன செய்வாங்க? அப்போ இதுதான் சிஸ்டம். நான் துணியை வாங்கினா எனக்கு பை இலவசம், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பையை கேட்டுருக்கேன். ஆண்டவர்கிட்ட இதாங்க சிஸ்டம். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம்ல, தோசை வாங்கினா சாம்பார் கிடைக்கும்ல? ஆமாம். நான் அன்றைக்கு வருஷம் மும்பை போயிருந்தவள்ள எனக்கு ஃபிலிப்போஸ்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த காலத்தில் அந்த சர்ச்சிகேட் பக்கத்தில் ஒரு கேண்டீனில் போய் சாப்பிட போனோம். சாப்பிட போனவுடனே சப்பாத்தி கொடுத்தாங்க. சப்பாத்தி கொடுத்த உடனே அவன் சப்பாத்திக்கு அந்த கேண்டீனில் வந்து மற்றெல்லாம் சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த கேண்டீனில் வந்து சப்பாத்திக்கு அந்த சப்ஜியெல்லாம் கொடுப்பாங்க. இது அவருக்கு தெரியல, எனக்கு தெரியும். இவர் அந்த சர்வட்டைக்கு, அரே டாலங்கிலி குச்சி தேதோ, டாலங்கிலி குச்சி தேதோ அப்படின்னா இவர் கேட்காமலே அவன் ரெடி பண்ணி கொண்டு வருவான். இவர் பிச்சைக்காரர் போல எடுத்துறார், டாலங்கிலி குச்சி தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதோட என்ன செய்கிறான், லீக் வித் தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதோட என்ன செய்கிறான், சால் நாக்கு சாம்பாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நாம் கடையில் போய் இந்த சோம்புரை சாம்பார் கொடுப்பா, ஏன்னா சாம்பார் இலவசம் தானே? இல்லை, இட்லி தோசை வாங்கினா தான் கிடைக்கும். அருமையானவர்களே, முதலாவது எதை தேடணுமோ அதை தேடிவிட்டால் பிற காரியங்கள் நம்மை தேடி வரும். இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வரணும். தேவ ஆளுகையை நம்ம தேடணும், தேவ ஆலோசனையை தேடணும், தேவருக்கு பிரியமான தேடணும். அந்த ஆளுகையை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இதில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு கூட சொல்ல மாட்டேன். இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னன்னு சொன்னால் நமக்கு நிறைய நன்மைகள் வராமல் இருப்பதற்கே காரணம் என்னவென்றால், தேவ ஆளுகையின் மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஆளுகையின் மூலமாக தேடலை, ஜபத்தின் மூலமாக தேடுறோம். ஆண்டவர் ஆளுகை செய்தாலும் அந்த ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவர் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை என்ன பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன்னா, உபவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், ஜபத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், விசுவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன். அது எதில் வருகிறது ஆசீர்வாதம்? எதில் வருகிறது? ஆளுகையின் மூலமாக, ஆண்டவருடைய ஆலோசனை வாழ்வதன் மூலமாக. அப்போ தேவன் என்னை ஆளுகும் பொழுது அந்த ஆளுகின்ற செயலே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுது. அதனால் ஆண்டவர் வந்து பரவாயில்ல, இவன் என்னுடைய ஆலோசனை கேட்குறான், என்னுடைய கட்டுப்பாட்டில் ஏற்றுக்கொள்கிறான், அதனால் ஏஞ்சல்கிட்ட சொல்லி இவனுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆசீர்வாதம். ஏன் இவன் சொன்னபடியெல்லாம் என்ன செய்கிறான், செய்கிறான். இல்லைங்க, அந்த முறை அப்படி கிடையாது, புரிஞ்சிங்க. ஆளுகை இல்லாதனால தான் சில நன்மை வரல. நான் ஆளுகையை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அரசாட்சி ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற பொழுது, வழிநடத்தலை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதனுடைய விளைவாக ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? நான் போய் உங்களுக்கு சொன்னேன், முதலாளிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் பொருட்கள் வாங்கினா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த அவருடைய கடையில் உள்ள ஸ்டாஃப் என்ன பண்ணுவார், நல்ல பையில் எவ்வளோ அமௌண்ட்டு பொருள் வாங்கினா அதுக்கு அதில் பை போட்டு கொடுப்போம். அதே மாதிரி தான் தேவ ஆளுகையே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவ வழிநடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தனியாக எடுத்து கொடுக்க தேவையில்லை, ஆளுகையின் விளைவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தீர்மானம் அப்பொழுது வேலாம் உங்களுக்கு கூட வந்துவிடும். எனவே எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிறதில்ல, கேட்காமலே நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, தேவ திட்டத்துக்குள் உட்பட்டால். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கவில்லை, கேட்காமலே. இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வர்றதுக்காக டெய்லி அதை விசுவாச அறிக்கை செய், விசுவாச அறிக்கை செய், சொல்லிக்கிட்டே இரு, இரவும் பகலும் என்ன பண்ணி சொல்லிகிட்டே இரு, பயிற்சி கொடுக்குறாங்க. இல்லை, தேவ திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது, பிள்ளைகளாக அழைத்த அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது கேட்காமலும் நன்மைகள் வரும். இரண்டாவதாக, மேலானவைகள். சாலமனை போல ஆண்டவருடைய பார்வையில் எது பெஸ்ட், எது வந்து மேன்மையானது, அதை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கேளாத ஆசீர்வாதங்களை தருகிறார். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் ஆவி, கீழ்ப்படிதல் அனுபவம், அது கேளக்காத ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நான்காவதாக, தேவ ஆளுகைக்கு உட்பட்டு வாழுகிறது. இந்த நான்கு அனுபவங்களோடு நாம் வாழுகிற பொழுது கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயோ, நான் கேட்க தவறுனதுனால தான் எனக்கு கிடைக்கல, விசுவாசிக்க தவறுனாலும் கிடைக்கல, ஜெபிக்க தவறுனாலும் கிடைக்கல. இல்லை, நான் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறேன், தேவன் விரும்புகிறத கேட்குறேன், தேவ ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன், நான் கேட்காமலே எனக்கு என்ன தேவை என்ற ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எனவே கேட்டு கேட்டு பெறுவது மட்டுமல்ல, கேட்காமலே பெறுகின்ற ஆசீர்வாத தகுதி நிலைக்கு செல்லும். கர்த்தனமோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கேட்கிறதுனால தான் பெறுகிறோம் என்பதல்ல, உம்முடைய திட்டத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது கேட்காமலே உடைய வாழ்வில் ஏராள நன்மைகளை செய்கிறீர்கிற ஒரு நம்பிக்கைகளுக்கு கொடுத்தேன். உம்முடைய வாக்கு தத்தங்களையே நாங்கள் நினைகூர்ந்து நினைகூர்ந்து ஜெபிக்கிறதல்ல, அந்த வாக்குத்தங்கள் எதனால் நிறைவேறும் என்று சொன்னீரோ அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி எங்களை சொன்னீர். அதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆளுகையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, உமக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாங்கள் விளங்குகிற பொழுது, கேட்காமலே எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, ஜெபிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, விசுவாசிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம் என்று அங்கலாய்த்த வேலைகள் உண்டு. ஆனால் உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய ஆண்டவரை உறவுக்குள்ளும், உம்முடைய திட்டத்துக்குள்ளும் இருக்கும் பொழுது கேட்காமலே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். எங்கள் நம்பிக்கை கொடுத்துக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை நடத்தும், தாங்கும், எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியில் பிரியப்படுகிறார்.

பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன மாலை விடல தொழுது கொள்ளலாமா? அவரே எல்லா மாத்திமைக்கு பார்த்திரர். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே. அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப

மகி செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லாம் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம்.

கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை.

நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

மலையிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு அப்பா இயேசுவின் அன்பு. அந்த

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா.

கவலை எல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நாம் சேர்ந்து உயர்த்துவோம்ப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கட்டுடி நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்டவரே, மனதார நேசிக்கிறோம்மா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

நகரங்களுக்கு இடையே செல்லும் சாலைகளிலும் பட்டணங்களுக்கு இடையே செல்லும் நெடுஞ்சாலைகளிலும் பல இடங்களில் வெள்ளை நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ கோடுகள் வரையப்பட்டு இருப்பதை நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம். இந்த கோடுகள் அனைத்துமே எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்றன. சில இடங்களில் இடைவெளி அற்ற கோடுகளை பார்க்கிறோம். அவைகள் அந்த வழியே செல்வது அனுமதிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. சில இடங்கள் அப்படிப்பட்ட தடுப்பான கோடுகள் இராது. அப்படியானால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லலாம் என்று அவைகள் கூறுகின்றன. ஒரு நெடுஞ்சாலையின் ஓரங்களில் நம்மை பாதுகாக்கின்ற நடைபாதை, பாதுகாப்பு வேலிகள் மற்றும் சாலையின் மத்தியில் தடைப்பிரிவுகள் போன்றவைகளை கூடுதல் வரம்புகளாக நாம் பார்க்கிறோம். நெடுஞ்சாலைகளை மக்கள் நடந்து கடக்க வேண்டிய இடங்களுக்கு சற்று முன் பல தடிப்பான கோடுகள் இருக்கும். அது வேகத்தடுப்பு போல வாகனங்களில் அதிர்வை உண்டு பண்ணும். இந்த இடங்களில் வாகன ஓட்டிகள் குறுக்கே சாலையை கடக்க முயல்பவர்களை கவனித்து வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதை எச்சரிக்கிறது. சிறு பிள்ளைகளும் குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் வயதில் பெரியவர்களாகி சுதந்திரமாக செயல்படும் தகுதி பெற்றுக் கொள்ளும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பான பாதையை வரைவதற்கும் சில காரியங்களில் எதிர்த்து நிற்பது, சில சூழ்நிலைகளில் அவர்களை வருத்தப்படுத்துவது ஆகியவைகள் பெற்றோரின் பொறுப்பான பணிகள். ஆம், பிள்ளைகள் பெரும் பள்ளங்களை தவிர்ப்பதற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லைக்கோடுகளை போட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் பிள்ளைகள் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது அவர்களுக்கு நல்லதோ அந்த நேரம் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். எந்த நேரத்தில் வெளியே போய் விளையாட வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும் வெளியே போய் விளையாட அனுமதிக்க வேண்டும். மிக அதிகமான நேரம் மொபைல் போன் பயன்படுத்துவதை தடுக்க நிறுத்த வேண்டிய சில விஷயங்கள் பெற்றோருடைய கடமைதான். பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த தடைக்கோடுகளை வரைய வேண்டுமோ அதை சரியாய் வரையப்படும் பொழுது, பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் வளர்வதைத்தான் நாம் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறையானது உங்கள் பிள்ளைகளின் மேம்பாட்டையும் நடக்கையையும் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனிகள், கடவுளின் ஆசீர்வாதம் என்பதை மறந்து போக வேண்டாம். என்ன, சிந்திப்போமா?

அப்போஸ்தலர் அதிகாரம் 20. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதேனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பலேறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோக்கியரில் அரிஸ்தர்க்கும் செக்குநதும் தொபையானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோப பீமுவும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பலேறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பலேறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்திலேனா பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோஹில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோசனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனந்திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான்
அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னியாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்.

ஆசீர்வாத காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு ஆசீர்வாதமா ஆசீர்வதிப்பவரா, பிளஸ்ஸிங்ஸ் ஆர் பிளஸ்ஸர். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 22 அத்தியாயம் 10-18 வசனம் வரை. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி,

நீ அவர்களோடே போக வேண்டாம். அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பீலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் நாட்டிற்கு போய்விடுங்கள். நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய், பீலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அவன் அனுப்பி, அவர்கள் பீலேயாமிடத்திலே போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு மறுமொழியாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், எதையும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொன்னான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 18வது வசனம், அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் என் ஆண்டவரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. Though Balak were to give me a palace full of silver and gold, I would not go beyond the word of the Lord my God. இறைவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் ஒரு நிபந்தனை என்பது உண்மைதான். ஆனாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற பிரதான நோக்கம் அல்ல நம்மை கீழ்ப்படிய செய்வது. இன்றைய சுகபோக சுவிசேஷ செய்தியின் அடிப்படை தவறுகளில் ஒன்று இதுதான். That's the fundamental mistake in the prosperity gospel of the day. கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது கீழ்ப்படிதலின் புனிதமான உயரிய நோக்கமாயிருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படலாம், ஆசீர்வதிக்கப்படாமலும் போகலாம். ஆனால் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என்று சொன்னவர் நமது கீழ்ப்படிதலை பார்த்து ஆனந்தம் அடைய வேண்டும். அதுதான் முக்கியம். 10 கட்டளைகளிலே துவக்கமே இதுதான், உன் தேவனாய கர்த்தர் நானே ஆகையால். சோ ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். எவ்வளிய கீழ்ப்படுகிறதுனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாமல் போய்விடும் என்பது காரியம் அல்ல. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள நாம் அடிக்கடி ஆபிரகாமிடமே திரும்புகிறோம். ஊர் என்ற நகரில் சொகுசாய் வாழ்ந்து வந்தவன் அவன். ஆனால் அவனுக்கோ நிரந்தரமாய் ஓரிடத்தில் வசிப்பதின் வசதிகளை விட நாடோடியாய் கடவுளுக்கு கீழ்ப்படிதலே முக்கியமாய் தெரிந்தது. நெடுங்காலமாய் காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே அவனுக்கு சிறந்ததாய் தெரிந்தது. எனவேதான் ஈசாக்கை பலி கொடுக்க சற்றும் தயங்காமல் அவன் புறப்பட்டு சென்றான். மண், பூண், பெண், அதாவது ஃபீல்ட், ஃப்ளாக், ஃபேமிலி, இது போன்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவது ஆண்டவரே. ஆனால் அவரது மிஷினரி அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிய இவைகளே தடைகளாய் மாறும் பொழுது அவர் எவ்வளவாய் ஏமாற்றமடைகிறார். விருந்து ஆயத்தமாகிவிட்டது, வேலைக்காரரை அனுப்பி விருந்தாளிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் ஒருவன் சொல்லிவிட்டான், நான் மண்ணை பார்க்க வேண்டும், நிலத்தை வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்க வேண்டும். இன்னொருவன் சொன்னான், நான் ஒரு எருது கழுதைகளை நான் வாங்கியிருக்கிறேன், அந்த எருதை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டான். இன்னொருவன் சொன்னான், இப்பொழுதுதான் எனக்கு திருமணமாக இருக்கிறது, நான் வரக்கூடாது என்று சொன்னான். கொடுத்த ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதலுக்கே தடைகளாய் மாறிவிடுகிறது என்பதை பார்க்கும் பொழுது இதுதான் இன்றைய சோக நிலை. மிஷினரி பணிக்கு அழைக்கப்பட்ட பலரது சாக்கு போக்கு இவைகளில் ஒன்றுதான். ஏன், ஆசீர்வாதங்கள் தான் ஆசீர்வதிக்கிறவரை விட முக்கியமாய் மாறிவிட்டன. கீழ்ப்படியாமைக்கு சிலர் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? அது ஒரு சாக்கு போக்கு. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உதவி செய்வேன். பிரியமானவர்களே, நம்முடையவைகளை அல்ல, நம்மையே ஆண்டவர் முதலாவது கேட்கிறார். நாட் அவர் ப்ராப்ளம்ஸ், நாட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ், நாட் அவர் ப்ராப்பர்ட்டிஸ், நாட் அவர் பிலாங்கிங்ஸ், நாட் அவர்ஸ் பட் அவர் செல்ஸ். That is what God is interested in.
நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் அவர் தமது இரக்கத்தினால் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் கடவுளது ஆசீர்வாதங்கள் நமது வழிகளை ஆமோதிப்பவைகள் என்று நாம் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. God's blessings are not His endorsement of our ways. கீழ்ப்படிதலால் வரும் நன்மைகளுக்கும் கீழ்ப்படியாத நிலையில் கிடைக்கும் நலன்களுக்கும் வேறுபாடு உண்டு. அரசுக்கு கீழ்ப்படியாமல் வரித்துறையை ஏமாற்றினால் சேமிப்பு கூடும். இவ்விதம் பதுக்கிய பணத்திலிருந்து கொடுக்கப்படும் காணிக்கைகளும் தசம பாகங்களும் கடவுளுக்கு அருவறுப்பானவை. கொஞ்சம் ஒத்து போய்விட்டால், கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து விட்டால், ஒரு சிறிய போய் எழுதிவிட்டால் லாபம் கிடைத்துவிடும். ஆனால் பாலாகரசன் திரளான வெகுமதிகளை வாக்கு பண்ணிய போது பீலேயா மறுத்து சொன்ன பதில் என்றும் நம் கண்முன் இருக்க வேண்டும். அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் என் ஆண்டவருடைய கட்டளையை நான் மீறமாட்டேன். பொதுவாக நாம் சாலைகளிலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு சிக்னல் வரும், ஸ்டாப், அது ரெட் சிக்னல், லிசன், அது எல்லோ சிக்னல், ப்ரொசீட், அது கிரீன் சிக்னல். அதில் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நில், தர்க்கித்தது போதும். கவனி, ஆண்டவர் பேசுகிறார். செல், அவரது தோட்டத்திற்கு. உன்னுடையதல்ல, உன்னையே ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் மிஷினரி அழைப்பு என்றோ ஒரு நாள் மிகவும் தெளிவாக உனக்கு வந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை நீ சுட்டி காட்டி, ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு நீ காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாய். கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கீழ்ப்படிதல் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். நீ ஆண்டவருக்கு பிரியமான குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை போல யோர்தான் நதி கரையிலே அவர் பெற்ற சாட்சி உனக்கு வேண்டுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படி. காரணம் கேட்காதே, ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். God said it, I believe it, I obey it, that's it. அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறவரே முக்கியம் என்கிற தாற்பரியத்தை இந்த நல்ல எடுத்துக்காட்டின் மூலமாக நீர் எங்களுடைய இருதயத்திலே பதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கீழ்ப்படியாமல் பல சாக்குப்போக்குகளை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சமாளித்து கொண்டு போகிற இந்த நீடிப்பு எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, குறிப்பான ஒரு இடத்திற்கு வந்து கர்த்தாவே சொல்லும், இப்பொழுது அடியேன் கேட்கிறேன் அதன்படி செய்கிறேன் என்கிற நிலைமைக்கு அர்ப்பணிப்புக்கு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி தாரும். இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாய் கீழ்ப்படிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு ஒத்தாசி வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடப்போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அரசாளுகிறவர். நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அமை. ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம், ஓ அவர் நம்முடைய கண்மலை, நம்மை காக்கிறவர், எண்ணிற்கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை இணைந்து பாடுவோம், மகிமைப்படுத்துவோம்.

வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீர் என் காலை தள்ளாட விடுவதில்லை. என்னை காக்கிற தேவ நீர் உறங்குவதில்லை. மலைகள் பெயர் தகர்ந்தால், ஓ பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. பல பக்கத்தில் நிழலாய் வழுவாமல் காக்கிறவராய் எங்களோடு கூட வருகிறவரே. ஓ பகலில் சூரியன் இரவில் சந்திரன் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை

துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை உருவாக்குகிற, நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற அந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் உன்னை பாதுகாக்கிறார். உன் வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நீ போகும்போது வரும்போது அவர் உன்னை பாதுகாக்கிறார். நீ அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், அவருடைய பாதுகாப்பின் கரத்தின் கீழ் இருக்கிறாய். எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. அதை விசுவாச

பத்திரமாய் நடத்துகிறவர், என்னோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எந்த தீங்கும் அருகாமல் பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா. ஆத்துமாவை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல கர

தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்களை தேவனை நோக்கி எழுப்பாயா. உனக்கு உதவி தருகிற, உனக்கு உதவியை கொண்டு வருகிற அந்த தேவனுக்கு நேராக, தேவ பர்வதத்துக்கு நேராக, கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்களை எழுத்து பார். இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் வருகிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். மலைகள் அகர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆனால் உன்னை அழைத்தவரோ, உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரோ, உனக்காக ஜீவனை தந்தவரோ, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை.

உன் போக்கை மரத்தை கத்தர் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. இன்னைக்கு பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? வியாதியை குறித்த பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? என்ன செய்ய போகிறேன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? பயத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு, என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து முன் செல். ஒரு வாதையும் உன்னை அணுகாது, ஒரு வாதையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ஜீவனை பாதுகாக்கிறவர், உன் ஜீவன் உனக்கு ஈடாய் தருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். துவண்டு போயிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உறவுகளை இழந்து அன்பாளர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று முனை சேதப்படுத்தார், உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அப்படி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கூப்பிடுகிற எல்லா மிருக ஜீவனையும் காப்பாற்றுகிறார். அதே நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர். சேர்ந்து

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், ஓ நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவிலை மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன் அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தர்.

பாதுகாக்கிற பரிசுத்த எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கேயும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. உங்க சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம், உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு இன்னைக்கு தெய்வீக

ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற கர்த்தருடைய மாறாத மகிமை உள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, கொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி, தொடுகிற கிருபைக்காய் நன்றி. வியாதியை சுகமாக்குவீராக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில், பாதிக்கப்பட்ட நுரையீரலில் தேவனுடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது

கொடுக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக. எல்லா கலக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும், எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலை, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை

கடந்து செல்லட்டோப்பா. இப்படி பிரசன்ன ஜனங்களை தேற்றுவதாக, ஆறுதல் படுத்துவதாக, பலப்படுத்துவதாக இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்திக் கொண்டு

நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவாய் நிரப்புவதாக. ஒரு விடுதலை, ஒரு சுகம், சந்தோஷம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாகட்டும். என் கர்த்தர் அப்படி நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. நிறைவான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திர.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5 வசனம். ஆல்ப்ஸ் மலை தொடரில் மலையேறுபவர்கள் மூவர் ஏறி சென்றனர். அதில் இருவர் மலையேறுவதில் கை தேர்ந்தவர்கள். ஆனால் மற்றொருவரோ முதல் முறையாக அப்பொழுதுதான் மலையிலே ஏறினார். அவர்கள் மிக உயரமாக பாறைகளின் மீதும் பனிக்கட்டிகளின் மீதும் ஏறி சென்றார்கள். அவர்கள் மலை உச்சியை அடைந்தபோது மலையேறி பழக்கப்பட்ட இருவரும் புதிதாக வந்தவர் முதலாவது மலை உச்சிக்கு ஏறும்படி வழிவிட்டனர். அவர் உச்சிக்கு ஏறிய உடனே மற்ற இருவரும் அவரை பிடித்து இழுத்தனர். நின்று கொண்டிருந்த அவர் கால் இடறி கீழே விழ பார்த்தார். ஆனால் முழங்காலில் பேலன்ஸ் பண்ணி நின்று கொண்டார். அவர் தன்னோடு கூட வந்த மற்ற இருவரையும் பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களில் ஒருவர், உன் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்து என்றார். அவ்வாறு அவர் செய்தபோது அங்கு பலமான காற்று வீசியதை அவர் உணர முடிந்தது. மலை ஏறுவதில் பயிற்சி பெற்ற அந்த நபர், நாம் உயரமான இந்த மலை உச்சியில் முழங்காலில் நிற்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்றார். ஆம் பிரியமானவர்களே, அச்சுறுத்தல்களும் ஆபத்தும் நிறைந்த இடங்களில் நாம் முழங்காலில் தேவனை நோக்கி பார்ப்பது ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆகவேதான் தாவீது 22 சங்கீதத்திலே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்த என்று கூறியுள்ளார். முற்பிதாவாகிய யாக்கோபு ஒரு நாள் பெயர் சபாவிலிருந்து தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மாமாவாகிய லாபான் வீடு இருந்த ஆரானுக்கு நடந்தே சென்று கொண்டிருந்தார். மேலும் நடக்க முடியாத இருள் சூழ்ந்து கொண்ட அந்த இரவு நேரம் தன் தலைக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டார். காட்டு விலங்குகள் மற்றும் பலவிதமான விஷப்பூச்சிகள் நடமாடும் அந்த இரவில் அந்த வனாந்திரத்தில் தேவன் அவருக்கு தரிசனமானார். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவர் செய்த விண்ணப்பத்தின்படியே தேவன் அவரை காப்பாற்றி அவருக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து சமாதானத்தோடே மீண்டும் அவரை தகப்பன் வீட்டுக்கு வரப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பாதுகாப்பற்றதும் பயம் நிறைந்ததுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நாம் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி பார்ப்பதுதான் நமக்கு பாதுகாப்பை தரும். அவரை நோக்கி கூப்பிட்டால் நாம் விடுவிக்கப்படுவோம். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உடனடியாக சுகமடைந்தாள். ஆகவே விசுவாசத்தோடு இயேசுவிடம் வாருங்கள். அவரை நோக்கி பார்த்தால் எல்லா ஆபத்திலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயம் உங்களுக்கும் பதில் தருவார். நீங்கள் சுகமடைவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 20 அதிகாரத்தை நாம் வாசித்து 1-17 முடிய வாசித்து அதனுடைய ஆண்டவர அர்த்தத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. இந்த 20 வசனம் 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ ஆண்டவரை அடக்கம் பண்ணினாங்க. அடக்கம் பண்ணின பிறகு இவ அந்த வாரத்தின் முதல் நாள் என்ற அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவள் அதிகாலையில் மகதலேனா மரியாளும் அவள் கூட மற்றவரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கல்லறையில் அந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. ஆனால் இவங்க உள்ளே போல போய் பார்க்காம என்ன செஞ்சாங்க, திரும்பி உடனே ஓடி வந்து சீமோன் பேரிடத்திலே இயேசுக்கு அன்பான மற்ற சிஷ்யர்களும் போய் கல்லறை எடுத்து கொண்டு போய்விட்டு கல்லறையிலிருந்து ஆண்டவர் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுரும் மற்ற சிஷ்யர்களும் கல்லறைக்கு புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலாம் மற்ற சிஷ்யர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையில் வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார்கள். ஆனாலும் அவர் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சிஷ்யர்கள் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அதனாலே இந்த இன்னும் அறியாதிருந்தார்கள், இன்னத்தை அறியாதிருந்தாங்க அப்படின்னாக்கா, அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன அந்த வேத வாக்கியத்தை அவங்க அறியாமல் இருந்தாங்க. உயிரோடு இருக்கும்போது என்ன அவர் சொன்னார் அப்படின்னாக்கா, நான் எனக்கு மறிக்கிற நேரம் வந்து போச்சு, மறிப்பேன், ஆனாலும் 3வது நாள் நான் என்ன செய்வேன், உயிரோடு எழுந்திருப்பேன், உங்களுக்கு முன்னால் நான் எருசலேமில் இருப்பேன்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அதை அவங்க நினைவு கூர்ந்து அதை அறியாமல் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். அதுதான் இன்றைக்கி உள்ளார போய் பார்த்தாங்க, சீலைகள் தனியாக இருக்குது, அவர் காணா பாடியை காணா, அவர் பாடியில் சுற்றி இருந்த துணி மட்டும் இருக்குதுன்னொடனே உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணுன்னாக்கா, அவர் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வரணும். ஐயோ ஆண்டவர் நம்ம சொன்னபடி என்ன செஞ்சார், உயிர்த்து எழுந்தாரு பரவாயில்லையே அப்படின்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும். இன்றைக்கி அந்த உயிர்த்து எழுந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு இவங்க என்ன செய்யலை, அதை அறியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி அப்படி தான் அறியாமல் இருக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் குறித்த அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கும், ரொம்ப சோகமாக கவலையாக அவர் கன்னத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாராம். ஏன்னா அவருக்கு எவ்வளோ பிரச்சனை பல இருக்குது, அந்த பிரச்சனையினால் அவர் உக்காந்துருக்கிறார். நல்லா ஃபேமஸான ஊழியக்காரு, அவருடைய பேர் நான் டக்குன்னு மறந்துட்டேன், ஜார்ஜ் முல்லரா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஐ திங்க் அவர் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் மனைவி வந்து பார்த்தாங்களாம், என்ன இப்படி ஒரு நாளும் உட்காந்துருக்க மாட்டார், இப்படி சோகமாக உட்காந்துருக்கிறாரே, சரி அப்படின்னு இவருக்கு ஏதாவது நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு போய் என்ன செஞ்சாங்களாம், இந்த கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வந்துருந்தாங்களாம். அந்த தேசத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டால் யாராவது ஏதோ மறிச்சிட்டாங்க, ஏதோ இறந்துட்டாங்கன்னு அர்த்தம், கருப்பு ட்ரெஸ் போட்டான். ஆனால் தான் இன்றைக்கி கருப்பு பேச்செலாம் என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிகளாம் குத்திக்கிறாங்க. அந்த தேசத்தில் அப்படி இருக்குது. அவர் கருப்பு ட்ரெஸ் போட்டு அவர் முன்னாடி வந்து நின்று உடனே இவர் திடீர்னு கேட்டாராம், அவங்கள பார்த்துட்டு, யார் இறந்துட்டா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டாராம். ஐயோ உங்களுக்கு தெரியாதா, மேட்ரு விஷயமே தெரியாதா அப்படின்னு இவங்க இன்னும் பீடிக்கப்பட்டுக்கிறாங்க. யார் யாருன்னு இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு, அப்போ தான் ஏசாமி மறிச்சிட்டாருங்க அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்கிற, ஏசாமி உயிரோடு இருக்கிறார், மறித்தார், ஆனால் இப்பையும் அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரை போய் மறிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவ கேட்டிருக்கிறார். அப்புறம் ஏங்க உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் விசுவாசிக்காமல் ஏங்க கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னா, அப்போ தான் அவருக்கு சுருக்குன்னு அடித்த மாதிரி இருந்துதான், அடித்த மாதிரி கண்ணு திறந்துதான். ஆஹா, நம்ம எவ்வளோ அவிசுவாசக்குள்ளே போய் எவ்வளோ சோகமாக நம்ம உட்காந்துட்டோம், இன்னைக்கு இயேசு உயிரோட இருக்கிறார், லிவிங் காட், அவர் உயிருள்ள தேவன், உயிர் தேர்ந்த தேவன், அவரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்ற அந்த சூழ்நிலையை அவர் என்ன செஞ்சாராம், அந்த நிமிஷமே அந்த அவிசுவாசத்தின் ஆவியை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி அந்த விசுவாசங்களை பலப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பாவில் இன்னைக்கு அப்படி தான் இந்த சீஷர்கள் அறியாமல் இருந்தாங்க. இந்த மகதிலேன மரியாலும் அறியல பாருங்க, அவரை பார்த்த பிறகும் பாருங்க. அப்புறம் பாருங்க, அந்த மரியாள் கல்லணத்திலே வெளியே வந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போ ஏசாண்டர் அவளுக்கு பிரதட்சமாய் அவர் காட்சி கொடுக்கிறார். பதினஞ்சாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்திரியை ஏன் எழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். திரும்ப அவ என்ன செய்கிறா, அவ தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானால் அவரை வைத்த இடம் இடத்தை சொல்லும் என்று அவரே கேட்கிறார், நீ ஏதாவது எடுத்துகிட்டு போனியாயா அந்த பாடியை அப்படின்னு. அவர் தான் வந்து நிற்கிறார், ஸ்திரியை ஏன் எழுகிறாய் என்று. ஆனாலும் அவள் இயேசு தான் வந்து நம்மகிட்ட பேசுகிறாருன்றத அறியல, அவள் எடுத்துக்கொண்டு உண்ணானால் சொல்லு ஏன்னு கெஞ்சிறான். அப்போ தான் திரும்பி ஆண்டவர் 16 வசனத்தை சொல்கிறாரு, இயேசு மரியாளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள், போதகரே என்று அர்த்தமா. அப்புறம் அவள் கண் திறக்கப்பட்டது. இன்றைக்கி பாருங்கள், இப்படி தான் எல்லாரும் அவர் அறியாது இருந்தார்கள். இன்றைக்கி 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவைகளை சொல்லிய பின்பு பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இன்றைக்கி இயேசு என்று அறியாதிருந்தாள். இவங்களும் சீஷர்களும் அறியாதிருந்தாங்க, மகதிலே நாம் அறியாலும் அறியாதிருந்தாங்க. இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி உலகத்தில் அநேக யூதர்களும் ஆண்டவர் என்ன செய்யலை, உயிர் தேர்ந்த ஆண்டவரை அறியாது இருக்கிறார்கள். இன்றைக்கி புறஜாதி மக்களும் இயேசு என்ன செய்கிறாங்க, அறியாது இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம போக தேவையில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் வாங்கி கிறிஸ்துவாய் மாறின நாமும் இன்னமும் இயேசுவை அறிகிற விதத்தில் அறியவே இல்லை. அநேக இடத்துல நம்ம சோர்ந்து போகிறவளாக இருக்கிறோம், அநேக இடத்துல நம்ம குழம்பி போனவளாக இருக்கிறோம், அநேக இடத்துல அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறவளாக இருக்கிறோம், அநேக இடத்துல நாம் வந்து இயேசுவினுடைய வார்த்தையை மறந்து போனவர்களாக இருக்கிறோம். எப்படி இயேசுவை நேராக முகமுகமாய் கண்ட மரியாலும் இயேசுவை அறியாமல் இருந்தா, இயேசு கல்லறையிடத்தில் ஓடி போய் சீஷர்கள் அந்த துணியை சுற்றி இருக்கிறத கண்டதும் அவர் சொன்னதை நினைவு கூறாமல் இருக்கிறாங்க. அன்பாவில்லை, இன்றைக்கி இப்படி தான் நம்மளுடைய நிலைமைகளும் இருக்கிறது. இன்றைக்கி ஏசாண்டவர் உயிர் தேர்ந்த தேவன், நம்மளுடைய எல்லா கண்ணீரையும் காண்கிற தேவன், அவர் என்ன செய்கிறாரு, அவர் நிச்சயமாக அவர் பாருங்கள், இன்றைக்கி அவர் 17 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, என் சகோதரிடத்திலே போய் நான் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இன்றைக்கி எத்தனையோ சுவிசேஷமாக சொல்லியும் இன்றைக்கி ஆண்டவர் போய் சொல்லுன்னு சொல்கிறார், போய் சொல்லியும் அவங்க என்ன செய்யலை, நம்பலை. சொல்லியும் அவங்க என்ன செய்யலை, இந்த மாதிரி சொன்னார் ஆண்டவர், ஏறி போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு அவங்க பேதுருக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியும் இவளை என்ன செய்யலை, நம்பவே மறுத்தாங்க. ஆனாலும் அவங்க கண்ணுங்களும் திறக்கப்படலை. இன்னும் பல இடத்துல போட்டிருக்கு, பின்னாடி நம்ம தியானிக்க போகிறோம். பேதுரு கண்ணும் என்ன செய்யலை, ஆண்டவரை பார்த்து கூட பேசிட்டு போகிறார். அப்பயும் அவருக்கு என்ன செய்யலை, எம்மா அவர் போகும்போது அவருக்கும் அப்போ கண் திறக்கப்படலை. அன்பால் இன்றைக்கி கண் திறக்கப்படாத கண் சொருகி போன குருடலாய் நாம் வாழ்கிறோம், இயேசுவை அறிந்தவர்களும் சரி. இன்றைக்கி அதுக்கு என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நாம் இருதயத்தில் வைத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். எப்பயுமே ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம பார்ப்போம். அதுமா இல்லையா, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நமக்கு அதுக்கு தகுந்த விசுவாசம்தான் இல்லை. நாம் உண்மையிலேயே நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, நம்முடைய மீறுதலை அறிக்கையிட்டு, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபித்தோம் என்றால், விசுவாசத்தோடு ஜெபித்தோம் என்றால் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அந்த எனக்கு விசுவாசத்தை குறித்து 4 பேருடைய விசுவாசம் தான் எனக்கு முன்னாடி ஞாபகம் வரும். 1 நூற்றுக்கு அதிபதி, 2 அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 3 அந்த கானானிய ஸ்திரீ, அந்த 4 அந்த 4 பேருடைய விசுவாசம். அந்த 4 ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இறக்கும்போது அந்த முடக்குவாதக்காரன் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கல, ஆண்டவரை ஜெபிக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, என்ன சுகம் கொடுங்க அப்படின்லாம் எதுவுமே செய்யலை. அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரான், அந்த முடக்குவாதக்காரனுக்கு சுகப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கி ரெண்டு பேர் பூமியில் ஒருமுனப்பட்டு என்கிட்ட எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். இன்றைக்கி நாம் அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர் நிச்சயமாக செய்வாருன்றது தெரியல. அந்த நான்கு பேர் தான் இல்லை, அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தில் என்ன இருந்தது அம்சங்கள்னாக்கா, அந்த தடைகளை தகர்த்தெறிந்தாங்க, முன்னேறி சென்றாங்க. அவர்கள் இன்றைக்கி பல காரியத்தை ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். திரும்பி என்ன செஞ்சாங்க, ஆண்டு இடத்துல போனால் இவர் சுகமாவார் என்று விசுவாசித்தார்கள். இப்படி பலவித அம்சங்கள் இருந்தது. இந்த பெரும்பாடு ஸ்திரீக்கு என்ன விசுவாசம் இருந்தது, நான் போய் வஸ்திரத்தை தொட்டாலாகல நான் சுகமாகும், ஏன்னா அவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணும், அவர் என் மேலே கையை வைக்கணும்லாம் அவர் விசுவாசிக்கல. தொட்டா அவர் வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சுகமாகும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, அதை தான் எழுதி வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம படித்தும் மறந்து போனவர்களாய், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறவர்களாய், சோர்ந்து போனவர்களாய் நாம் இருக்கிறோம். அன்பான இன்றைக்கி நாம் இயேசுவை அறிகிற விதத்திலே அறிந்தோம் என்றால் அவர் உயிர்த்தெழுந்த தேவனாகவே இருக்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு உண்டான விசுவாசம்தான் நமக்கு தேவை. இன்றைக்கி அந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கி மகதலேனா மரியாள் போய் அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க என்ன செய்யலை, மறுத்தாங்க. அவங்க தான் வந்து நம்பினா பார்த்தா தான் நம்பணுன்னாங்க. ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம் இந்த தோமான்றவர், நான் அவங்க சீசலு சொல்லியும் தோமா என்ன செய்யலை, நம்பலை. ரெண்டாவது பகுதியை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்படி அந்த அவிசுவாசத்தில் தான் நம்ம இருக்கிறோம் மூஞ்சி, அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்க மாட்டோம். நேற்று கூட நான் ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி பார்த்தேன், இந்த கொரோனாவுக்காக நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு புறஜாதி மனுஷனுங்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்காது, இந்த கொரோனா என்ன தொத்தாது, இப்படி டிக்ளேர் பண்ணுன்றான். பிரபஞ்சத்தை பார்த்து டிக்ளேர் பண்ணுன்றான். அந்த பிரபஞ்சத்தை நம்புகிற அந்த உலகத்தான் நம்பிக்கை கூட நமக்கு இல்லை. ஐயோ கொரோனா கொரோனான்னு பயந்துட்டு கிடக்கிறோம். அன்பான்லே, இந்த கொரோனாவை பார்த்து நாம் டிக்ளேர் பண்ணணும், நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் பாவிதான். என்ன சொல்லணும், நம்ம பாவிதான், ஏன்னா இது ஒரு பிசாசுடைய கிரியை தான். அது வியாதி கட்டு என்பது ஒரு பிசாசுடைய கிரி. நான் இயேசுண்ட பிள்ளை, என்ன ஒன்றும் செய்யாது. அப்போ நம்ம டிக்ளேர் பண்ண பண்ண தான் அந்த விசுவாசமானது அறிக்கை செய்யப்படும்னு சொல்லப்படுகிறது ரோமரில். அப்போ அறிக்கை செய்ய செய்ய அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யும், வளரும் அப்படின்றார். அப்போ இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தில் நாம் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய எல்லா சூழ்நிலையும் மாறும். அதுதான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அறிக்கை செய்தார். என்னென்ன, நான் ஒரு வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் சுகமாவேன் என்று சொன்னால், அவள் சொன்ன மாதிரியே செய்தால் அவளுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் அந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கி ஒன்னிடத்துல என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த தேவன், நம்மை நம்மோடு இருக்கிறார் என்றென்றைக்கும். நம்மோடு நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மளை சுகப்படுத்துவதற்காக, சுகமானேன் சுகமானேன்னு பாட்டு பாடணும். அவர் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரேன்னு பாடும்போதெல்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்தது. அந்த விசுவாசத்தோடு இந்த பாடல்களை பாடி வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை விசுவாசிப்போம். கர்த்தர் அற்புதமாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் உன்னை அறியாமல் இருக்கிறேன், என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுங்கன்னு ஒரு தகப்பன் கதர்னதை போல நாம் இன்றைக்கு கதறுவோம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நிச்சயமாக நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னையும் எங்களையும் காத்து கொள்வதற்காக எங்களை ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிசாசின் கட்டிலிருந்தும் வியாதி கட்டிலிருந்தும் எங்களை காத்து கொள்வதற்காக நீர் உயிரோடு இருக்கிறீர், எங்கள் கூடவே இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அவர்களைப் போல நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை அறிகிற விதத்தில் அறிந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை கேட்ட சத்தியத்துக்கின்படி இந்த சீஷர்கள் எப்படியாக அந்த திரைச்சலையை கண்டும் ஆண்டவரே நீ சொன்னதை ஆண்டவரே மறந்து போனவர்களாக இருக்கிறாங்க, நானும் நாங்களும் அப்படியாக நம்முடைய வசனங்களை கேட்டும் ஆண்டவரே விசுவாசிக்க தவறி விடுகிறவர்களாக இருக்கிறோம், மறந்து போனவர்களாக இருக்கிறோம், எங்களை தயவாக மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அவிசுவாசத்தை மன்னிங்கப்பா, முதலாவது என்னுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க, எங்கள் சபை மக்களுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க சுவாமி. இந்த நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து நீர் என்று உயிரோடு இருக்கிறீர் என்பதை நானும் நாங்களும் நிரூபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி எங்களை ஒன்று செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. உடைய ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே நீர் காத்து கொள்ளறதுக்காய் நன்றி சுவாமி. உடைய காயப்பட்ட கரத்தை வைத்து ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்க போகிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க எல்லாரையும் ஆண்டவரே நீர் காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:6-7 நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், அந்த இரண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதாவுக்கு விரோதமாய் சீரியர் ரெமலியாவின் மகனோடும் எப்ராயிமரோடும் சேர்ந்து தூராலோசனை செய்தார்கள். 4 சொல்லப்பட்டிருக்கிறது, தூராலோசனை செய்து. என்ன தூராலோசனை? நாம் யூதாவை நெருக்கி போட்டு அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வோம் என்று. இப்படி சத்ருவின் சூழ்ச்சி, சத்ருவின் துர் ஆலோசனைகள், எண்ணங்கள், எதிரான ஆயுதங்கள், இது நிமித்தம் யூதாவின் ராஜா சோர்ந்து போய் தளர்ந்திருப்பதை கர்த்தர் அறிந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவனோடு பேசுகிறார். நம் தேவன் நம்மை அறிந்து நம்மோடு கூட பேசுகிறவர். அவர் என்ன சொல்லுகிறார்னா, இது நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம், அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை குறித்து தேவனுடைய ஆலோசனை உண்டு, நம்மை குறித்த சத்ருவின் ஆலோசனை உண்டு. பல நேரத்தில் நாம் எதை பெரிதாய் எண்ணுகிறோம் என்றால், நமக்கு எதிராய் போடப்படுகிற இந்த தூர ஆலோசனை, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இதை கேள்விப்படும் போது இவங்க இப்படி நினைக்கிறாங்களே, இவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்க இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களே, இதுதான் நாம் அதிகமாய் நம்முடைய நினைவுகளை கொண்டு வருகிறோம். சத்ருவின் யோசனைகளையும், சத்ருவின் சூழ்ச்சிகள், சத்ருவின் ஆலோசனைகள், சத்ருவின் திட்டங்களை நாம் நம்முடைய சிந்தையிலே கொண்டு வருவோமானால் நம்முடைய இருதயத்திலே நாம் சோர்ந்து போய்விடுவோம், நாம் தளர்ந்து போய்விடுவோம். இதனாலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னை குறித்து உனக்கு எதிராளியானவன் நினைப்பதல்ல நடக்கப் போகிறது, உன்னை குறித்து நான் என்ன நினைத்திருக்கிறேனோ அதுவே நடக்கும் என்று

கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 14:24 கர்த்தர் அதைதானே சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். எலியாவை அழிக்க வேண்டும் என ஏசபேல் நினைத்தாள். ஆனால் எலியாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஏ நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை திடப்படுத்துகிறார். நாளையோடு எலியாவின் கதை முடிய வேண்டும் என்பது ஏசபேலின் நினைவு. ஆனால் எலியா இன்னும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய நினைவுகள். ஏசபேலின் ஆலோசனை ஏசபேல் நினைத்தபடி நடக்கவில்லை எலியாவின் வாழ்க்கையில. கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தர் நினைத்தபடிதான் எலியாவின் வாழ்க்கையிலே நடந்தது. அதே போலதான் உங்களை குறித்த சத்துருவின் நினைவுகள் அல்ல, உங்களை குறித்த தேவ நினைவுகளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எனவே சத்துரு என்னவும் நினைக்கட்டும், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதுவே நடக்கும். இதுவரை அப்படிதான் நடந்தது, இனியும் அப்படிதான் நடக்க போகிறது. சத்ருவின் இஷ்டத்துக்கு அவர் நம்மை ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனால் இந்த நாளை நாம் கண்டிருக்க முடியுமா? என்றோ நம்மை அணைத்து போட்டிருப்பான் அல்லவா, என்றோ நம்மை நொறுக்கி போட்டிருப்பான் அல்லவா, விடவில்லையே, விட்டு கொடுக்கவில்லையே. கர்த்தர் கூட உண்டு சகோதரா சகோதரி. உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிறது தான் நடக்க போகிறது. கர்த்தர் அதற்கு உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். நிச்சயம் நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி திடப்படுத்தின தயவுக்காய் நன்றி. எங்களை குறித்த சத்துருவின் நினைவுகள் அல்ல, எங்களை குறித்த உம்முடைய நினைவுகளே எங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கான ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகள் 1:15. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆமன் பார்த்த தேவ ஜனங்களே, இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இப்படித்தான் அநேக உள்ளங்கள் இயங்குகின்றது, எதிர்பார்க்கின்றது. அன்று அக்ஷால் தன் தகப்பனாகிய காலேபிடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டார். இன்று நீங்கள் உங்களுடைய பரம தகப்பனாகிய தேவனிடம் ஆண்டவரே, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பீர்களாக. கேளுங்கள், தரப்படும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். சிறு தேவையாயிருந்தாலும் சரி, பெரிய தேவையாயிருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக அவர் உங்களை ஆசீர்வதித்தருள்வார். அக்சாலுக்கு தகப்பனாகிய காலேப் வறட்சியான நிலங்களை முன்பு கொடுத்திருந்தார். வறட்சியான நிலத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை. தகப்பன் தனக்கு வறட்சியான நிலத்தை தந்துவிட்டாரே என்று அவள் ஒருவேளை மனங்கசந்து இருந்திருக்க கூடும். அந்த கசப்பை அவள் தன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து குமரிக்கொண்டு இருக்கவில்லை. அவள் தன் மனதுருக்கத்தின் தகப்பனை அறிந்திருந்தாள். தன் தகப்பனிடம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்கும் போது அவர் தனக்கு அப்படியே தந்தருளுவார் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அவள் தகப்பனிடத்திலே கேட்ட போது காலேப் மனதுருகி அவள் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்று நீங்கள் வறட்சியான பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை என்னை வாட்டுகிறது, வருமானம் போதவில்லையே என்று தவித்துக் கொண்டு இருக்கலாம். அல்லது போதுமான ஆரோக்கியம் சரீரத்துக்கு இல்லாததினால் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் வறண்டு போனேனே என்று துயரத்தோடு நடை போட்டுக் கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். வறண்ட நிலத்தை செழிப்பான நிலமாய் மாற்றக்கூடிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் வறட்சியை மாற்றி செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லெபனோனின் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று ஏசாயா 35:1-2 காணுகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வனாந்திரத்தையும் செழிப்பாக்கக்கூடிய வல்லமையுள்ளவர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் 66 பாடுகிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களும் இப்படியாக உங்களுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதம் தரக்கூடிய தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ரெண்டு கை இணைஞ்சு ஜெபிக்கும் ஓவியத்தை நீங்க புத்தக கடையிலேயோ அல்லது சில வீடுகளிலேயோ பார்த்துருக்கலாம். உலக பிரசித்தி பெற்ற இந்த ஓவியத்துக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் ஆல்பர்ட். இவருக்கு கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார். ரெண்டு பேரும் ஓவியர்களா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா படிக்க போதுமான வசதி அவங்க கிட்ட இல்ல. ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேர் பெயரையும் எழுதி சீட்டு போட்டு யார் பெயர் முதல்ல வருதோ அவர் முதலாவது ஓவியம் பயிலலாம், மற்றவர் வேலை செஞ்சு அடுத்தருடைய படிப்பு செலவையும் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். சீட்டு போட்டு பார்த்தப்போ ஆல்பர்ட் பெயர் வந்துச்சுது. உற்சாகமா படிக்க போனாரு ஆல்பர்ட். கிங்ஸ்டன் வேலை செஞ்சு எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டாரு. சில வருஷங்கள்ல ஆல்பர்ட் ஓவியம் படிச்சு முடிச்ச உடனே தன்னுடைய நண்பரை ஓவியம் படிக்க சொன்னாரு. ஆனா கிங்ஸ்டனுக்கு ஓவியம் படிக்க முடியாத நிலைமை வந்துட்டது. தொடர்ந்து கடுமையான வேலை பார்த்ததுனால அவருடைய கைகள் வரையக்கூடிய தன்மையை இழந்துட்டது. ஆல்பர்ட் ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்க்க ஆசையா கிங்ஸ்டன் வீட்டுக்கு ஆல்பர்ட் வந்தார். கிங்ஸ்டன் உருக்கமா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். ஆண்டவரே, என் நண்பன் ஆல்பர்ட் ஓவியக்கலையில எல்லா நுணுக்கங்களையும் கற்று மேன்மையடைய உதவும். இதை கேட்ட ஆல்பர்ட்டின் உள்ளம் உடைஞ்சது. தன்னுடைய நண்பனுடைய வளைஞ்சு நெளிஞ்ச கரங்கள் ஜபத்துக்காக இணைஞ்சது அவர் மனசுல நீங்காத காட்சியா பதிஞ்சிட்டுது. அதை ஓவியமா வரைஞ்சாரு ஆல்பர்ட். அதுதான் ஜெபிக்கும் கரங்கள். உங்க கரங்களை கூப்பி ஜெபிக்கும் போதெல்லாம் தன்னலமில்லாம தன்னுடைய நண்பனுக்காக தியாகம் செஞ்ச கிங்ஸ்டனை நினைச்சுக்கோங்க. இத மாதிரி நாமும் மற்றவங்க நலன்ல அக்கறை கொண்டு வாழணும்னு முடிவெடுப்போம். பரிசுத்த வேதாகமமும் இதைத்தான் சொல்லுது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வரைக்கும் நாம் மறுபடியும் வாசிக்கலாம்.
2: Let us read again from the book of Proverbs chapter 1 verses 22 verse 22.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்?
2: Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words. How long, you simple ones, will you love simplicity? For scorners delight in their scorning, and fools hate knowledge.
1: ஒரு சில நாட்களாக இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: For past few days we are meditating from this scripture portion.
1: இந்த ஞானம் என்பது யாரை பார்த்து கதறுகிறது, யாரை பார்த்து சத்தமிடுகிறது என்று கேட்டால்,
2: If you ask, this wisdom is calling aloud against whom?
1: 22 வசனத்துல மூன்று கூட்டத்தார படிக்கிறோம்.
2: So if we read about three kinds of people in verse 22.
1: முதலாவது பேதைகள்,
2: First simple ones.
1: இரண்டாவது நிந்தனைக்காரர்,
2: Next corners.
1: மூன்றாவது மதியினர்,
2: And the third is fools.
1: பேதைகள், நிந்தனைக்காரர், மதியினர்,
2: Simple ones, scorners and fools.
1: கவனிங்க,
2: Listen carefully.
1: இந்த மூன்று பேருக்கும் ரொம்ப அவசிய தேவை, முக்கிய தேவை, அவசர தேவை என்னவென்றால் அவர்களுக்கு ஞானம் தேவை.
2: All these people desperately, essentially need is wisdom.
1: ஆகவே இந்த ஞானம் என்ன செய்கிறதுனா, இந்த புத்தியினர், இந்த நிந்தனைக்காரர், மதியினர், இவர்களை பார்த்து சத்தமிடுகிறது.
2: Therefore the wisdom is calling aloud towards the simple ones, scorners and fools.
1: அவர்களை பார்த்து சொல்லுகிறது, வந்து என்னிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
2: It calls around saying that come and get our wisdom from me.
1: அவர்கள் போகும் இடமெல்லாம் அந்த சத்தம் கேக்குது.
2: They could hear the call of wisdom everywhere they go.
1: அவங்க தெருக்கள்ல போனா ஞானம் கூப்பிடுது.
2: Wisdom is calling aloud even from the streets.
1: அவர்கள் சந்திகளில் அல்லது மதில்களின் உச்சிகளை நோக்கி பார்த்தா அங்கிருந்து சத்தம் வருது, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சத்தம் வருது.
2: Even when they go to the top of the walls or the concourses, they could hear the calling of the wisdom, come and receive the wisdom.
1: அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமான தீர்மானங்கள், முடிவுகளை எடுக்கிற ஒலிமுக வாசலுக்கு அவங்க போனா அங்க சத்தம் வருது, ஞானம் கூப்பிடுது, அலறுது, கத்துது, நீங்க வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி.
2: Even when they go to the gate where they take important decisions, even there they could hear the voice of wisdom crying out aloud saying come and receive the wisdom.
1: ஆனால் இத்தனை முறை அழைப்பு வந்தாலும், இத்தனை இடங்களுக்கு போனாலும், அந்த அழைப்பு மாறி மாறி வந்தாலும், வேதனையான காரியம் என்னவென்றால், இதை கேட்கிற இந்த புத்தியினர், இந்த நிந்தனைக்காரர், மதியினர், இந்த ஞானத்தை வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறார்கள்.
2: Though this voice of wisdom is heard everywhere and it is calling them again and again, but these simple ones, scorners and fools, they reject and they say no to this wisdom.
1: அவர்கள் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள்.
2: They say they don't choose this wisdom.
1: அதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா?
2: Instead what do they say?
1: நீங்கள் 22 ஆம் வசனத்தை பார்த்தா,
2: When you read verse 22,
1: அவங்க பேதமையை தெரிந்து கொள்றாங்க.
2: They choose simplicity.
1: அவர்கள் நிந்தனையை தெரிந்து கொள்றாங்க.
2: They were choosing scorning.
1: அவங்க மதியினத்தை வந்து தெரிந்து கொள்றாங்க.
2: They were choosing foolishness here.
1: இதல பாருங்க, ரொம்ப வேதனை என்ன தெரியுமா?
2: You know what is much grieving here?
1: அவங்க வந்து நிந்தனையை தெரிந்து கொண்டாங்க, மதியினத்தை தெரிந்து கொண்டாங்க, புத்தியினத்தை தெரிந்து கொண்டாங்கன்றதை விட அவங்க ஞானத்தை வெறுத்தாங்கன்னு போட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: Rather than giving that they chose simplicity, scorning and foolish, it is written they hated wisdom.
1: அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது,
2: The Bible more says,
1: அவங்க ஞானத்தை வெறுத்துட்டு பேதமைய விரும்பினாங்களாம்.
2: And also it says that they hated wisdom and they loved simplicity.
1: பேதமைய விரும்பினாங்களாம்.
2: They were loving it.
1: இது கொஞ்ச காலம் அல்ல.
2: This is not for a limited
1: நீண்ட
2: period.
1: நீண்ட காலமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது.
2: But this was happening for a very long time.
1: அதனால தான் ஞானம் சொல்லுது, எது வரைக்கும் நீங்க இப்படி இருப்பீங்க?
2: That's why wisdom was asking them how long you will be the same.
1: இது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம்.
2: What a pathetic state.
1: தங்களுடைய உண்மையான தேவை என்ன என்று அறியாமலே அவர்கள் வந்து நடந்து போகிறது வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறது எவ்வளவு ஒரு பரிதாபம்.
2: How pathetic it is to lead a life not knowing what is actually required and essential for their life.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: அநேகர் வாழ்க்கையை கடந்து போறாங்க.
2: Many people live their life.
1: ஆனா வேதனை என்னன்னா அவர்கள் யார் என்றும் அவர்களுடைய தேவை என்னவென்றும் அறியாமலே கடந்து போயிட்டு இருக்காங்க.
2: But they live because without knowing who they are and what they need.
1: அநேகருக்கு தங்களுடைய நிகழ்கால நிலைமை என்ன, தங்களுடைய தற்காலிகமான அல்லது இப்பொழுது அவர்களுக்கு மிக முக்கியமான தேவை என்ன என்று அறியாமலே அவர்கள் என்ன செய்றாங்கன்னா வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்காங்க.
2: Many people are living their life and leading their life not knowing what is their present status even.
1: அவர்களுக்கு இன்றைக்கு என்ன எனக்கு தேவை, எனக்கு என்ன தேவை இல்லைன்னு சொல்லி வித்தியாசப்படுத்த தெரியாத குருடர்களாக பேதைகளாக தொடர்ந்து நடந்து போறாங்க.
2: They are living a life like fools and blind not knowing what they have and what they don't have, what they need in their life for the day.
1: வேதனை என்னன்னு சொன்னா அவர்கள் வந்து தங்களை பார்த்து என்ன மெச்சிக்கிறாங்கன்னு சொன்னா, ஓ எனக்கு எல்லாமே சரியா இருக்கு, எனக்கு எல்லாம் பரிபூரணமா இருக்கு, எனக்கு இந்த ஞானம் எல்லாம் தேவையில்ல, நான் ஏற்கனவே பெரிய ஞானின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க.
2: But what do they consider and think about themselves? They boast about themselves saying that I have everything in perfection, so I don't need any kind of wisdom.
1: தாங்கள் பின்பற்றி போகிறது புத்தியினம், தாங்கள் வந்து நேசிக்கிறது மதியினோன்றத அறியாதபடி தேவையற்றவர்களையும் தேவையற்றவைகளையும் அவருடைய வாழ்க்கையில் அவசியம் இல்லாதவைகளையும் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிற காரியங்களை அவங்க மனதார விரும்பி நேசிச்சு தங்களையே அவங்க பாராட்டி கொள்றாங்க.
2: They are unaware that they are following or loving the simplicity and foolishness and they don't know what they want actually is required and they boast about themselves what they have.
1: வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே நிலை ஒன்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
2: You can read in book of Revelation about the same state here.
1: நீங்கள் வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 17
2: என்றும்
1: திரவிய சம்பணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்.
2: Because you say I am rich, have become wealthy and have need of nothing and do not know that you are wretched, miserable, poor, blind and naked.
1: அவங்க நிலைமை என்னனே அவங்களுக்கே தெரியல.
2: They don't know what is their present status.
1: அவருடைய நிலைமை என்னன்னா தரித்திர.
2: Their state is poor.
1: அவருடைய நிலைமை வந்து நிர்வாணிகள்.
2: They are naked.
1: அவர்கள் நிலைமை வந்து நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள்.
2: Their present status is they are wretched and miserable.
1: ஆனா அதை அறியாம தங்களை பார்த்து என்ன சொல்லிக்கிறாங்களா, நாங்களா ரொம்ப ஐஸ்வர்யவான்கள்னு சொல்லிக்கிறாங்க.
2: But not knowing their present status they say that they are wealthy and rich.
1: எங்களுக்கு நிறைய திரவியம் இருக்குன்னு தங்களை பார்த்தே சொல்லிக்கிறாங்க.
2: They say to themselves that they are very wealthy.
1: பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்த தனிப்பட்ட ஒரு சரியான அபிப்பிராயம், சரியான கருத்து கணிப்பு நமக்கு இல்லை என்றால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவே மாட்டோம்.
2: Without proper assessment or diagnosis of our life, we cannot set right our life.
1: நம்முடைய உண்மையான பிரச்சனைகள் என்னன்னு தெரிந்து கொள்ள மாட்டோம்.
2: We can never treat what is a true problem.
1: இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால தங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அதற்கு தீர்வையோ முடிவையோ மாற்றத்தையோ அவங்க வாழ்க்கையில பார்க்காதது காரணம் என்னன்னு சொன்னா, தங்களை பற்றிய சரியான கணிப்பை தவறா வச்சிருக்காங்க.
2: The reason why they are not able to treat the problem that is involving in their life is because they don't have a proper assessment of their life.
1: இன்னைக்கு நீ காலையில இத பத்தி நான் பேச போறேன்.
2: Today I am going to speak about this.
1: தவறான கணிப்பு.
2: Wrong assessment.
1: தவறான கணிப்பு.
2: Wrong assessment.
1: நம்முடைய வாழ்க்கை குறித்த சரியான கணிப்பு இல்லை என்றால் நாம் இந்த நீதிமொழிகள் 1:22 இருந்த மக்களை போல நாம் மாறிடுவோம்.
2: If we don't have a right assessment or proper assessment of our life then we will become like people mentioned in verse 22.
1: பேதமையை விரும்பிக்கொண்டு,
2: we love simplicity,
1: நிந்தனைகளை நாம நிந்தனையில பிரியப்பட்டு கொண்டு,
2: we delight in scorning,
1: ஞானத்தை வெறுத்து கொண்டு நாம் இருப்போம்,
2: and we live hating knowledge.
1: இந்த காலையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை நாம சரியா ஆராய்ந்து நிதானித்து நாம என்ன நிலையில இருக்கிறோம், நம்முடைய உண்மையான தேவை என்ன என்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக.
2: Let God open our eyes this morning that we may analyze, research and find out the actual need and requirement of our life.
1: இந்த காலையில் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசுவாராக.
2: Let the Holy Spirit speak to each and everyone who are listening to this meditation.
1: ஏதோ ஒரு பிரம்மையில கற்பனையில ஏதோ ஒரு சுய திருப்தியில நம்ம வாழாதபடி ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய உண்மை நிலைமையை நான் காண்ற வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கற ஜெபத்தோட இன்றைக்குள்ள தியானத்தை கேளுங்க.
2: Let us not live with some kind of imagination or hallucination and self satisfaction, but rather pray that Lord give me grace to understand and analyze myself, Lord.
1: இந்த காலையில நம்முடைய நிலைமையை குறித்து, நாம் இருக்கிற ஸ்தானத்தை குறித்து சரியான கணிப்பு, சரியான அளவீடை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு எடுக்க வேண்டிய மூன்று முக்கியமான சுய பரிசோதனைகளை பற்றி நான் இங்க பேச போகிறேன்.
2: I am going to today tell about three ways or three self tests to get the right assessment of ourselves.
1: மூன்று பரிசோதனைகள் அவசியம்.
2: Three tests are very necessary.
1: முதலாவது ஒரு பரிசோதனை இருக்கு.
2: The first test.
1: 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28 வசனம்.
2: 1 Corinthians chapter 11 and verse 28.
1: 1 கொரிந்தியர் 11:28.
2: 1 Corinthians 11:28.
1: எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து.
2: But let a man examine himself.
1: தன்னை தானே சோதித்தறிந்து.
2: Let a man examine himself.
1: இந்த வேத பகுதி திருவருந்தை பற்றி பேசுகிறது.
2: This scripture portion says about communion.
1: திருவருந்து பாத்திரத்துல ஒருவன் பானம் பண்ணுவதற்கு முன்பதாக, அப்பத்துல பங்கெடுப்பதற்கு முன்பதாக பவுல் சொல்லுகிறாரு, அவன் அவன் தன்னை தான் சோதித்து அறிய வேண்டும்.
2: Here Paul says, let a man examine himself so that he may take part in the of the eat of the bread and drink of the cup.
1: நம்முடைய உண்மையான நிலை என்ன என்று, நம்முடைய தரம் என்னவென்று, நம்முடைய இன்றைக்குள்ள நிலை என்ன என்று நாம் கணித்து கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய பரீட்சை அல்லது சோதனை என்ன என்றா, நான் இதுக்கு ஒரு பெயர் கொடுத்தேன், உள்ளான பரீட்சை.
2: The first test that we are supposed to know our present status, our present standard is interior testing.
1: Interior testing. நமக்குள்ளே நாமே எடுக்கிற சோதனை.
2: It is a interior testing that we do within ourselves.
1: நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையை குறித்த சரியான கணிப்பு நமக்கு வேண்டுமானா, ஆரம்பிக்கிற ஒரு நல்ல இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிவது.
2: I think a good place to start making an assessment of our life is self-assessment.
1: ஒரு நிமிடம் நம்மை குறித்து மற்றவர்கள் கணிக்கிற கணிப்பு, அவர்கள் நம்மை குறித்து சுட்டிக்காட்டிய தவறுகள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு, இன்றைக்கு முதலாவது நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் என்னன்னா, நாமே நம்மை பார்த்து, கண்ணாடியில பார்த்து, நம்மை நாமே ஆராய்ந்து சோதித்து நம்முடைய நிலையை அறிவது.
2: For a moment let us stop accusing people who are pointing finger at us, who are making some assessment against us, and let us analyze ourselves by looking at the mirror.
1: நாம வந்து மற்றவர்களை பற்றி இப்ப கவலைப்பட வேணாம்.
2: Let us not bother or worry about other people.
1: மற்றவர்கள் நம்மள பத்தி என்ன சொன்னாங்கன்றது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்.
2: Let us keep aside what people accuse about us.
1: என்னுடைய இருதயத்தை பற்றி என்னுடைய கணிப்பு என்ன?
2: So what is the assessment about my heart according to me?
1: என்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய ஆடிட், நான் என்ன கணக்கு வச்சிருக்கிறேன், நான் எப்படி கணிக்கிறேன்?
2: So what is the audit of my own state of affairs?
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் ஒரு நல்ல சம்பவம் வந்து யோவான் 8 அதிகாரத்துல இருக்கு.
2: There's a very good incident in John chapter 8.
1: இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் வந்து அறிந்து நாம இத கடந்து வந்திருப்போம், இத படிச்சிருப்போம்.
2: So this is a very familiar incident. We have all read this incident very many.
1: இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு சுவாமி அவர் வந்து அதிகாலை வேளையில தேவ ஆலயத்திலே அவர் அங்கே ஜனங்கள் நடுவிலே போதிக்கும்படி உட்கார்ந்திருக்கிறார்.
2: So here the incident starts where early in the morning Jesus came into the temple and were teaching people who were sitting there.
1: அநேக ஜனங்கள் கூடிட்டாங்க, எல்லாரோடைய வார்த்தையை கேட்கும்படி எல்லாம் ஆவலா உட்கார்ந்திருக்காங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார்.
2: And there were many people who were gathered there. They were eager to listen to the word of Jesus and he was preaching them.
1: இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய பிரசங்கத்தை இடைமறிக்கிறார்கள்.
2: So as Jesus was teaching them, the scribes and Pharisees interrupt him.
1: எப்படி இடைமறிக்கிறாங்கன்னு சொன்னா, அங்கே விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட என்ற ஒரு பெண்ணை அவங்க தரதரன்னு இழுத்துட்டு வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய கூட்டத்துக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துறாங்க.
2: So there they interrupt him by dragging a woman who was caught in adultery to stand in the middle of the crowd.
1: இங்க பாருங்க, அந்த பெண்ணை மட்டும் கொண்டு வரல.
2: they not only brought that woman alone
1: ivargalodu or periya kootamum kuda varudhu
2: but they also brought along a crowd with them
1: avudhila vande periyor irukranga siriyor irukranga
2: you can find the people who are even old and younger among them
1: sir yesu prasangam panni mudikittonu kuda avanga kaathirukala
2: they did not wait for jesus to finish his teaching
1: prasangam nadandittirukumbode andha penna kondu nirthitaanga nadula
2: so as jesus was teaching they brought this woman and made her to stand
1: avanga nirthittu amaidhiya illa neenga naangam aindham vasanam vaasithinga avanga or kelvi kedukranga
2: so once they brought her they were not silent but they asked a question in verses 4 and 5
1: avanga solranga podagare indha stree vibacharathil kaiyumaiyumai pidikkapattal
2: teacher this woman was caught in adultery in the very act
1: இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே
2: Now Moses in the law commanded us that such should be stoned
1: நீர் என்ன சொல்லுகிறீர்
2: But what do you say
1: நீர் என்ன சொல்லுகிறீர்
2: But what do you say
1: நல்ல கவனிங்க
2: Listen carefully
1: இவர்கள் எல்லாரும் யூத பிரமாணத்துல வாழ்ற மக்கள்
2: These people live according to the law of Jews
1: இவர்களுக்கு நியாயாசனங்கள் இருக்கு இவர்களுக்கு நியாயத்தை புகற்ற ஆசாரியர்கள் இருக்காங்க
2: So they have court and also have people who could give judgment
1: ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு இடத்துல வந்துட்டு இந்த பெண்ணை நிறுத்துறாங்க
2: But they brought this woman to Jesus
1: வந்து நிறுத்திட்டு பாருங்க அவங்க நீர் என்ன சொல்லுகிறீர் நீர் என்ன சொல்லுகிறீர்ன்றாங்க
2: They brought her and asked him what do you say now
1: பாருங்க இப்போ இயேசு வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது
2: Now it is not necessary for Jesus to give an approval to them
1: ஏன்னா அவங்க நியாய பிரமாணமே சொல்லுது அவங்களே சொல்றாங்க மோசே நியாய பிரமாணத்துல எழுதி இருக்கு அவள் வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்படணும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவளுக்கு விடுப்பு கிடையாது கல்லெறிஞ்சு கொல்லணும் அது நியாய பிரமாணத்தை அறிஞ்சிருக்காங்க
2: It's because they knew the law that as it is said you know according to Moses in the law they should be stoned to death
1: பாருங்க இவங்களுக்கு நியாய பிரமாணம் தெரியும்
2: they knew the law very well
1: இவங்க நேரடியாகவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிறதுக்கு எந்த தடையுமே கிடையாது
2: there is no hindrance for them to straight away execute the law
1: ஆனா இவர்கள் இயேசுவிடத்தில் இந்த பெண்ணை கொண்டு வர்றதுக்கு மறைமுகமான ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்தது
2: but they had an ulterior motive behind dragging this woman to Jesus.
1: ஆறாம் வசனம் பாருங்க.
2: Verse 6 says.
1: ரொம்ப அழகா எழுதி இருக்கு.
2: It is very beautiful.
1: அதுல என்ன சொல்லுகிறது? அவர் மேல் யார் மேல்? இயேசுவின் மேல். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள்.
2: This they said testing him that is testing Jesus that they might have something of which to accuse him.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: முதலாவது இந்த பெண் குற்றம் செய்து விட்டாள்னு சொல்லி அந்த பெண் மேல முதல்ல குற்றம் சுமத்துறாங்க.
2: First they accuse the woman for committing this sin.
1: இப்போ இயேசுவே குற்றவாளின்னு குற்றம் சுமத்துறேன்னு கொண்டு வந்து இழுத்து நிறுத்தி இருக்காங்க.
2: And now they want to accuse Jesus and say that Jesus also committed a sin.
1: இப்போ இயேசு பாருங்க இவர்கள் என்னதான் இவங்க சத்தமிட்டு கூட்டம் கூட்டம் வந்து நடுவுல வந்து அவருடைய பிரசங்கத்தை இடைமறிச்சாலும் இயேசு வந்து உடனே அவர்கள் எதிர்பார்த்தது போல நியாய தீர்ப்ப சொல்லவே இல்லை
2: Though they brought this woman and a crowd amidst the teaching that Jesus was doing and interrupted Jesus, Jesus did not pass the judgment instantly as they expected.
1: பாருங்க இயேசு வந்து அவர்கள் குற்றம் சுமத்தின பெண்ணின் மேலையும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கல
2: But Jesus also did not accuse them or the woman whom they brought.
1: அதே வேளையில இழுத்துட்டு வந்தாங்க பாருங்க அவர்கள் மேல எந்த நியாய தீர்ப்பு சொல்லல.
2: And Jesus did not even pass judgment on the people who brought her.
1: ஆனா இவங்க சும்மா இல்ல இவங்க வந்து ஆறாம் வசனத்துல படித்தீங்கன்னா இயேசு வந்து காது கேளாதவர் போல தரையில் எழுதிட்டே இருந்தாராம்
2: Verse 6 says Jesus stooped down and wrote on the ground with his finger as though he did not hear
1: தமிழ்ல வந்து இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார்னு போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில் காது கேளாதவர் போல எழுதி கொண்டே இருந்தார்னு போட்டிருக்கு
2: In English it says that he was writing as though he did not hear
1: இப்போ இவங்களுக்கு பொறுமை இழந்துட்டாங்க இவங்க
2: Now they were losing their patience
1: இவங்க இந்த பெண்ணை வந்து கல்லால் அடிக்கணும் அதே வேளையில இயேசுவையும் குற்றவாளி சுமத்திரணும்
2: So now they want to stone this woman at the same time they want to accuse Jesus
1: ஏழாம் வசனத்துல
2: Verse 7
1: அவர்கள் இயேசுவை ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தாங்க நீர் என்ன சொல்லுகிறீர் நீர் என்ன சொல்லுகிறீர் நீர் என்ன சொல்லுகிறீர்
2: They continued asking him what do you say what do you say
1: ஏழாம் வசனத்தின் நடுமையத்துல வாசிக்கிறோம்
2: We read in verse 7 again
1: இயேசு தலை நிமிர்ந்து அவர்களை பார்த்தார்
2: Jesus raised himself up and said to them
1: அவர் கேக்குறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார்
2: He said he who is without sin among you let him throw a stone at her first
1: ஒரு வார்த்தை தான் சொன்னாரு
2: He just uttered a word
1: உங்கள்ல பாவமே இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து அடி
2: He who is without sin among you let him throw the first stone
1: இயேசு வந்து அந்த பெண்ணை வந்து நியாயப்படுத்தவும் இல்லை, நீ செய்தது சரின்னு சொல்லல.
2: Jesus never justified saying that what she did is right.
1: அதே வேளையில இயேசு அவர்கள் கல்லெறிகிறதையும் நிறுத்தல.
2: At the same time Jesus did not stop them from stoning her.
1: அவர் செய்ததெல்லாம் என்ன தெரியுமா?
2: You know what did he do?
1: உன்னை நீ ஆராய்ஞ்சு பார், உன் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்.
2: He just asked them to analyze their hearts.
1: உன்னட்ட பாவம் இல்லனா முதலாவது யார் அடிக்க போறீங்கன்றதை நீங்க தெரிந்தெடுத்து கொள்ளுங்க.
2: So if you don't have any sin within you, then you choose who is the first one to stone her.
1: அதனால நீங்களே தெரிந்து கொள்ளுங்க யார் முதல்ல ஆரம்பிக்க போறீங்க, நீங்களே தெரிந்து கொள்ளுங்க.
2: So you choose who is the first one who gonna stone her.
1: இப்போ இது வந்து இவங்க எதிர்பாராத ஒரு காரியம்.
2: So this is something they never expected.
1: அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இயேசு வந்து கல்லெறின்னு சொல்வாரு அல்லது கல்லெறியாதன்னு சொல்வாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க.
2: They expected Jesus would either tell to stone her or not to stone her.
1: ஆனா இயேசு அப்படி சொல்லல.
2: But Jesus never said so.
1: முதலாவது யார் இத ஆரம்பிக்க போறான்னு நீயே தீர்மானம் பண்ணு.
2: So but Jesus said you decide who is the first one to start this.
1: 9th வசனம் சொல்கிறது.
2: Verse 9 says
1: இதை கேட்டவர்களுடைய இதயத்தில் வேதம் சொல்கிறது தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டாங்களாம்.
2: Then those who heard it being convicted by their conscience.
1: யார் அவங்களை கடிந்து கொண்டது?
2: Who convicted them?
1: யார் அவங்களை கடிந்து கொள்ள? தங்களுடைய சொந்த மனசாட்சி அவங்களை கடிந்து கொண்டது.
2: It is their own conscience that convicted them.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் இவங்க மற்றவங்களை கடிந்து கொள்ளவும் மற்றவர்களுடைய குறைகளை சொல்றதுலேயும் கண்டுபிடிக்கிறதுலேயும் வாழ்நாளை எல்லாம் அவங்க செலவழிச்சிட்டாங்க.
2: They had spent the entire life accusing others to and also finding and assessing other people.
1: ஆனா வாழ்க்கையில முதல் முறை தங்களுடைய இருதயத்தின் நிலையை அன்றைக்கு தான் அவங்க முதல் முறை பார்த்தாங்க.
2: But for the very first time they saw the status of their heart.
1: அவங்களுடைய சொந்த இருதயமும் சொந்த மனசாட்சியுமே அவர்களை வந்து குற்றமற்றவர்கள் சொல்லி அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியல.
2: Their own heart and conscience could not certify their innocence.
1: அது அவங்கள குத்துது உள்ள.
2: It pricked them very well.
1: அவர்களை வாதித்தது.
2: It was really pricking them.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: கல்லெறிப்பா, முதல்ல நீ யாரா ஒருத்தர் கல்லெறின்னு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரல.
2: Though they have given chance to stone the raise or throw the first stone upon her, they did not do that.
1: அந்த பெண்ணை பார்த்து கல்லெறிக்க உங்களுக்கு தைரியம் வரல.
2: They did not have boldness to even throw the stone at her.
1: இயேசுவை குற்றம் சுமத்துறதுக்கும் உங்களுக்கு தைரியம் வரல.
2: And also they did not have strength to find fault with Jesus.
1: வேதம் சொல்கிறது.
2: The Bible says
1: பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போயிட்டானாம்.
2: Right from young to elder everyone left the place.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It is really surprising.
1: இழுத்துட்டு வந்த பெண்ணையும் திருப்பி கூட்டி போல அங்கேயே விட்டு போயிட்டாங்க.
2: They did not even take the woman whom they dragged here.
1: மற்றவர்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை நாம கண்டுபிடிச்சு அவங்களுடைய பிள்ளைகளை நாம வந்து சுட்டி காட்டிடுறோம்.
2: Even in our life we try to find faults with other people and highlight their flaws and faults.
1: ஏன் இந்த பரிசேயர் இந்த வேதபாரகர போல இவர்கள் எப்படா குற்றத்துல மாட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு கூட இருக்கலாம்.
2: And like even like this Pharisees and scribes we might be waiting for people to get caught in a sin.
1: ஆனால் எத்தனை முறை எவ்வளவு நேரம் நம்முடைய சொந்த இருதயமும் நம்முடைய மனசாட்சியையும் நாம வந்து ஆராய்ந்து பார்த்திருக்கோம்.
2: But how many times and how long have we tested ourselves our own conscience?
1: எத்தனை பேர் நமக்குள்ளே நம்மை குறித்த ஒரு தற்பரிசோதனை செய்ய நேரம் எடுத்திருக்கிறோம்.
2: How many of us have taken time to make a self assessment within ourselves?
1: மற்றவருடைய குறைகளை கேள்விப்படவும் பேசவும் ஆராயவும் எவ்வளவு நேரம் எடுக்கிறோம்?
2: How much time we spend to talk about other people's faults and also analyze and talk about it?
1: அத வந்து எவ்வளவு பிரபலப்படுத்துறதுக்கும் அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம்?
2: How much time we take to spread that and also discuss about that?
1: மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் புத்தி சொல்லுகிற நாம், மற்றவர்களுடைய குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிக்க நேரம் எடுக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்க உள்ளரங்கமான ஒரு ஆராய்ச்சிக்கு நாம எவ்வளவு நேரமும் பொழுதையும் நாம கொடுத்திருக்கிறோம்.
2: We people who advise other people who take time to find faults of other people, how much time are we spending to test ourselves?
1: அதனால தான் மத்தேயு 7 அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
2: That's why we read in Matthew chapter 7.
1: 3-4 வசனங்களை வாசித்தால்
2: verses 3 and 4.
1: நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
2: And why do you look at the speck in your brother's eye but do not consider the plank in your own eye?
1: Idho un kannil uttiram irukkil un sagodaranai nokki naan உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போறட்டும் என்று நீ சொல்வது எப்படி?
2: And how can you say to your brother, let me remove the speck from your eye and look, a plank is in your own eye?
1: மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்.
2: Hypocrite, first remove the prank from your own eye and then you will see clearly to remove the speck from your brother's eye.
1: இதில உள்ள பரிதாப நிலையும் வேடிக்கையங்க பாத்தீங்களா?
2: You can see the pathetic and funny situation here.
1: இவர்கள் கண்ணில் பெரிய உத்திரம் இருக்கான், அதாவது பீமே இருக்கான் இவங்க கண்ணில்.
2: There's a big beam in their eyes.
1: ஆனா இவங்க தங்களுடைய கண்களில் இருக்கிற பீமை வந்து பார்க்கறதுக்கு அவங்க நேரம் எடுக்காம சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசி எடுத்து விடுறேன்னு சொல்லி அவங்க அதில் முயற்சியில் உட்காந்துருக்கிறாங்க.
2: But they never take time to look at the beam that is in their eyes, but they look at the speck that is found in the brother's eyes.
1: வைத்தியனே, உனக்கு நீயே வைத்தியம் செய்யாம மற்றவர்களுக்கு வைத்தியம் செய்யறதுனால தப்பித்துக் கொள்ளலாமா?
2: So can a doctor treat himself without treating other people?
1: Can he
2: treat other people without treating himself?
1: Can he escape his own responsibility? Can he escape? அவன் தன்னை தானே முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
2: He is supposed to self examine himself first.
1: நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில சரியான கணிப்பு நம்ம லைஃப் பற்றி வேணும்னு சொன்னா முதலாவது நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து தற்பரிசோதனை அல்லது உள்ளான ஆராய்ச்சி.
2: I tell you, if you want to get the right assessment of yourself, the first place you're supposed to start is interior testing.
1: அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணா.
2: That's why Psalmist prayed.
1: 19th சங்கீதம் 12th வசனத்தை வாசிக்கும் போது,
2: Psalm 19 and verse 12,
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
2: Who can understand his errors?
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
2: Who can understand his errors?
1: மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
2: Cleanse me from secret faults.
1: ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாரா?
2: Let the Holy Spirit minister with us.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: நான் எல்லார் கண்ணையும் வெளிப்படையா பார்த்துட்டு என் வாழ்க்கைக்குள்ளேயே மறைவான குற்றங்கள் இருக்கிறத பார்க்காம விட்டுருந்தேன்னா இன்றைக்கு என்னை தற்பரிசோதனை செய்ய என்னை வழி நடத்தும்.
2: Lord, if I have looked upon others people's life openly but I have kept secret faults and secret sins within me, Lord, give me grace to self examine myself.
1: நான் உலகத்தையே நீதிக்குள்ளாக்க நான் முயற்சி செய்து கொண்டு என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்காம போயிட்டா எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கவனாக நான் மாறிடுவேன்.
2: Lord, how pathetic I am if I try to make the entire world a righteous one but don't pay attention for my own life, Lord.
1: நான் எல்லாருக்கும் மருத்துவம் செஞ்சுட்டு எனக்கே நான் மருத்துவம் செய்ய என்ன பரிதபிக்கப்படத்தக்க நிலையில நான் இருப்பேன்.
2: Lord, what if I treat other people but don't treat my own life? How pathetic is my situation?
1: எல்லாருக்கும் போதிச்சிட்டு நானே ஆகாதவனா போயிட்டா என்ன பரிதாபம்?
2: Lord, when I preach other people but I become unworthy of that, how pathetic it is that.
1: ஆகவே தான் 1 Corinthians 11:31 பவுல் சொல்வாரு.
2: That's why in 1 Corinthians 11:31 Paul says,
1: நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
2: For if we would judge ourselves, we would not be judged.
1: இன்றைய காலையில ஆண்டவரே என்னை நிதானிக்க எனக்கு கிருபை தாரும்.
2: This morning, Lord, give me grace to examine myself.
1: இந்த பேதைகளும் இந்த நிந்தனைக்காரரும் இந்த அறிவற்றவர்களும் தங்களை அவங்க ஆராய்ந்து தங்களுடைய உண்மையான நிலையை அவங்களே ஆராய்ந்து பார்க்காததுனால ஞானம் அவர்களை நோக்கி கூப்பிட்டா கூட அதை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு பேதமைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
2: Since the simple ones, scorners and fools did not take time to self examine themselves, even though the wisdom called them, they rejected it, they hated it, and they chose simplicity.
1: இன்னைக்கு நாம ஒரு லேபுக்குள்ள போனோம். என்ன லேப்னா, முதலாவது நமக்குள்ள இருக்கிற லேப் ஆன் பண்ணணும்.
2: So today first we have to enter into a lab that is our interior lab.
1: அதா முதல்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்.
2: We have to switch it on first.
1: ஆண்டவரே, என்னை பற்றி நானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
2: Lord, today I commit to my own interior testing, Lord.
1: ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் நாம எடுத்து அனுதினமும் இன்றைக்கு நான் பேசினது சரியா, இன்றைக்கு நடந்து கொண்ட விதம் சரியா, இன்றைக்கு நான் போன இடம் சரியா, இன்றைக்கு இருதயம் அலைந்த எண்ணங்கள்லாம் சரியா அப்படின்னு டெய்லி

0: நானே பார்க்கிறேன்.
1: பட் ஐ எக்ஸாமின் மை
0: என்னுடைய இருதயத்தின் நிலையை நான் அறிந்து கொள்றதுக்கு நேரம் எடுக்கிறேன்.
1: லார்ட் ஐ டேக் டைம் டு நோ தி ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ஹார்ட் லார்ட்.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்ப முதலாவது ஒரு டெஸ்டிங் இருக்கு.
1: So there's the first kind of testing.
0: நம்மை நாம சரியா நிதானித்துக் கொள்றதுக்கு முதல் டெஸ்டிங் வந்து இன்டீரியர் டெஸ்டிங். உள்ளான ஒரு ஆராய்ச்சி.
1: The first testing to get the right assessment of ourselves is interior testing.
0: இரண்டாவது ஒரு டெஸ்டிங் இருக்கு.
1: There's a second kind of testing.
0: நீங்கள் யோவான் 18 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்தால்,
1: When you read John chapter 18 and verse 23,
0: இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி.
1: Jesus answered him, if I have spoken evil, bear witness of the evil.
0: நான் தகாத விதமா தவறா பேசியிருந்தா என் தவற நீ எனக்கு சொல்லி காட்டு.
1: If I have spoken evil, bear witness of the evil.
0: நீ அத சுட்டி காட்டு, பாயிண்ட் அவுட் பண்ணு. என் மிஸ்டேக் என்ன நீ பாயிண்ட் அவுட் பண்ணு.
1: You point out my mistake.
0: நான் சொல்லுவேன், இது இரண்டாவது லெவல் ஆஃப் டெஸ்டிங். நான் சொல்லுவேன்,
1: I tell you this is a second level of testing.
0: அது என்ன தெரியுமா? அது
1: Now what is that?
0: நாம் சோதனையை அல்லது பரீட்சையை வரவேற்பது.
1: It is invited testing.
0: அளைக்கிட்டீங்களா?
1: Can you understand?
0: முதலாவது நான் சொன்னேன், நம்மை நாமே ஆராய்ச்சி பண்றது.
1: First I said interior testing.
0: இரண்டாவது வந்து ஆராய்ச்சியை அல்லது சோதனையை வரவேற்பது.
1: Second invited testing.
0: நிறைய பேர் நமக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு ஒருதலை பட்சமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மை நாமே ரொம்ப உத்தமர்கள் என்று நாமே கணிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவோம்.
1: Many people will consider ourselves to be a perfect one and we escape from that.
0: ஒரு பிள்ளைய தன்னுடைய ஆன்சர் பேப்பரே நீங்க திருத்த
1: விடுங்களேன்.
0: நீதி உள்ள, நியாயம் உள்ள, உண்மை உள்ள பிள்ளை வந்து தன்னுடைய பிள்ளைகளை உடனே கண்டுபிடிச்சிடும்.
1: A true and righteous child will find out its faults immediately.
0: ஆனா சில பிள்ளைங்க இருப்பாங்க, தங்களுக்கே அவங்க வந்து தவறுன்னு எழுதுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள்கிட்ட ரொம்ப இரக்கமா நடந்துக்கிடுவாங்க.
1: So some there are some students who don't want to find their faults, so they will act mercifully to themselves.
0: ஆனா நான் சொல்லுவேன், அது ரொம்ப முக்கியம்தான். முதல்ல நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்தா தான் வளர முடியும்.
1: That is important. We have to test self test ourselves first, only then we can grow.
0: இரண்டாவது இன்னொரு இடத்துக்கும் போணும், நம்ம தைரியம் வேணும்.
1: But we should also go to the next level to
0: மற்றவர்கள் நம்மை வந்து நிதானிக்க ஆராய்ச்சி பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கணும்.
1: We should be ready for others to come and test us.
0: நீங்க நிறைய பேர் அவங்க எழுதின பரீட்சை அவங்க மாத்திரம் தான் திருத்துவாங்க, வேற யாரும் அதை பத்தி ஒரு பிழையும் சுட்டி காமிச்சிட கூடாது.
1: Today many people will correct their own answer sheets and own examinations and no one should pinpoint their mistakes.
0: ஆனா இயேசு அப்படி இல்ல.
1: But Jesus was not so.
0: இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
1: You know what did Jesus say?
0: நான் ஏதாவது தகாத விதமா பேசி இருக்கிறேன்னு சொன்னா நீ சுட்டி காட்டுப்பா, நீ பேசு, நீ வந்து காண்பி.
1: If I have spoken anything evil, you pinpoint that to me, you show me that.
0: நீ என்ன, நீ தப்பு என்ன நீ காட்டுப்பா.
1: You show me what is my fault.
0: நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன்.
1: I'm ready to accept it.
0: நீங்க 1 Samuel 12 அதிகாரம் 2-4 வசனங்களை வாசித்தால்,
1: If you read 1 Samuel chapter 12 verses 2 to 4,
0: அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேக்குறாரு.
1: Here the prophet Samuel asked the people of Israel,
0: நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன்.
1: I am old and gray-headed and look my sons are with you. I have walked before you from my childhood to this day.
0: இதோ இருக்கிறேன்.
1: Here I am.
0: கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
1: Witness against me before the Lord and before his anointed.
0: நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன் சொல்லுங்கள், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான்.
1: Whose ox have I taken, or whose donkey have I taken, or whom I have cheated, or whom have I oppressed, or from whose hand have I received any bribe with which to blind my eyes? I will restore it to you.
0: இதை கேட்ட உடனே ஜனங்கள் சொல்றாங்க,
1: When they heard this, the people said,
0: நீர் எங்களுக்கு, 4 வசனத்துல, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்.
1: Verse 4 says, You have not cheated us or oppressed us, nor have you taken anything from any man's hand.
0: எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: நம்மை நாமே முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் அவசியம்.
1: We are supposed to self-examine ourselves. That is very necessary.
0: ஆனா அதோட நிறுத்திடக்கூடாது.
1: But we should not stop with that.
0: ஒருவேளை என்னுடைய சொந்த கண்ணு என்னுடைய பிழைகளை பார்க்காம விட்டுருந்தா அதையும் நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா நான் வந்து

0: என்ன செய்யணும்னா டெஸ்டிங்கை இன்வைட் பண்ணணும். நான் மற்றவர்கள் என்னை சோதித்து பார்க்கும்படி நான் வந்து அதை வரவேற்க வேண்டும்.
1: இஃப் இன் கேஸ் மை ஓன் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஹவ் மிஸ்ட் எனி ஆஃப் மை ஃபால்ஸ் தென் ஐ ஷுட் இன்வைட் டெஸ்டிங் ஃபார் அதர்ஸ் டு கம் அண்ட் டெஸ்ட் மீ.
0: நிறைய பேர் வந்து தாங்கள் தங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை அவங்களே எழுதிக்கிறாங்க.
1: மெனி பீப்புள் வில் செல்ஃப் எக்ஸாமின் தெம்செல்ஸ் அண்ட் ரைட் தி ஃபைனல் ரிசல்ட்.
0: நான் சொல்லுவேன், நம்மை நாமே உள்ளரங்கமாக ஆராய்ச்சி செய்வது ஒரு நல்ல ஆரம்பம்.
1: சோ இட் இஸ் ஆல்சோ எ குட் ஸ்டார்ட் டு ஹேவ் an இன்டீரியர் டெஸ்டிங்.
0: ஆனால் அதோட நிறுத்திட கூடாது.
1: பட் வி ஷட் ஸ்டாப் வித் தட்.
0: நமக்கு என்ன தைரியம் கொள்ளணும்னு சொன்னா,
1: பட் வாட் கைண்ட் ஆஃப் போல்னஸ் ஷட் வி ஹேவ்?
0: என்னுடைய கண்ணே என் குறைய பார்க்காம இருக்கிறதுக்கு, பார்க்காம ஒருவேளை தவற விட்டுருந்தா அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னொருவருடைய அபிப்பிராயத்தை இன்னொருவருடைய சாட்சியை நான் வாங்கணும்.
1: ஸோ இஃப் ஈவன் மை ஐஸ் ஆஃப் மிஸ் டு ஃபைண்ட் த ஃபால்ஸ் இன் மை செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஐ ஷுட் ஆல்சோ இன்வைட் அதர்ஸ் டு டெஸ்ட் மீ அண்ட் ஃபைண்ட் தெம்.
0: பாருங்க, நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னு நம்ம அடிக்கடி பார்த்துட்டு நம்ம நேர்த்தியாக இருக்கிறோமான்னு டெஸ்ட் பண்ணுறோம்.
1: வி ஸ்டாண்ட் பிஃபோர் அ மிரர், வி லுக் அட் அவர் பாடி அண்ட் வி செல்ஃப் டெஸ்ட் மெனி டைம்ஸ் டு சீ வெதர் இட் இஸ் பர்ஃபெக்ட்.
0: ஆனால் அதுவே முழுமையான டெஸ்ட் கிடையாது.
1: பட் தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் டெஸ்ட்.
0: நம்முடைய முகம் நம்முடைய முன்பக்கத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஒரு கண்ணாடி நம்ம காமிச்சிட்டாலும்,
1: though the mirror shows our front of our face and the front side of our body,
0: அநேக வேளையில ஒரு மிரர் முன்னாடிக்கும் போது நம்ம பின் பக்கத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது.
1: Many times we don't know what is it at our back.
0: அதுக்கு நமக்கு யார் தேவைனா வேறு ஒருவருடைய கண் நமக்கு தேவை.
1: So we need someone's eyes to see that.
0: வேற ஏதாவது கரை இருக்கா பின்னால?
1: Is there any other fault that there?
0: வேற ஏதாவது ஒரு குறை இருக்கா?
1: You have something lacking.
0: ஏதாவது ஒரு பிழை இருக்கா?
1: Is there some wrong with you?
0: நம்முடைய கண்கள் பார்க்க முடியாத ஒரு பகுதின்னு ஒண்ணு இருக்கு.
1: So there is an area which our eyes cannot notice.
0: உங்களுக்கு தெரியுமா, நமக்கு விஷன் சொல்லுவாங்க, 20/20 விஷன் சொல்லுவாங்க.
1: So they say we have 20/20 vision.
0: நம்மளால அதிகபட்சமா 180 டிகிரி தான் பார்க்க முடியும்.
1: So to the maximum we can just see up to 180 degree.
0: ஆனா நீங்க எவ்வளவு தான் கழுத்து திருப்பினால பின்னால இருக்க பகுதியை நீங்க பார்க்க முடியாது.
1: But no matter how much you can turn around, you cannot see what is behind your head.
0: வாழ்க்கையும் அதேதான்.
1: The life is also same.
0: என்னதான் நம்ம செல்ஃப் டெஸ்டிங் பண்ணி நம்ம என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் எல்லாத்தையுமே நாமே முழுவதுமாக பூரணமாக கணித்து கொள்ளவே முடியாது.
1: No matter how much you may self examine and self test yourself, you cannot completely examine yourself to the 100%.
0: பாருங்க, நம்ம வந்து சில வேளையில நாம வந்து நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கணிக்க முடியும்.
1: So many times we can assess the weakness of our body to some extent.
0: எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, ஏதாவது ஒன்று நமக்குடைய பலவீனங்களை நம்மளால கணிக்க முடியும்.
1: So when we have an headache or a stomachache, any kind of aches, we can identify them to some extent.
0: ஆனால் அதோடு நம்ம நிறுத்துறது இல்லை.
1: But we don't stop with that.
0: நாம் அதை ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம்.
1: We take it to a doctor.
0: அவருடைய டயக்னோசிஸ்க்கு நம்ம இடம் கொடுக்குறோம்.
1: We give room for his diagnosis.
0: நானா சார், நீங்க சொல்லுங்க சார், எனக்கு தலை வலிக்குது, என் வயிறு வலிக்குது, ஏன் வலிக்குது எனக்கு தெரியல.
1: சார், ஐ டோன்ட் நோ வை மை ஹெட் இஸ் ஏக்கிங், மை ஸ்டமக் இஸ் ஏக்கிங, யூ டெல் மீ வாட் இஸ் தி ப்ராப்ளம்.
0: அவர் பாத்தீங்கன்னா 10 கேள்வி கேட்பாரு.
1: ஹி வுட் ஆஸ்க் யூ 10 क्वेश्चंस.
0: இப்படி செய்தா அப்படி செய்தா.
1: சோ இஸ் இட் திஸ் வே ஆர் தட் வே?
0: இத சாப்பிட்டீங்களா, அத சாப்பிட்டீங்களா?
1: டிட் யூ ஈட் திஸ் ஆர் தட்?
0: எப்போ ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிக்கல?
1: When did it start? When did it stop?
0: இது வந்து நிறைய கேள்விகள் நாம கேட்டிருப்போம். ஆனா சில கேள்விகள் நாம கேட்டிருப்போம், ஆனா நிறைய கேள்விகள் நாமே நம்ம கேட்க மறந்திருப்போம், தவறி இருப்போம்.
1: சம் ஆஃப் தி questions we would have asked ourselves and many of these questions we would have missed to ask ourselves.
0: அப்பதா அவர் வந்து டயக்னோஸ் பண்ணுவாரு, இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்படினு கண்டுபிடிப்பார்.
1: Only then he will diagnose and find out that this is the reason for this problem.
0: The external அல்லது இன்வைட்டட் டெஸ்டிங் நம்ம லைஃப்ல இருக்கணும்ங்க, கண்டிப்பா தேவை.
1: We need to have this invited testing in our life.
0: கண்டிப்பா தேவை.
1: It is very necessary.
0: நமக்கு வந்து நான் இது ஒரு செய்தியாகவே ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆண்டவர் எப்போ சொல்றாரோ அதை நான் பேசுவேன்.
1: I am preparing this as a sermon and I will speak when God permits me to speak.
0: The importance of having critics in our life. I tell you, it's so valuable. நிறைய வேளையில நம்மளை பற்றி குற்றம் கண்டுபிடிச்சு நம்முடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறவங்களை நம்ம பத்தடி தள்ளி வைக்கிறோம்.
1: Many times we keep people who criticize and find faults with us away from us.
0: அவர்களை நம்ம இன்வைட் பண்றதே இல்ல.
1: We don't invite those people.
0: அவர்களை வெறுக்கிறோம், அவர்கள் நெருங்க விடாம வச்சிருக்கிறோம்.
1: We hate them and we don't let them come near to us.
0: பட் நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த இடத்துக்கு நாம எழும்புறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து கிரிட்டிக்ஸ்.
1: But critics are very necessary for us to grow up in very important heights.
0: நம்மளுடைய குற்றங்களை சுட்டி காட்டுறவங்க நமக்கு வேணும்.
1: We need people who criticize our faults.
0: நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு மன்னன் இப்படி ஜெபம் பண்ணாராம்.
1: A prince, a king prayed this way.
0: அவர் சொன்னாரா, ஆண்டவரே ஒருவேளை எனக்கு நண்பனே இல்லாம போயிட்டாலும் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுற ஒரு எதிரியாவது என் லைஃப்ல வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா.
1: Lord, even if I don't have a friend, that is okay, but give me a friend who could criticize and find fault with me.
0: Lord, if I don't have a friend, send me an enemy who will point out my mistakes. எனக்கு நண்பனே இல்லாம போயிட்டா கூட பரவாயில்ல.
1: It is okay even if I don't have a friend.
0: என் குற்றத்தை சுட்டி காட்டுற ஒரு எதிரியாவது என் லைஃப்ல வைங்க.
1: Please send me an enemy who find faults with my life.
0: நம்முடைய வாழ்க்கை சீரடைறதுக்கு அநேக வேளை ஆண்டவர் நமக்கு விரோதமா குற்றம் சுமத்துகிறவர்களை கூட பயன்படுத்த முடியும்ன்றத மறந்துடாதீங்க.
1: Don't ever forget that many times God can even use people who speak and find faults against us to bring blessing to our life.
0: நம்முடைய நம்மை பற்றி எழுதப்படுற comments, நம்மை பற்றி எழுதப்படுற criticism, நம்மை பற்றி சொல்லப்படுகிற குற்றங்கள், நமக்காக சுட்டிக்காட்டப்படுகிற தவறுகளை தயவு செய்து ஒரு முறையாவது வாசிக்காம நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க.
1: So don't discard all the comments or the critics or whatever the comments the people say about yourself, the accusation that they say, even without reading even once.
0: அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து உங்க வாழ்க்கையில ஓபனாவே வைங்க.
1: Keep that opportunity always open in your life.
0: அந்த ஆப்ஷன் எப்பவுமே ஓபனா இருக்கணும்.
1: Let that option be always open.
0: ஆண்டவர் கிருபையால அதை நான் செய்றேன்.
1: So if it is God's will, I will.
0: நம்ம சபையில வந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள், நாம செய்கிற ஊழியங்களை குறித்து அநேகர் பாராட்டுகளை எழுதினாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதனர், சின்ன சதவீதம் தான், குறிப்பிட்ட சதவீதனர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா விமர்சனங்களை அவங்க எழுதுறாங்க.
1: Though the people, there are many people who appreciate the ministries of our church, we have a meager percentage of people who also criticize using harsh words.
0: இந்த சின்ன சதவீதத்தையும் நாங்க கேட்காம விடுறது இல்ல.
1: It's not that we avoid that small percentage of people.
0: சிலர் phone பண்ணி அவர்கள் வந்து குற்றம் சொல்லி இருக்காங்க.
1: We have also have people who have called us up and have criticized us.
0: Email எழுதுறாங்க.
1: They write emails.
0: Comments எழுதுறாங்க.
1: They write comments.
0: Live commentல போடுவாங்க.
1: They also post it in live comments.
0: நான் அத ஒண்ண கூட discard பண்ணது கிடையாது.
1: We have never discarded any of those.
0: அத வந்து நாங்க கேக்குறோம். அத வந்து நாங்க வாசிக்கிறோம்.
1: We read all those comments.
0: நீங்க யார் comment அடிச்சாலும் அத கண்டிப்பா நான் வாசித்துருவேன்.
1: So whoever it might be, whatever comment you give, I will read it.
0: அந்த comment வந்து அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என் வாழ்க்கையில இருக்கா, அது எங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கான்னு நாங்க ஆராய்ச்சி பண்றோம்.
1: We first examine whether the comment or the accusation that they say is present in our life or not.
0: நான் சொல்லுவேன், ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்குமானா அதை நாங்க மாற்றி கொள்றோம், திருத்தி கொள்றோம்.
1: If in case what they say is true, we try to correct it and change it.
0: ஆனால் எல்லா விமர்சனங்களுமே நியாயமானது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்.
1: But we know all criticism are not true.
0: அது காழ்ப்புணர்ச்சியில சில சில வெறுப்புல சிலர் வந்து எரிச்சல்ல கூட எழுதுறவங்க இருக்கிறாங்க.
1: And there are people who write because of the vengeance they have.
0: உண்மைக்கு புறம்பான சில criticism கொடுக்கிறது உண்மை.
1: There are also criticism which is totally against the truth.
0: அதை ஆராய்ச்சி பண்ணி அது அவங்க சொன்னது பொய்யா சரியான்னு தீர்மானம் பண்ணிட்டு அதை நாங்க குப்பையில போட்டுருக்கோம்.
1: So we examine and find whether what they said is right or wrong and then we discard it.
0: நான் சொல்றேன், சில மொட்டை கடிதங்களை கூட உட்கார்ந்து வாசிக்கிறேன்.
1: Even I also read anonymous letters that I receive.
0: அவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
1: Because they have right to tell.
0: அவங்க அவங்களுடைய வாதத்தை அவங்க வைக்கட்டும்.
1: Let them keep their argument.
0: அத நம்ம வாஸ்து பாப்போம்.
1: Let us read it and see.
0: அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கா?
1: If we find something in that.
0: அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா?
1: If there is something law.
0: அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா?
1: Is there some truth in that?
0: மாற வேண்டிய ஏதாவது நம்மட்ட இருக்கா?
1: Is there something that we have to change?
0: ஓ பரவால்ல, நமக்கு விரோதியா இருந்தா கூட பரவால்ல, சொல்லிட்டு போட்டும்.
1: No matter whether they might be our enemy, let them say.
0: சொல்லிட்டு போட்டும்.
1: Let them say.
0: பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஆலயத்தை கட்டறோம்.
1: We are constructing a big church.
0: இதை குறித்து அநேகர் வந்து ஜெபிக்கிறாங்க, தியாகமாக கொடுக்கறாங்க.
1: There are many people who pray for this and sacrifice and give more for it.
0: எவ்வளவோ தாராளமா கொண்டு வந்து கொடுக்கறாங்க.
1: There are many people who give generously to this.
0: ஆனா ஒரு சிறு கூட்டம் வந்து பயங்கரமா விமர்சனங்களை வைக்கறாங்க.
1: But a small crowd, they give criticism in a very harsh manner.
0: இன்றைக்கு கூட YouTubeல போனீங்கன்னா இந்த நம்முடைய சபையின் பெயரை போட்டு பெரிய அளவுல வந்து அநேக வியூஸை பார்த்து நம்முடைய ஆலய கட்டுமான பணியை பயங்கரமாக விமர்சனம் செய்து ஊழியர்கள் முதற் கொண்டு எழுதுறாங்க, பேசுறாங்க.
1: Even today when you go to YouTube, you can find videos where even the great preachers speak about this and where you have many views for those videos.
0: நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப தாழ்மையா சொல்றேன்.
1: I tell humbly in the Lord.
0: நான் அதை எடுத்துறனோ, அதை ரிமூவ் பண்ணிரனோ, அதை வந்து எதிர்த்து பேசணும் நான் ஒரு நாள் விரும்பினதே கிடையாது.
1: I never desired that I should discard it or remove it or speak against that.
0: சொல்றவங்க சொல்லட்டும், பரவாயில்லை.
1: Let the people who say, let them say.
0: அவர்கள் சொன்ன எழுப்பின குற்றச்சாட்டுகளை ஒரு முறை இல்ல பல முறை நான் கேட்கிறேன்.
1: I listen to the accusation that they raise not one time but many times.
0: பல முறை திரும்ப திரும்ப போட்டு கேட்பேன்.
1: I used to again and again hear that.
0: பல நாட்கள் இடைவெளியில கூட ஒருவேளை நம்ம பிழை செய்துட்டோமா, நம்ம தவறு செய்துட்டோமா, அவர்கள் சொல்லுகிறதுல நியாயம் இருக்கா, அவர்கள் சொல்லுகிறதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப அதை போட்டு பல முறை பார்க்குறேன்.
1: ஐ ஆல்சோ பிளே இட் அண்ட் வாட்ச் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு ஃபைண்ட் வாட் இஃப் தே சே இஸ் ரைட் ஆர் ராங், இஸ் தேர் எனிதிங் தட் இஸ் ஃபவுண்ட் இன் அஸ்.
0: அதற்கு எழுதப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் படிச்சு பார்க்குறேன்.
1: ஐ ஆல்சோ ரீட் த கமெண்ட்ஸ் தட் இஸ் ரிட்டன் ஃபார் தட்.
0: அவங்க சொல்லுகிற கருத்துல ஏதாவது உண்மை இருக்கா,
1: இஸ் தேர் சம்திங் ட்ரூ இன் வாட் தே சே.
0: நிறைய முறை கேட்ட பிறகு என் மனசாட்சி சொல்லும், இல்லை அவங்க சொல்கிறபடி நான் செய்யலை, கர்த்தர் என் உண்மையை அறிவார், கர்த்தர் இந்த காரியத்துக்கு பின்னால் இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஊர்ஜிதம் வந்த பிறகு தான் தொடர்ந்து பணி செய்கிறோம்.
1: அண்ட் வென் யூ ஆஸ்க் மெனி க்வெஸ்சன்ஸ் அண்ட் வென் காட் சேஸ் அண்ட் மை கான்ஷியஸ் சேஸ் தட் திஸ் இஸ் நாட் ராங் அண்ட் வாட் காட் இஸ் இன் திஸ் ஒர்க் அண்ட் ஹீ இஸ் டூயிங் அண்ட் வென் வி கெட் தட் கன்ஃபர்மிட்டி தென் வி கண்டினியூ.
0: சில விமர்சனங்களை பார்க்கும்போது நான் சொல்லிக்கொள்வேன், சரி அவங்களுக்கு இன்றைக்கி புரியலை, ஆனால் ஒரு காலம் வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
1: ஸோ வென் ஐ லுக் அட் சம் கிரிட்டிக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஐ யூஸ் டு சே தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ் பட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் கரெக்ட்.
0: சிலரை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், சிலரை பார்க்கும்போது சிலர் எழுதுறதை பார்க்கும்போது நான் நினச்சிக்கிடுவேன், அதை படிக்கும்போது நான் உண்மையாக நேர்மையாக பார்ப்பேன், இதில் ஏதாவது அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னு கண்டுபிடிச்சோடனே ஓகே, ஒருவேளை இந்த லெவலில் அவங்க வந்து ஒரு காரியத்தை கணிக்கிற அளவுக்கு அதை வந்து யூகிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம்.
1: So even when I read such kind of things, I used to think maybe they don't have the maturity to think or think about those things at this point of time.
0: நேத்து கூட ஒருவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட.
1: Even yesterday a person was saying this.
0: பாஸ்டர், இந்த மாதிரி வந்து நம்மளுடைய சபையை பற்றி இந்த ஆபீஸ்ல பேசிட்டு இருந்ததா என்னோட பிள்ளை வந்து என்கிட்ட சொன்னான்.
1: Pastor, my child came and told me that they spoke about this in their office.
0: நான் சொல்றேன், உண்மையான மன வருத்தப்படவே இல்லை.
1: Truly I did not feel sad.
0: அந்த ராத்திரி நான் படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜெபம் பண்ணேன்.
1: So before I went to sleep I prayed.
0: ஆண்டவரே, இதுல ஏதாவது ஒரு துணிகரம் இருக்குமானா, இதுல ஏதாவது ஒரு பாவம் இருக்குமானா, இதுல ஏதாவது ஒரு பேராசையோ உலக ஆசையோ பொருளாசையோ ஏதாவது இருக்குமானா, தயவு செய்து அதை மன்னியும்.
1: Lord, if there is any sin in this, if there is any fault or any pleasures of love of money in that, kindly forgive me.
0: ஆண்டவரே, கிருபையாக எங்களுக்கு வந்து உணர்த்தும்.
1: Lord, graciously convict us.
0: நீர் எங்களோடு பேசும்.
1: Lord, you speak with us.
0: அவங்க சொல்றத நான் வந்து கேக்குறேன்.
1: Lord, I listen to what they say.
0: ஆனா நீர் என்னுடைய ஆவியோடு இடைபடும்.
1: But Lord, you minister with my spirit.
0: ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்த பிறகு தான் படுக்குறோம்.
1: Only when God gives a peace we go to sleep.
0: உங்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையா சொல்லுவேன், இந்த மாதிரி இன்வைட்டட் டெஸ்டிங் உங்க வாழ்க்கையில வெச்சுக்கிடுங்க.
1: I tell you humbly to each and everyone, have this kind of invited testing in your life.
0: எடுத்த உடனே அதை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க.
1: Don't discard everything immediately.
0: அதை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுங்க.
1: You take it to the presence of God and analyze it.
0: இந்த சாமுவேல் கேட்டா பாத்தீங்களா?
1: Like Samuel asked.
0: உங்க யாருடைய கழுதையாயில நான் எடுத்துக்கறேனா?
1: Have I taken any of your ox?
0: யாருக்காவது நான் அநியாயம் செய்த
1: or have done anything or
0: யாருக்காவது இடுக்கன் செய்தேனா?
1: Or I have oppressed anybody?
0: உங்கள் யாரிடத்திலே ஆகியோ நான் வந்து லஞ்சமோ பரிதானமோ வாங்கினேனா?
1: Or have I received any bribe from you?
0: யாருக்காவது நான் வந்து நியாயத்தை புரட்டினேனா?
1: Or I have been unlawful to anybody?
0: நீங்க சொல்லுங்க.
1: You tell it.
0: அவர் பெரிய ஆசாரியன், அவர்
1: he is a great priest.
0: நீங்க சொல்லுங்க.
1: But he said you tell that.
0: யாரும் என்ன பத்தி எதுவும் பேசவேணா?
1: No one should speak anything about me.
0: அதுக்கெல்லாம் உங்களுக்கு யாருக்கு தகுதி இல்ல.
1: No one have rights to speak.
0: உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் யார் தெரியுமா?
1: You know what right you have?
0: சிறுபிள்ளை முதற்கொண்டு நான் வந்து ஆண்டவரே என்கிட்ட நேரா பேசுவாரு, நீ என்ன என்கிட்ட பேசுறதுன்னு சொல்லல.
1: The Lord used to speak me right from my childhood and who are you to speak about this?
0: நீங்க சொல்லுங்கப்பா.
1: You say it out.
0: சொல்லுங்க. எல்லா தப்புறதா சொல்லுங்க.
1: You say what is my fault.
0: நான் யோசிக்கிறேன், நான் ஆராய்ச்சி பண்றேன்.
1: So let me examine, self-test, and if I want to change, I will change it.
0: The people
1: said, we don't find anything.
0: There
1: is nothing. Jesus
0: said. So
1: they slapped him saying, will you answer this way to a high priest?
0: They did
1: not assess
0: properly.
1: They slapped him as if he spoke darely.
0: Jesus said. நான் ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு.
1: So if you have done or spoken anything evil, tell me.
0: நான் செய்யலனா ஏன் பாயன அறையற?
1: Why do you slap me?
0: அப்போ குற்றம் சொல்றவங்க எல்லாருமே கரெக்ட்டா சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
1: So whoever accused doesn't mean that they accused correctly.
0: அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க
1: you have to understand that.
0: குற்றம் சொல்றவங்க எல்லாருமே கரெக்ட்டா நிதானிச்சு தான் சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
1: Not everyone who accuse are accusing correctly.
0: இயேசுவையே கண்ணத்துல அரஞ்சா பொய்யா, அவன் வந்து சரியான நீதி இல்லாம நியாயம் இல்லாம அரஞ்சான்றதை மறந்துடாதீங்க.
1: So even the one who striked or slapped Jesus did it without knowing the truth.
0: ஆனா ஒண்ணு மறந்துட கூடாது.
1: But don't forget.
0: நாம இன்வைட்டட் டெஸ்டிங் நம்ம லைஃப்ல இருக்கணும். நாம மற்றவர்களுடைய கணிப்பு நம்ம வாழ்க்கையை குறித்து இருப்பதற்கு எப்பவுமே நாம இருதயம் திறந்தவர்களா இருக்க வேண்டும்.
1: We should always keep our hearts and life open for the invited testing in our life.
0: கடைசியா ஒரு டெஸ்டிங் இருக்கு.
1: At last we have one more testing.
0: முதல்ல சொன்ன இன்டர்னல் டெஸ்டிங், உள்ளரங்கமான சோதனை.
1: First I said interior testing.
0: இரண்டாவது வரவேற்ற சோதனை.
1: Second invited testing.
0: மூன்றாவது ஒரு சோதனை இருக்கு.
1: And third one.
0: 139 சங்கீதம் 23-24 வசனங்கள்.
1: Psalm 139 verses 23 and 24.
0: தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
1: Search me, O God, and know my heart.
0: என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
1: Try me and know my anxieties.
0: வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
1: And see if there is any wicked way in me and lead me in the way of everlasting.
0: இதற்கு ஒரு பெயர் நான் கொடுத்தேன்.
1: I gave a title for this.
0: Intensive testing. அதாவது தீவிர பரிசோதனை.
1: இன்டென்சிவ் டெஸ்டிங்.
0: இதை போல ஒரு பரிசோதனை வேற யாரும் செய்யவே முடியாது.
1: No one can do such kind of testing other than God.
0: நாமே நம்மள ஆராய்ச்சி பண்ணா கூட நம்ம கண்ணுக்கு இது தெரியாது.
1: Even if we test ourselves, we cannot find this.
0: நாம் மற்றவர்களை நம்மள ஆராய்ச்சி பண்ண விட்டா கூட அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது.
1: Even if we invite others to test us, even they cannot find this.
0: ஆனா இப்படிப்பட்ட ஒரு தீவிர பரிசோதனையை தேவன் மாத்திரம் தான் நம்மளை பத்தி செய்ய முடியும்.
1: But only God can do this intensive testing.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: மனுஷன் வந்து முகத்தை தான் ஆராய்ச்சி செய்வான்.
1: The man will look at your face.
0: ஆனா இங்க அவர் அழைக்கிறதுக்கு, நான் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொள்ளுன்னு கூப்பிடுறாரு.
1: But here he calls saying, Lord, search me and know my heart.
0: என்னுடைய எண்ணங்களை நீர் சோதித்தறிய வேண்டும்.
1: Try me and know my anxieties.
0: என்னுடைய வேதனை வழி உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னை சோதித்து பாரோ.
1: And see if there is any wicked way in me.
0: இதை குறித்து அவர் எழுதுவாரு. இன்னும் கொஞ்சம் முந்தின வசனங்கள் முதலாம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா,
1: If you read from verse 1, you can read.
0: தேவனுடைய பரிசோதனையின் ஆழத்தை பாருங்களேன்.
1: You can see the depth of God's search.
0: சொல்றாரு, என் உட்கார்ந்திருக்கிறதில் என் எழுந்திருக்கிறதில் நீ அறிந்திருக்கிறீர்.
1: Lord, you know my sitting down and my rising up.
0: நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
1: You understand my thoughts afar off.
0: நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்.
1: You comprehend my path and my lying down.
0: என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்.
1: And acquainted with all my ways.
0: என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை நீர் அறிந்திருக்கிறீர்.
1: For there is not a word on my tongue, but behold, O Lord, you know it all together.
0: ஆறாம் வசனத்துல சொல்றாரு.
1: Verse 6 says,
0: இந்த அறிவு எனக்கு மிக ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்குன்னு சொல்றாரு.
1: Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain it.
0: 11 வசனத்துல,
1: Verse 11,
0: இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும்.
1: Even if I say surely the darkness shall fall on me, even the night shall be light about me.
0: 12th vasanathile,
1: Verse 12,
0: உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி.
1: Indeed the darkness shall not hide from you, but the night shines as the day. The darkness and the light are both alike to you.
0: என்ன அழகா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: இந்த மாதிரி நம்மள யாராவது ஆராய்ச்சி பண்ண முடியுமா?
1: Can someone test like this?
0: இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மெடிக்கலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கறேன் பாருங்க.
1: I will give you a medical illustration.
0: முதலாவது நான் சொன்னேன், நமக்கு தலைவலி வருதுனா நாமளே ஒரு கணிப்புல நம்ம தலைவலிக்குது அப்படினு கணிச்சுக்கிறோம், ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு கணிக்கிறோம்.
1: First I told you when you have a headache, we ourselves test self examine and find that we have some pain.
0: ஒரு வேளை கோல்ட் னால வலிக்குதா, ஒரு வேளை ரொம்ப நேரம் முழிச்சிருந்ததனால வலிக்குதா, எனக்கு கண்ணல பிரச்சனை இருக்குதனால வலிக்குதான்னு யோசிக்க ஆரம்பிச்சிரோம்.
1: So we began to test interior saying whether it is because of the cold or it's because we are staying awake for a long time.
0: ரெண்டாவது டாக்டர் கிட்ட போறோம்.
1: Second we go to a doctor.
0: டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தலை வலிக்குதுனா எவ்வளவு நாளா வலிக்குது, எப்பறத்துல இருந்து வலிக்குது, எதுக்காக வலிக்குது, என்ன சாப்பிட்டீங்க, அவர் ஒரு டயக்னோசிஸ் பண்றாரு.
1: So when you go to the doctor and say, he will ask you many questions, when, why and from how long and for how long, and he gives us some certain questions for diagnosis.
0: அடுத்து இன்னொன்னு ஒன்னு செய்றாரு அவரு.
1: And again he say does one more thing.
0: என்ன சொல்றாரு தெரியுமா, ஏமா என் கண்ணுக்கு பார்த்தா உனக்கு ஏன் தலை வலிக்குது வயிறு வலிக்குது என்னால கண்டுபிடிக்க முடியல.
1: So when I see by my naked eyes, I could not find what is the reason for your pain.
0: நீங்க தயவுசெய்து போய் ஒரு ஸ்கேன் எடுத்து வந்துறீங்களா?
1: You go and take a scan and come.
0: நீங்க போய் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து வரீங்களா?
1: Why don't you take a blood test?
0: ஏனா என்னால கண்ணல பார்த்தா அதை கண்டுபிடிக்க முடியல.
1: Because if I see by my eyes, I could not find it.
0: 10 கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியல.
1: Even if I ask you 10 questions, I could not find it.
0: உள்ளரங்கமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என் கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேனுக்கு தெரியும்.
1: I cannot see what is your internal problem, but the scan can find it.
0: நான் தான் இதுதான் சொல்லுவேன்.
1: That is what I tell you.
0: நிறைய காரியங்களை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்.
1: So many things we can interiorly test ourselves.
0: ரெண்டாவது மற்றவங்க அதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிரலாம்.
1: And second other people can come and test it and find it.
0: சிலதுக்கு பாருங்க மைக்ரோஸ்கோப்ல பாக்குற வரைக்கும் அல்லது ஒரு ஸ்கேனிங் மிஷின்ல பாக்குற வரைக்கும் ஒரு சிடி ஸ்கேன் பெட் ஸ்கேன்ல பாக்குற வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியாது.
1: But there are some problems which you cannot find unless you see through microscope and CT scans and PET scans.
0: அது வந்து இன்டென்சிவான டெஸ்டிங். இத வந்து கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும்.
1: So that is intensive testing which God can alone do it.
0: இருதயத்தை ஆராய்ந்து இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார்.
1: It is a God who can know and search our hearts and also search our thoughts.
0: அவருக்கு முன்பாக நாம் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாரோன்னு கேட்டா அவர் அணு அணுவா பிரிச்சு எடுத்துருவார்.
1: So when you sit before him and Lord ask him, Lord search me and test me, then he will search you bit by bit.
0: அவருடைய ஆராய்ச்சிக்கு ஒண்ணுமே தப்பாது.
1: So none can escape from his testing.
0: அதனால தான் அவர் சொல்றாரு இருள் கூட உமக்கு வெளிச்சமாயிரும் ஆண்டவரே.
1: That's why he says even the darkness shall become light to you.
0: உம்முடைய கண்ணுக்கு மறைவாக நான் எங்கும் போக முடியாது.
1: I cannot go away from your eyes, Lord.
0: முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கிட்டு என்னுடைய விஷயத்தை வெளிய எடுத்து வந்துருவீங்க.
1: Lord you beset me before and behind and bring my thing out.
0: ஆண்டவரே உமக்கு மறைவாகலாம் ஓடவே முடியாது.
1: Lord I cannot run away from you.
0: இது என்னுடைய புத்திக்கோ மனுஷனுடைய புத்திக்கோ எட்டாத உயரமா இருக்கு.
1: Lord this is something high which cannot be attained, Father.
0: இந்த காலையில
1: this morning
0: நம்மை சரியாக நிதானிக்கிறது காண்ட ஒப்பு கொடுப்போம்.
1: Let us commit ourselves to be assessed rightly.
0: என்னை சரியாக நான் கணிக்க வேண்டும்.
1: Lord I should assess myself rightly, Lord.
0: ஆண்டவரே நான் ஒரு மதியனா பேதையா நான் ஒரு நிந்தனைக்காரனா உட்கார்ந்துட்டு ஞானம் என்ன நோக்கி கூப்பிடும் போது ஞானத்தை வெறுத்துக்கிட்டு நிந்தனையும் பேதமையும் புத்தியினத்தையும் நான் விரும்புகிறவளா நான் இருந்துடக்கூடாது.
1: Lord I should not be a person like simple ones corner and fool who reject this wisdom and love all those foolishness and simplicity and
0: இந்த மூன்று நிலைகள்ல என்னை ஆராய்ந்து பாரும்.
1: Lord let me test in these three tests, Lord.
0: இன்றைக்கு என்னை ஆராய்ந்து பார்.
1: Lord test me today, Father.
0: ஜோமன்லாமா?
1: Shall we pray?
0: தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம்.
1: Let us commit ourselves in the presence of God.
0: ஆண்டவரே தவறாக என்னை கணித்து விடாதபடி நிதானித்து விடாதபடி எனக்கு உதவி செய்யும்.
1: Lord help me that I may not assess improperly or wrongly.
0: என்னை நான் சரியாக பார்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும்.
1: Lord give me grace to look properly at me.
0: மற்றவர்களுடைய கண்காணிப்புக்கு என்னை நான் வந்து திறந்து அந்த வாய்ப்பை நான் ஆண்டவரே நான் திறந்து வைக்கிறேன்.
1: Lord let me be open to the invited testing of others, Father.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக
1: and above all
0: நினைவுகளின் தோற்றங்களை கூட ஆராய்ந்து பார்க்கிற உம்முடைய கண்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I commit myself to your eyes who can even search my thoughts, Father.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசேயர் 3:19. பாஸ்டர் பில் ரே என்பவர், நான் திருமணத்தை குறித்து அநேகம் புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், திருமணத்தை குறித்து அநேக வகுப்புகளும் கருத்தரங்குகளும் நடத்தியிருக்கிறேன் என்ற போதிலும், என் தந்தையின் உதாரணமான வாழ்க்கையிலிருந்துதான் நான் திருமணத்தை பற்றி அதிகம் கற்றுக்கொண்டேன் என்றார். திருமண வாழ்வை குறித்து நான் பேசும்போதெல்லாம் என் தந்தையின் உதாரணத்தை நான் சொல்லாமல் இருந்ததில்லை. நான் வளர்ந்து வரும்போது என் தகப்பன் என் தாயை நேசிப்பதையும் அவர்களை கனப்படுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். என் தாயை எங்கள் தகப்பன் சாப்பிட ஹோட்டலுக்கு அழைத்து சென்றதையும், என் தாய்க்கு பிறந்த நாள் மற்றும் தாய்மார் தினம் என்று வரும்போதெல்லாம் மிகச்சிறந்த பரிசு ஒன்றை என் தாய்க்கு வாங்கி தந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். என் உடன் பிறந்த 7 பேரில் ஒருவர் கூட என் தாயை எதிர்த்து பேசுவதை என் தகப்பன் அனுமதிக்க மாட்டார். மேலும் எங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் சந்திப்பதில் என் தகப்பன் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்று போதகர் பில் ரே தன் தகப்பனை பற்றி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, திருமண உறவில் இப்படிப்பட்ட அன்பைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதே போல மனைவிகளும் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறும்போது அந்த குடும்பங்கள் அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் அமைகின்றன. தன் மனைவியை நேசித்து அவளுக்கு ஆறுதல் சொன்னதில் வேதத்தில் எல்கானா என்ற மனிதன் தனி இடம் பிடித்தவர். தன் மனைவியாகிய அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாததினால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த போது அன்னாளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். எல்கானா அன்னாளை நேசித்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னது அன்னாளுக்கு ஆறுதலை தந்தது. மேலும் அவள் தேவனிடம் ஜெபித்து ஒரு குழந்தையையும் பெற்றுக்கொண்டாள். தேவன் இவ்வுலகிலே திருமண வாழ்வை ஏற்படுத்தி திருமண வாழ்வை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமது குடும்பங்களிலும் தேவன் விரும்பும் தெய்வீக அன்பும் ஒற்றுமையும் தழை தோங்கும் போது சமுதாயத்தில் நமது குடும்பங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருமண வாழ்வை ஏற்படுத்திய தேவன் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நிலைப்படுத்துவாராக.
3: பாடுபட்டு பணத்தை

Thank you, God. We bless your name, Jesus. Magnify your name, O God. Lord, we come before the throne of grace. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, இந்நாள் வரை எங்களை நடத்தினவரே. God, we thank you, Lord.

through every season, every situation. We thank you, Lord, that you've led us miraculously, O God, through many dangers, through many tears, difficult situation, O God. We know one thing, that God has been on our side, O God. Hallelujah. We thank you. We magnify your name. ியமான நாமத்தை உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொற்பிரவாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்தே.

God. You knew everything, oh God. And you know everything about our lives, oh God. Thank you. Thank you, God. Murpat puratilum, bitpuratilum, neerini nerukkum, the karathai en mel vaikkire. Umudaiya aavikku maraivaga naan enge oduven. Umudaiya samugathai vittu enge oduven. Naan vaanathirkku yerinaalum neer angeyum irukkire. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எந்த இடத்துல இருந்தால் ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சிகளாய் எங்களை எழுப்புவீராக.

நடத்தினார். கர்த்தர் இதுவரைக்கும் சுமந்து வந்த அவருடைய பாதைகளை எண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்று இல்லாமல் இருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர் ஆச்சரியமாய் சுமந்து வந்தாரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய தயவிற்காய் மக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி உள்ள இறுதியத்தோ.

that your hand has provided. Just like Jesus taught us to pray, Father, give us today our daily bread. Hallelujah. எங்களுக்கு தந்து போஷித்து ஹலலூயா அங்கலாய்த்த நாட்கள் உண்டு, கலங்கில நாட்கள் உண்டு, ஹலலூயா இல்லாது தவித்த நாட்கள் உண்டு. But it was your hand, O God. It was your hand that has provided miraculously, O God. Hallelujah. பாதை தெரியாத நேரங்கள் வந்தது உண்மைதான். எங்கே போவது, யாரிடத்துல கேட்பது என்று எத்தனையோ நேரம் கலங்கின நேரங்கள் உண்டு தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே. கர்த்தர் அற்புதம் செய்து இந்த புதிய ஆண்டை காண உதவி செய்தீரே. வழியே இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நான் வழிய பாத்து மாறோ. ஹலலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஹலலூயா. வி தேங்க் யூ. அன்றன்று உள்ள ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆண்டவரே போஷித்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. கையை உயர்த்தி கவி சிங்கர் ஹலலூயா. எல்லாரும் come from your heart, not because it's a beautiful song, not because it has got a beautiful tune, but let everything that we do, let it

ஆண்டவரே, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஹல்லேலூயா என்றைக்கும் விழுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வல்லாத்துக்களை போல, துபியாக்களை போல ஆண்டவரே, there were so many people of God stood against. Hallelujah. But thank you. 2022 le aachariyamai nadathi vaduvaadapadiki engal nadaigalai urudu padithe engal kaalgal pisayaadapadiki sarukaadapadiki kirubainaale sumandhi. Hallelujah. Sidaikka nenaikkira indha ullagathile, alikka nenaikkira ullagathile. Hallelujah, hallelujah. எங்கள் தலைகளை உயர்த்துகிற ஒரு நாமம், இயேசுவின் நாமம் கை உயர்த்தி. We thank you, Lord. You've been faithful, O God. Hallelujah. வழியில்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிறீரே. இரண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றினீரே. We thank you, Lord. இதுவரைக்கும் சுமந்து வந்தீங்களே. தாவீது சொன்னது போல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். Your works are wonderful. Hallelujah. Hallelujah. அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கையை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. The Bible says our frames were not hidden. Hallelujah. Our frames were not hidden from the master. Hallelujah. He has knitted us together beautifully, wonderfully, meticulously. Hallelujah. In a unique way. ஒருவரையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கினீரே. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. கையை உயர்த்தி ஆமென். என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. We want to thank you. Hallelujah. By your word, you created us, O God. Thank you for your promises, O God.

மகளாய் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதுமில்லை. The one who watches over Israel.

அறிவு தந்து ரெண்டு கையை உயர்த்தி சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, நெருக்கத்தின் பாதைகள் உண்டு, அங்கலாய்த்த நேரங்கள் உண்டு, வழி தெரியாத நேரம் உண்டு. பட் யூ பீ தேர் ஓ காட், இன் எவ்ரி சிச்சுவேஷன் யூ லெட் யுவர் பீப்பிள் ஓ காட். ஹல்லேலூயா. குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, ஹல்லேலூயா, இடராத செமையான வழியிலே நடத்தி அவர்களுக்கு நான் தகப்பனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன், ஹல்லேலூயா, மேய்ப்பன் ஒரு மந்தையை மேய்ப்பது போல ஆச்சரியமாய் ஒழுங்காய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பத்திரமாய் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களை பாதுகாத்து சுமந்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீங்களே.

காட்டின நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுந்து கொள்ளுவேன். Hallelujah. I will take the cup of salvation and I will follow. I will serve faithfully. God is looking for a faithful generation. Lift your hands wherever you are. Tell him, oh God, help us that we will be able to run this race with your grace.

கலங்கையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். மீகா 7:11 ஹல்லேலூயா, உன் மதில்களை எழுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் ஹல்லேலூயா பரவி போகும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். தேவரீர்,

ஹல்லேலூயா ஆமென். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வே. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை, அவர்கள் குறுகி போவது இல்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தர். Thank you for your promises, O God. சோர்ந்து போன நேரங்களில் தூக்கி எங்களை சுமந்து வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் தேற்றி திகையா

thank you that you've led us, O God. And we ask that you will continue to lead us, O God. மோசே சொன்னதுபோல் நம்முடைய பிரசனோ எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டி நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னது போல we ask for தேவ சமூகம் பகலிலே மேக ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேலை அக்னி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிரத்யட்சமாய் வந்தவர் எங்களுக்கு முன்பாக செல்வீராக ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆளுகை செய்யும்

ACP. That's what Jesus asked Peter. Peter, do you love me? எனக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவனை மட்டும் கேட்கறது, do you love me? நீ என்னை அன்பாய் இருக்கிறாயா? ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? உண்மையா உத்தமமா உண்மை நேசிப்பதற்கு, உண்மை சேவிப்பதற்கு, உன்னுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஏன்னா

உங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், வழிகாட்டும், வழி நடத்தும், பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக, ராஜா உயர்த்தப்படுவீராக, தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புமான்.

நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்ன நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரியோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டார். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோட சொன்ன ஜாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவாள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிப்பிடத்து நின்று வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பிடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தால்
அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:14 வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுத்தருகிற நாளாய் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சாத்தான் நம்மை வஞ்சிக்கும்படிக்கு அநேக வழிகளில் போராடி வருகிறான். நம்முடைய போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் காணப்படுகிறது. ஆகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாம் காணப்பட வேண்டும். ஆனால் சில வேளைகளில் அநேகர் இப்படிப்பட்டதான போராட்டங்களில், யுத்தங்களில், மனதளவில், சரீரத்தில், விசுவாசத்தில் சோர்ந்து போய் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியாதவர்களாய் போய்விடுகின்றனர்.

எதற்கெல்லாம் போராடி கொண்டிருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு ஜெயத்தை காண்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் மூன்று நிலைகளில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுத்தருகிறார். முதலாவதாக குடும்ப உறவுகளில் யுத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44வது அதிகாரம், அதற்கு முந்தின அதிகாரங்களை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கின்றோம். தன் தகப்பனின் தேசத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தின் பொருட்டு தன் சகோதரர்கள் எகிப்து தேசத்திற்கு பஞ்சத்திற்கு தானியங்கள் கொள்ளும்படி செல்கிறார்கள். அங்கே அவர்களால் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அதிபதியாயிருந்து அவர்களின் குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு விலையின்றி இலவசமாய் நிறைவாக எல்லாவற்றையும் தந்து வழி அனுப்புகிறான். அதில் தன் இளைய சகோதரன் பென்யமீனிற்கு மட்டும் மற்ற எல்லாரை பார்க்கிலும் 5 மடங்கு அதிகமாய் கொடுத்து அனுப்புகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களில் பிரிந்திருக்கிற உறவுகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் போராடி மனக்லேசத்துடன் காணப்படுகிறவர்களே, உங்கள் உறவுகள் உங்களை தேடி இன்றைக்கு வரும்படியும், குடும்ப உறவுகளினால் இதுவரையில் நீங்கள் இழந்து போன சமாதானம், மகிழ்ச்சி, ஆசிர்வாதங்கள், உங்களுக்காய் ஒதுக்கப்பட்ட சுதந்திர பாகங்கள், இவை எல்லாவற்றையும் 5 மடங்கு ஆசிர்வாதங்களை நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்து மீட்டு கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக பொருளாதாரத்தில் யுத்தம் பண்ணுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே ஒரு ஸ்திரீ தன் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டதின் நிமித்தமாக தேசத்திற்கு புறப்பட்டு வேறு தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறாள். அப்பொழுது அவள் தன்னிடமிருந்த நிலங்கள், ஆஸ்திகள், குடியிருந்த வீடு இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறாள். அக்கால சட்டத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவர் தன் தேசத்திலே இல்லை என்றால் அந்த ஆஸ்திகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமாக்கப்படும் என்பது சட்டம். ஆனால் இவளோ 7 வருடம் கடந்து வருகிறாள். அங்கு கர்த்தர் இவளுக்காக யுத்தம் செய்தார். ராஜாவின் மனதில் கருணையை பிறப்பித்து ராஜா அவளுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் பொருளாதார பற்றாக்குறைகள், நெருக்கடிகள், சில வேளைகளில் இழப்புகள், நஷ்டங்கள், அநியாயமாய் அபகரிக்கப்பட்டவைகள் போன்ற சூழ்நிலைகள் வந்து அலக்கழித்து அதற்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அவைகளுக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் இதுவரையில் இழந்தவைகள், நஷ்டப்பட்டவைகள், ஏமாந்தவைகள் போன்றவற்றை உங்களுக்கு இன்றைக்கு எல்லாவற்றையும் திருப்பி தந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். 3வதாக சரீரத்தில் யுத்தம் பண்ணுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறார். அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம், நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று கூறுகிறதையும் எசேக்கிய ராஜா கேட்டவுடன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகிறதான வேளையிலே கர்த்தர் ஜபத்தை கேட்டு ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்து 15 வருடங்களை கூட்டிக் கொடுக்கிறதை வாசித்து அறிகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களின் சரீரத்திலும் தீராத வியாதிகளோ பலவீனமோ காணப்படுகிறதா? அதை குறித்து கலங்கி போய் இருக்கிறீர்களா? சத்துரு கொண்டு வருகிற வியாதியின் கூறுகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிறார். அவைகளை இல்லாமற் போக பண்ணுகிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் சூரிய கடிகாரத்தின் நாட்களையும் நேரத்தையும் மாற்றக்கூடுமானால் இன்றைக்கு உங்கள் வியாதியை குறித்து எந்த ரிசல்ட் உங்கள் உள்ளத்தை கலக்கமடையும்படி வந்திருந்தாலும் அவற்றையும் இன்றைக்கு மாற்றுகிறார். உங்களை நீடித்த ஆயுசு நாட்களால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களின் குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற அனைத்து பலவீனம், போராட்டம், பற்றாக்குறைகள் இவற்றில் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை இன்றைக்கு பெற்றுத்தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவனை, ஆறுதல் படுத்துகிற தேவனை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு அவரை நோக்கி அமர்ந்திருங்கள். இயேசுவே என்று விசுவாசித்து கூப்பிடும்போது அவர் உங்களுக்காயும் யுத்தம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள்

பாடல்கள் தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்ப உறவுகளுக்குள்ளாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், மற்றும் பல காரியங்களை யோசிக்கும் போது இந்த போராட்டங்களுக்கு பின்பு சில அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பிசாசுகள் தேவ பிள்ளைகளை விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகவும் பரிசுத்த வாழ்க்கையை குலைக்கவும் தக்கதாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கிரியைகளிலிருந்து நாம் விலகி அதை மேற்கொள்வதற்கு யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாக்கோபு 4:7 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நமக்கு விரோதமாய் போராடுகிறது மனிதர்கள் அல்ல. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல நமக்கு போராட்டம், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அநேக நேரங்களிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அநேக விஷயங்களிலே கீழ்ப்படியாமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம், அநேக விஷயங்களை கீழ்ப்படியவில்லை. அதனால் இந்த அசுத்தாவிகள் அதனுடைய கிரியைகள் குறையாமலே இருக்கிறது. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆராய்ந்தலிலே எந்த பகுதிகளிலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமையினால் இருக்கிறது, அவைகளை கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபித்து கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அங்கு அசுத்தாவிகள் கிரியை செய்ய முடியாது. பாருங்கள், பிசாசு கூட எங்கு கிரியை செய்கிறானாம்? எபேசியர் 2:2 வாசிக்கும் போது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசு என்று வாசிக்கிறோம். அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறது. ஆனால் பரிசுத்தாவியானவர் எங்கு கிரியை செய்கிறார்? அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியானவர். அப்ப எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படியாம இருக்கோ அதை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாய் கீழ்ப்படிந்து நடந்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அவர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கீழ்ப்படிந்திருந்தால், அது வார்த்தையாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நமக்கு செய்வார். எந்த கிரியைகளும் நெருங்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சகோதரன், அவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆனால் அவருக்குள் ஒரு ரகசிய பாவம் இருந்தது. ஒரு நாள் அவருக்கு அருகில் இருக்கிற ஒரு வீட்டிலே ஒரு வாலிப மகளுக்கு பிசாசு பிடித்து விட்டது. இவர் போய் ஜெபம் பண்ண போறார். ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அசுத்தாவி சொல்லிச்சு, முதல்ல உன் பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட் எடுத்து வெளியில் போடு, பின்னாடி நீ என்கிட்ட வந்து சொல்லு, இயேசுவின் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை சுட்டி காண்பித்தது. பிசாசுகளுக்கு தெரிகிறது யார் கீழ்ப்படியாமையினாலே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பயங்கரமாக கிரியை செய்கிறான். ஆனால் தேவனிடத்தில் கீழ்ப்படுகிறவர்களுக்கு விரோதமாய் பிசாசு எழும்ப முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி அவன்தான் காரணம். அது வறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் கிரியை செய்கிறான். அந்த கிரியை செய்கிற ஆவியை மேற்கொள்வதற்கு நாம் தேவனுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படுகிற இருதயத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம்,
நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிரியை செய்கிற அந்த பொல்லாத பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போவான். விசுவாசிக்கலாமா? எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே சேர்வோம். எந்தெந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் குறை இருக்கிறதோ அவைகளை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, நான் சரி செய்கிறேன். சொல்லலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவ பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படியாமை உண்டோ அவைகளை எல்லாவற்றையும் உணர்த்தி அவைகளில் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அசுத்தாவியை நாங்கள் துரத்துகிறோம். தேவனுடைய வல்லமை இப்பொழுதை காண்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கற்றும். பொல்லாத கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வியாதிகள் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, தோல்விகள் மறைவதாக. தேவனுடைய கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்யட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: ஊழியர் தி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஊழியத்தில் தேவனுடைய மகிமை என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:11 வாசிக்க கேட்போம்.
2: என் குமாரரே,
1: என் குமாரரே,
2: இப்பொழுது அசதியாயிராதையுங்கள்,
1: இப்பொழுது அசதியாயிராதையுங்கள்,
2: நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி,
1: நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி,
2: அவருக்கு முன்பாக நிற்கவும்,
1: அவருக்கு முன்பாக நிற்கவும்,
2: அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும்,
1: அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களும்,
2: தூபம் காட்டுகிறவர்களாய் இருக்கவும்,
1: தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கவும்,
2: உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான்.
1: உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். எசேக்கியா ராஜா தன் ராஜஸ்தானத்துக்கு வந்தபோது ஆலயத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி ஆலயத்தை சுத்திகரித்து அநேக நல்ல காரியங்களை செய்து வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஊழியம் செய்கிற லேவியரை பார்த்து அவன் சொல்வது, நீங்கள் அசதியாயிராதையுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்று பணிவிடை செய்து ஊழியத்தை செய்யுங்கள், நீங்கள் தூபம் காட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சிலரை குறிப்பாக அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியின் கோத்திரத்தை ஆண்டவர் ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது குறிப்பாக சில முழுநேர ஊழியங்களை செய்ய ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்கிறார். அந்த ஊழியர்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்கிறார்? சபையில் உள்ள எல்லா மக்களும் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும், சுவிசேஷ வேலைக்காக சபை பக்தி விருத்தி அடைவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் பயனுள்ளவர்களாக சீர்பொருந்த பண்ணி அவர்களை கட்டி எழுப்பி அவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். விசுவாசிகளே, இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அசதியாயிருக்கக்கூடாது. இந்த நாட்களில் எல்லாம் அடைக்கப்பட்டு சபையெல்லாம் திறக்கப்படாமல் மூடப்பட்டு ஆங்காங்கே வீடுகளிலே இருக்கும்போது அசதி வந்துவிடும், சோர்வு வந்துவிடும். நேரடியாய் ஒருவரையொரு பார்க்க முடியாமல் இருக்கும்போது பல விதத்தில் பல முடக்கங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆயினால் அசதிக்குள் வந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அசதியாயிராதிருங்கள், சோம்பலாயிராதிருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலே 3 முக்கியமான காரியங்களை சொல்ல இருக்கிறது. Romans 12:11 வாசிப்போம்.
2: அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்,
1: அசதியாயிராமல் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள்,
2: ஆவியிலே அனலாயிருங்கள்,
1: ஆவியில் அனலாயிருங்கள்,
2: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்,
1: கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். கொஞ்சம் ஆவியில அனல் வேணும் ஊழியம் செய்வதற்கு. அநேகருடைய வாழ்க்கையில ஊழியம் செய்கிறதற்கு அனல் இல்லை. அந்த அனலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே அனல் வரும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்னைக்கோ பெற்றேன் என்று சொல்லி விட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கை வெதுவெதுப்பாகிவிடக்கூடாது. நாள் செல்ல செல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் உற்சாகமாயிருக்கும், ஜெபிக்க தூண்டும், வேத வசனத்தை பார்க்கணும், செல்லுகளுக்கு போகணும், இப்படி உற்சாகமாயிருக்கும். ஆனால் நாள் செல்ல செல்ல செல்ல உன் வாழ்க்கையில் அனல் குன்றி போய் வெதுவெதுப்பாக மாறிவிடுவாய். ஆண்டவர் இன்றைக்கு ஊழிய செய்ய ரெண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த, ஆண்டவருக்குள் சிலரை நடத்த கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். வீட்டிலே சோர்ந்து தூங்கி படுத்து ஒரு நாளைக்கு என்னதான் செய்தீர்கள் சாதித்தீர்கள் என்று தெரியாமலே வாழ்க்கையில் குளிர்ந்து போய் எப்பவும் டிவிக்கு முன்னாலேயோ யார்கிட்டயோ பேசி எப்படியோ வாழ்ந்து விடாதபடி கர்த்தர் உங்களை அழைத்து ஒரு அனலை கொடுத்து அசதியாயிராதேயுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, நீங்கள் அசதியாயிராமல், எபிரேயர் 6:11 அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 7000 அதிகமான வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அதை மறக்காமல் பொறுமையோடு காத்திருந்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நாம் முதல் முதலாக வீட்டை விட்டு தூரமான ஒரு இடத்துல போய் தனிமையாய் நின்று கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த சத்தம் இன்றைக்கும் என்னை விட்டு மாறவில்லை. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்குள்ள வந்த போது என்னை விசுவாசிக்கிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் எப்பவும் இருக்கும். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நான் பிடித்து கொண்டு விடாமல் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீயும் உன் குடும்பமும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். விட்டாத அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணு, விடாமல் ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவனால் அக்னியினால் உன்னை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிறது. பிடித்து கொள்ளுங்கள். சிமியோன் என்பவருக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் மேலே இருந்ததுனால அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ கிறிஸ்துவை காணும் முன் மரணத்தை காண்பதில்லை என்று. அந்த வாக்குத்தத்தை பிடித்து ஜெபமணி கொண்டே இருந்தபோது ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை என் கண்களினாலே நான் கண்டுவிட்டேன் அப்பா, இப்பொழுதும் அந்த அடியேனை சமாதானத்தோடு போகவிடும். வாழ்க்கையில் கிடைச்ச அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாலும் உங்கள் வாழ்க்கை இப்படியே இருப்பதில்லை. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள். தனியே போய் ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுப்பார். அசதியாயிராதிருங்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். பாழான உன் வீட்டை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் பேசும்போது, அப்படி வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் வீடுகளை கட்ட ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீ விசுவாசத்தோடு அதை சுதந்தரித்து கொள்ளணும். அசதியாயிருந்தால் இழந்து போவாய். தேவனிடத்தில் வா, கேள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, உங்க வாழ்க்கையில அசதியாயிராதிருங்கள். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இருக்கிறது. எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள். நீ அனுபவிக்க வேண்டிய அநேக தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில சுறுசுறுப்பா அசதியாயிராமல் ஆண்டவர் கொடுக்கிற இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஒரு வட்டாரத்தையே கர்த்தர் உனக்கு ஈவாக கொடுப்பார். அங்குள்ள ஆத்துமாக்களை உனக்கு தருவார். ஜெபம் பண்ணு. தேசம் என்றால் ஒரு எல்லை, அதற்கு அதிகாரிகள் உண்டு. கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்தி அந்த எல்லைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு இடத்திலே கர்த்தர் உனக்கு வீடு கொடுத்து அங்கே உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் போது உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லைகளை நீ சுதந்திரிக்க வேண்டும். அந்தகார சக்திகள் எதிர்வல்லமைகளை விரட்டி கர்த்தருக்காக அந்த வட்டாரம் முழுவதிலும் தேவ பிரசன்னம் இருக்க நீ ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் உன் வட்டாரத்தையே மாற்ற ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற. அசதியாகிறாதே. அங்கே நீ நடக்க வேண்டும். நீ ஆட்களை நியமிக்க வேண்டும். அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டு யோசுவாவின் புஸ்தகம் 18 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள், 4 வசனத்தை வாசியுங்கள்.
2: ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்,
1: என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம்,
2: கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து,
1: மூணு மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள்.
2: அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன்.
1: என்னிடத்தில் கொண்டு வரணும், தேசத்தை சுற்றணும், உங்க வட்டாரத்தை சுற்றணும், விவரமா எல்லாவற்றையும் எழுதணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தெருக்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. எப்படி ஆயினும் உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த இடத்தை எல்லைகளை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்க ஆசீர்வாதமாயிருப்பார். உங்க வீட்டையும் ஆண்டவர் கட்டி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்க கையில என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை நேர்த்தியாய் செய்யுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 9:10 அசதியாயிருக்க கூடாது. பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் உனக்கு இல்லையே. நீ போகிற பாதாளம் நரகத்துக்கு போன பிறகு அங்க ஒரு வித்தையும் நீ காட்ட முடியாது. உனக்கு அங்கு ஞானமும் இல்லை, எந்த செய்கையும் அங்க கிடையாது. அதனால இருக்கிற காலத்துல அசதியாகிறாமல் முழு பலத்தோடு கர்த்தருக்காக சேவை செய்யணும், ஊழிய செய்யணும், அனலாயிருக்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழணும். ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகினால் உன் வாழ்க்கையில நீ தேவ சன்னிதானத்தில் உற்சாகமாயிரு. ரெண்டாவது, ஊழியத்தில் முதல்ல அசதியாயிருக்க கூடாது. ரெண்டாவது, ஊழியத்தில் தேவ அதிகாரத்தை பெற்று ஊழியம் செய்யணும். மூணாவது, நீங்க திராட்சை தோட்டத்தில் போய் ஊழியம் செய்தா ஆண்டவர் உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மத்தேயு 10:1 வாசிக்கலாம். மத்தேயு 10:1,
2: அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும்
1: தம்மிடத்திலே வரவழைத்து
2: அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1: இயேசு திரளான ஜனங்களை பார்த்தார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் தொய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்த போது ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்ய அவர்களை அனுப்புகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சிலர் தெரிந்து கொள்வார். நாம் போன வாரத்தில் பார்த்தபோது சிலர் சாக்கு போக்குகளை சொல்லி போய்விட்டார்கள். ஒருத்தன் வசதிக்காக நான் உம்மை பின்பற்றுவேன் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், எனக்கே தலைசாக்கிய இடமல்லப்பா, நீ போன்னு சொல்லிட்டார். இன்னொருவனை பார்த்து சொன்னார், வர சொன்னார், என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னான். இன்னொருத்தனை பார்த்து அவனை சொன்ன, அவன் என் வீட்டார்கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அடுத்த வசன அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், 70 பேர் அவர் தெரிந்து கொண்டாராம். ஊர் ஊராக போய் ஊழியை செய்வதற்கு 70 பேர் தெரிந்து கொண்டார். 3 பேர் என்னத்தையோ சொல்லிட்டு போனால் ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஆண்டவருக்கு ஊழியை செய்ய ஆட்களை தெரிந்து கொள்வார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்கிறார், உன்னை அதிகாரப்படுத்துகிறார். ஊழியத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது அதிகாரம் தேவை. கர்த்தர் என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? சகல வியாதிகளை நீக்கணும், சகல நோய்களை சுகமாக்கணும்னு சொல்லி அவர்களை அதிகாரப்படுத்தினார். அவங்க அதிகாரப்பட்டு போன போது பிசாசுகள் எல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது. திரும்ப சந்தோஷத்தோடு கூட அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், பிசாசுகள் ஓடுகிறதுக்காக சந்தோஷப்படாதீர்கள், உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது உங்களையும் பாதுகாத்து உறுதிப்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது, தேவைப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், வேதனையோடு கூட இருக்கிறவர்களை சந்திக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்கள்கிட்ட யாராவது ஜெபம்னு சொன்னால், இந்த ஊழியருக்கு சொல்கிறேன், அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அதிகாரம் தந்திருக்கிறீரப்பா. ஜெபம் பண்ணுனா நிச்சயம் மக்களுக்கு சுகம் கிடைக்கும், வியாதிகள் நீங்கும், சகல பிசாசுகளும் துரத்தப்படும். உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின உடனேயே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் இப்போ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரித்த உடனே பாதாளத்துக்கு போய் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை தன் கையிலே எடுத்து அதிகாரத்தோடு வெளியே வந்தார். இந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எந்த அதிகாரத்தினால ஊழியம் செய்ய முடியும்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்க அப்படினால ஆண்டவர் சொன்ன சுவிசேஷ ஊழியத்தை சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் செய்யணும், சீஷராக்கும் ஊழியத்தை செய்யணும், ஞானஸ்தான மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஊழியத்தை சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் சேர்ந்து செய்தா, சபை ஆலயம் என்பது ஏதோ சபையின் கட்டடத்துக்குள் வருவதுதான் ஆராதனை அல்ல. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணங்களை சோர்ந்து போகாமல் நல்ல ஊழியத்தை செய்து நாம் கூடி வரும்போது திரளான ஆத்துமாக்களோடு கூட வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து உறுதிப்படுத்தி அதிகாரப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் மேலே இப்போ உம்முடைய அதிகாரம் வருகிறது, நான் உமக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, வியாதிகளை சுகமாக்க, ஆண்டவரே சகல பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுக்கிறேன், அந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்க நீங்கள் போங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அந்த சீஷர்களை பார்த்து சில குறிப்பான காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 10:6-8, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே அவர் சொல்லுகிறார், காணாமற் போன இஸ்ரவேல் இடத்துக்கே நீங்கள் போய் ஊழியை செய்யுங்கள், வேறு எங்கேயும் போக வேண்டாம் என்று அவர்களை பார்த்து சொன்னார். இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சபையை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டதை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விஸ்தாரமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்திலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், வழிக்கு நீங்கள் பையையாவது, நீங்கள் எதையாவது, நீங்கள் உங்களுடைய உடுப்புகளையாவது கச்சைகளையாவது எடுத்துக்கொண்டு நீங்க போக வேண்டாம் என்று அவர்களுக்கு சொன்னார். நீங்க ஒன்னே எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ ஆண்டவர் அதை மாத்தி இருக்கார். லூக்கா 22:36 வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:36 அவங்கள பார்த்து சொன்னார்,
2: அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும்
1: உடையவன்
2: அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன்
1: இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க 35.
2: பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பிய போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார்.
1: உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்தா ஒன்னும் குறைவாக அவர்களுக்கு இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் சொன்ன அவங்களை பார்த்து, இப்போ நீங்க பணப்பை சாமான் பை எடுத்துக்கிடுங்கள். அதனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் இப்போ ஆண்டவர், நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது விடுதலையோட ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆச்சரியமானதை உனக்கு செய்வார். மூன்றாவது, ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புறது போல நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். நீங்கள் போகிற இடத்துல ஓனாய் கூட்டங்கள் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக பண்ணுவாங்க, பயப்படாதுங்க. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட ஒரு சித்தம் இல்லாமல் கீழே விழாது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இந்த வாரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுகிற ஒரு ஊழியர், அவர் கிராமத்தில் வட இந்தியாவில் ஒரு இடத்துல ஊழியர் செய்ய போன போது 7 பேரை பிடிச்சி அடித்து அவர்களை காட்டுக்குள்ளே கொண்டு போய் 1 மணி நேரம் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல வேளை அந்த நேரத்தில் போலீஸுகள் போய் போலீஸுக்கு தெரிவித்த போது போலீஸுகள் போய் பிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வச்சு ராத்திரி முழுசும் பிறகு நடுராத்திரிக்கு மேலே விடுதலையாக்கி விட்டுட்டாங்க. ஆஸ்பத்திரிகளில் இப்போ இருக்கிறாங்க. இப்படி தான் ஓனாய் கூட்டங்கள் அடித்து தண்ணி கொடுத்து கொடுத்து அடி அடின்னு அடித்து அவங்க சொன்னாங்க, ஐயா தலையெல்லாம் வலிக்கு, காது கேட்க மாட்டேங்குது, கால்கள் நடக்க முடியலை, பாதங்கள் வீங்கி போயிட்டு, பாதம் வீங்கின அந்த பாதத்தில் கல்லுகளில் ஓடுங்கடாடும் அடித்து அடித்து கால் நடக்க முடியாமல் 1 மணி நேரம் கத்தரா பார்த்து அந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றிட்டார். இல்லாட்டா மண்ணனை எடுத்துட்டு வாங்கடா, வாங்கிட்டு வாங்க, மொத்தமாக கொளுத்துவோன்னு சொல்லி அவன் வெறியோடு அடிக்கிறான். இப்படிப்பட்ட வேதனைகள் கண்ணீர்கள் மத்தியில் இருந்தாலும் உபத்திரவங்கள் உண்டு ஊழியங்கள் செய்யும்போது. ஆனால் உன் தலையில் ஒரு முடி கூட அவர் சித்தமில்லாமல் கீழே விழாது. ஆண்டவர் உன் கூட இருப்பார். நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம் அந்த ஊர் ஜனம் எப்படி ஆயினும் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அந்த அடித்த மனிதர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். வட இந்தியாவில் அநேக இடங்களில் டெய்லி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய தேசம் எப்படி ஆயினும் ஆண்டவருடைய நாமத்தை அறியணும். ஊழியர்கள் ஓனாய் கூட்டங்களுக்குள்ளே போவது போல ஆட்டுக்குட்டிகளாகி நீங்கள் போக வேண்டியது இருக்கும். கர்த்தர் உத்தமமாய் உங்களுக்கு உதவி செய்வார். பாடுகள் உண்டு ஊழியத்தில், உபத்திரவங்கள் உண்டு, சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆதாமிடத்திலிருந்து பெற்ற இந்த ஜீவன் அதை இழந்து போகிறவன் திரும்ப ஆண்டவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யும் போது உன்னை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக தைரியத்தோடு ஊழியம் செய்ய உதவி செய்யும். உடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுக்காக நீர் செய்திருக்கிற ஆச்சரியமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அதனால் அதிகாரத்தோடு ஊழியம் செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 20 நாலு வாசிப்போம். மூன்றாவது, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், அங்கே ஆண்டவர் உங்களுக்கு கூலி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. வாசியுங்கள்,
2: நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள்,
1: நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள்,
2: நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான்.
1: நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார்.
2: அவர்களும் போனார்கள்.
1: அவர்களும் போனார்கள். ஆண்டவர் அதிகாலையில் எழும்பி தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்வதற்கு ஆட்களை அனுப்பும்படி போகிறார். காலையில் எழும்பி போகும்போது அங்க ஆட்கள் நிற்கிறார்கள். அவங்களோடு கூட அவர் பேசுகிறார். அவங்க கூலி கேட்கிறாங்க, எவ்வளவு கூலி கொடுப்பீர் உங்களுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தா? அவர் சொன்னா, ஒரு பணம் கொடுக்குறேன். பேரம் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பணம் கேட்டிருப்பாங்க, கடைசியில் சம்மதிச்சு ஒரு பணம் அப்படின்னு சொல்லி திராட்சை தோட்டத்துக்கு போகிறாங்க. இந்த கூலிக்காக வேலை செய்கிறவன் ஊழியத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், அது கிடைக்குமா இது கிடைக்குமா? ஊழியம் செய்கிறவன் உருப்படியாக வேலை செய்ய மாட்டான். அந்த வேலை சரியாக நடக்கலை. ஆகினால அந்த எஜமான் வந்து மூன்றாம் மணி நேரம், ஆறாம் மணி நேரம், ஒன்பதாம் மணி நேரத்திலையும் அங்கே வந்து அந்த வீதிகளில் நிற்கிற மனிதர்களை பார்த்து, ஏன் நீங்கள் இங்கே சும்மா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சும்மா நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வேலை செய்யுங்கள், நியாயமான கூலி கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் போய் வேலை செய்கிறார்கள். இன்னும் வேலை முடியலை. பதினோராம் மணி நேரம், கடைசி ஒரு மணி நேரம் இருக்குது. அப்பமும் வந்து தெருக்கள்ல பார்க்கிறார். அங்க சில ஆட்கள் சும்மா நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறார், நீங்க ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்ல, எங்களை ஒருத்தர் வேலை கொடுக்கல ஐயா. அவர் சொல்லுகிறார், போங்கள், என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, நான் உங்களுக்கு நியாயமான கூலி கொடுப்பேன். அந்த ஆட்கள், நியாயமான கூலினா எவ்வளோ கூலி கொடுப்பீங்க? இந்த ஒரு மணி நேரம் தானே நாங்கள் வேலை பார்க்க போகிறோம், கொஞ்ச நேரம் தானே இருக்குது, எங்களை எவ்வளோ கூலி கொடுப்பீங்கன்னு அவர் அவங்க கேட்டுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கல. அவங்க போனாங்க, ஊழியம் செய்தாங்க திராட்சை தோட்டத்தில். கடைசியில் எஜமான் சாயந்தர நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குற நேரம், இந்த முதலாவது இந்த கடைசி நேரம் வந்த பதினோராம் மணி நேரத்தில் வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டான். கடைசியில் வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டான். ஏன்னா இவன் பேரம் பேசாமல் வந்தான், எவ்வளோ கொடுப்பீர், அவ்வளோ கொடுப்பீரா, இவ்வளோ கொடுப்பீரான்னு கேட்கல. என்ன கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, வேலை கிடைச்சிச்சு. போய் வேலை செய்த போது ஒரு பணம் கூலி கிடைச்சிச்சு. அப்போ காலையிலேருந்து வந்தவங்க கேட்குறான், உனக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு ஒரு பணம்? ஓ, ஒரு மணி நேரம் வேலை செய்து உனக்கு ஒரு பணமா? அப்போ நாங்கள் 12 மணி நேரம் வேலை செய்திருக்கிறோம், எங்களுக்கு 12 பணம் கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு போனான். அங்கே போனால் அவனுக்கு ஒரு பணம் தான் கிடைச்சிச்சு. அப்போ அங்கே யூனியன்லாம் கூப்பிட்டுட்டான். இந்த மாதிரி யூனியன்லாம் கூப்பிட்டு சண்டை போடுற ஊழியர் ஏராளம் இருக்குது. எங்களுக்கு பணம் கொடுக்கலையே, எங்களுக்கு அது வரலையே, இது வரலையே, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படியே இருந்தா ஆண்டு சொல்லுவார், நான் உனக்கு சொன்னதை நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் எனக்கு கொடுக்கறதுக்கு தயவு இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, பிந்தி வந்தவங்களை முந்தி கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. கத்தருக்காக யாரெல்லாம் பேரம் பேசாமல் கத்தருடைய திராட்சை தோட்டத்தில் கூலிக்காக வேலை செய்யாமல் கத்தர் எனக்கு கொடுத்த ஊழியன்னு திராட்சை தோட்டத்தில் அவருடைய நாமத்தினால் ஊழியம் செய்தா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது ஏராளம் இருக்கும், ஏராளம் இருக்கும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. உன் வாழ்க்கையில் மிகுந்த ஜாக்கிரதையோட உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறதுக்காக ஊழியம் செய்யாமல் அவருடைய திராட்சை தோட்டத்தில் நீ ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ காண முடியும். இந்த நாட்களில் ஆண்டவருடைய கரம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியம் செய்வது பாக்கியம். அவருக்கு கனிகளை கொடுப்பது பாக்கியம். திராட்சை தோட்டத்தில் அவர் எப்பவும் கனி காலத்தில் கனியை கொடுக்கணும். கனி கொடுக்காமல் இருந்தால் அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து உன்னை பிடுங்கி வேற யாருக்கும் கொடுத்து விடுவார். ஆகினாலே இந்த நாளிலே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம், எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்வோம், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவது, ஆண்டவர் சிலரை அழைக்கிறார், ஒரு ஓமையை சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு நேராக போயிட்டு இருக்கும்போது சிலர் நினைக்கிறாங்க, இப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் பிடுங்கி நம்ம கையில் கொடுக்க போகிறாருன்னு நினச்சி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை, நான் வேறொரு இடத்துக்கு போகணும், நான் போயிட்டு வருவேன், அது வரைக்கும் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லி 10 ஊழியர்களை அழைக்கிறார். நீங்கள் அதை லூக்கா 19 அதிகாரத்தில் 13 வசனத்தை வாசிக்கும்போது அவர் 10 பேரை அழைக்கிறார். புறப்படும் போது தன் ஊழியக்காரர் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வருமளவு இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது என்ன அர்த்தம்? இயேசு தம்முடைய ராஜ்யத்தை பெற தன் பிதாவினிடத்துக்கு போயிருக்கிறார். அவர் பிதாவினிடத்திலிருந்து ராஜ்யத்தை பெற்று திரும்ப வருவார். அது வரைக்கும் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் நமக்கு கிரேட் கமிஷனை கொடுத்துட்டு போயிருக்கிறார், சுவிசேஷ அறிவியுங்கள். 10 பேரை அழைத்து 10 ராத்தல் கொடுத்தார் என்றால் அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் 1 ராத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமமாக எல்லாருக்கும் 1 ராத்தல் கொடுத்திருக்கிறார், வித்தியாசமாக கொடுக்கல, எல்லாருக்கும் 1 ராத்தலை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த 1 ராத்தல் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். எல்லார் கையிலையும் இந்த சுவிசேஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கொண்டு சுவிசேஷம் அறிவியுங்கள், நாம் போய் திரும்ப வருவேன். உண்மையுள்ள ஊழியர்களாக இருங்கள், அவர் வருவார். சிலர் சொல்லுங்க சொன்னார்கள், அவர் வரமாட்டார். சிலர் நினைத்தார்கள், அவர் வந்து கணக்கு கேட்க மாட்டார். ஆனா அந்த ராஜா திரும்ப வந்தார். 1 ராத்தல் வாங்கின ஆட்களை கூப்பிட்டார், எல்லாருக்கும் 1 ராத்தல். ஒருத்தன் வந்து சொன்னான், 10 ராத்தல நான் சம்பாதித்தேன். அப்படியானா நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரி, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரன், கொஞ்சம் தான் உனக்கு கொடுத்தேன்,

உனக்கு கொடுத்ததில் கொஞ்சம் ஊழியம் செய்து நீ சம்பாதித்ததுக்காக உன்னையும் உன் கிரியைகளின்படி அஞ்சு பட்டணத்துக்கு உன் அதிகாரியாக வைக்கிறார். இன்னொருத்தங்கிட்ட வந்தால் அவன் உண்மையற்ற ஊழியக்காரன். நீ எனக்கு கொடுத்துட்டு போனீரு, எனக்கு பயமாக இருந்துச்சு உன்னை பார்த்தா, அதனால் நான் புதைச்சி வச்சிட்டேன்னு சொன்னான். இன்றைக்கி அநேகம் பேர் ஊழியம் செய்யாமல் ஆண்டவர் கொடுத்த வரங்கள், கிருபைகள், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்ததெல்லாம் புதைச்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா வீட்டில், உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வீடு, உன் பிள்ளைகள், உன் சம்பாத்தியம், பணம், டிவி, புதைச்சி வச்சிருக்கிற ரெண்டு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அருவி. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பொல்லாத ஊழியக்காரனை, சோம்பலாக இருக்கிற ஊழியக்காரன, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல உன்னை தள்ளணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஊழியம் செய்கிறவளுக்கு செய்யாதவங்களும் வித்தியாசத்தை காண்பிப்பார். எதுக்காக உன்னை இயேசு தெரிந்து கொண்டா? எதுக்காக அழைச்சிருக்கிறார்? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? உன் வாழ்க்கையில் ஒரு பிள்ளையாவது ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறியா? உன் வாழ்க்கையில் ஒரு நேரமாவது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ன இருக்குதா? புதைச்சி வச்சிருக்கிறியே. கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி தைரியமாக ரெண்டு பேருக்கு இயேசு பற்றி சுவிசேஷம் அறிவிப்பியா? அவர் மரித்து உயிரோடு எழுப்பின உண்மை தெய்வம். அவர் அறியாத ஏழை ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இவரை பற்றி சொல்லுவியா? இன்னும் சில ஆள்கள் முரட்டாட்டம் பண்ணாங்க, இவர் வேண்டாம் எங்களுக்கு, இவர் ராஜாவா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. முரட்டாட்டம் பண்ணுற ஊழியர்கள் நிறைய பேர் உண்டு, முரட்டாட்டம் பண்ணுற விசுவாசிகள் நிறைய பேர் உண்டு. உன் வீட்டில் வீணாக சண்டை போட்டு முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், விடமாட்டார் அவர்களை. அவர்களை கொண்டு வந்து அவர்களை வெட்டி போடுங்கள் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுது. உண்மை உள்ள ஊழியக்காரனாயிரு, உண்மை அற்றவனாக வாழாத, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியாக செய், உண்மை அற்றவனாக இருக்காத. அடுத்தது முரட்டாட்டம் பண்ணாத, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் மத்தேயுவின் சுவிசேஷம் 25:15 அவர் தாலந்துகளை கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தன்கிட்ட 1 தாலந்து கொடுத்து அவர் பிரயாணம் பட்டு போய் இதை கொண்டு ஊழியம் செய்யுங்க. இது என்ன காண்பிக்கிறது? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான திறமைகளை கொடுக்கிறார், வித்தியாசமான தாலந்து. ராத்தல்ல எல்லாருக்கும் ஒன்று போல கொடுத்தார், ஆனால் சிலருக்கு திறமைகளை கொடுக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை கொண்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை கொண்டு நீ ஊழியம் செய், கணக்கு கேட்பார். ஆகினால நீ 1 தாலந்தை பெற்றுட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்காத. ஆண்டவர் கொடுத்த தாலந்துகளை கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யும்போது திரும்ப வந்து அவர் உங்களுக்கு ஆசீர்வாத கொடுப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்து பாருங்க, கைவிடவே மாட்டார். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் நிச்சயம் நல்ல கூலி கொடுப்பார். உண்மை உள்ளவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் அசதியாயிராமல் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஊழியர்களாய், அவருக்கு தூபம் காட்டுகிற ஊழியர்களாக நீங்கள் இருங்கள். 2வது, அதிகாரத்தை பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3வது, அவருடைய திராட்சை தோட்டத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்யுங்க. அவர் கொடுத்ததை வைத்து உண்மையாய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவன் அவனுக்கு கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் உன்னை மகிமைக்கு மேல் மகிமை அடைய ஆண்டவர் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உனக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்து. அநேகரை போல வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாது. உன் குடும்பத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நல்லா செய்வோம். பிள்ளைகளை கத்திற்காக வளர்

விட்டுரு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரி நீ, உன் குடும்பத்தையே ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினாய். சிலருக்கு ஆண்டவர் மூப்பர்கள் அதிகாரம் கொடுத்து ஒரு வட்டாரத்தை கொடுத்திருப்பார், 10 ஆத்துமாக்களை கொடுத்திருப்பார். அவங்கள கொண்டு பயன்படுத்து, கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவார். நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற நீ, அசதியாயிருக்கிற உன்னை கர்த்தர் தட்டி எழுப்பி மாற்றி அமைக்க வல்லமை உடையவர். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த வாரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை கைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் கர்த்தருடைய பந்தியை ஆயத்தப்பட்டு எடுப்பதற்கு காத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ காட், தேங்க்யூ. இந்த வாரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்யுங்க. ஒரு 2 ஆத்துமாக்களையாவது இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ஊழியத்தை செய்யாமல் அசதியாயிருக்கிற நீ, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள். இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம், தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் இருதயத்தில் ஆவியான கிரியை செய்கிறார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பக்கத்து வீட்டார், அந்த வட்டாரத்தில் உள்ள ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியம் செய்ய அழைக்கிறார் ஆண்டவர். பலப்படு, சந்தேகப்படாதே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், செய்தி கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வசனம் 100 பலன் கொடுக்க உடைய கிருபையை அனுப்பும் ஆண்டவரே, அசதிகளை மாற்றும் ஆண்டவரே, ஆவியில் அனலை கொடும் ஆண்டவரே, ஜனங்களுக்கும் உடைய அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும், அவர்களுக்கு வேண்டிய கூலியை கொடுக்கிற நீர் அவருடைய தேவைகளை சந்திப்பீர், ஆசீர்வதிப்பீர். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை நீ செய்யும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன்.

நகரங்களுக்கு இடையே செல்லும் சாலைகளிலும் பட்டணங்களுக்கு இடையே செல்லும் நெடுஞ்சாலைகளிலும் பல இடங்களில் வெள்ளை நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ கோடுகள் வரையப்பட்டு இருப்பதை நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம். இந்த கோடுகள் அனைத்துமே எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்றன. சில இடங்களில் இடைவெளி அற்ற கோடுகளை பார்க்கிறோம். அவைகள் அந்த வழியே செல்வது அனுமதிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. சில இடங்கள் அப்படிப்பட்ட தடுப்பான கோடுகள் இராது, அப்படியானால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லலாம் என்று அவைகள் கூறுகின்றன. ஒரு நெடுஞ்சாலையின் ஓரங்களில் நம்மை பாதுகாக்கின்ற நடைபாதை, பாதுகாப்பு வேலிகள் மற்றும் சாலையின் மத்தியில் தடை பிரிவுகள் போன்றவைகளை கூடுதல் வரம்புகளாக நாம் பார்க்கிறோம். நெடுஞ்சாலைகளை மக்கள் நடந்து கடக்க வேண்டிய இடங்களுக்கு சற்று முன் பல தடிப்பான கோடுகள் இருக்கும். அது வேகத்தடுப்பு போல வாகனங்களில் அதிர்வை உண்டு பண்ணும். இந்த இடங்களில் வாகன ஓட்டிகள் குறுக்கே சாலையை கடக்க முயல்பவர்களை கவனித்து வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதை எச்சரிக்கிறது. சிறு பிள்ளைகளும் குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் வயதில் பெரியவர்களாகி சுதந்திரமாக செயல்படும் தகுதி பெற்றுக் கொள்ளும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பான பாதையை வரைவதற்கும் சில காரியங்களில் எதிர்த்து நிற்பது, சில சூழ்நிலைகளில் அவர்களை வருத்தப்படுத்துவது ஆகியவைகள் பெற்றோரின் பொறுப்பான பணிகள். ஆம், பிள்ளைகள் பெரும் பள்ளங்களை தவிர்ப்பதற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லைக்கோடுகளை போட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் பிள்ளைகள் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது அவர்களுக்கு நல்லதோ அந்த நேரம் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். எந்த நேரத்தில் வெளியே போய் விளையாட வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும் வெளியே போய் விளையாட அனுமதிக்க வேண்டும். மிக அதிகமான நேரம் மொபைல் போன் பயன்படுத்துவதை தடுக்க நிறுத்த வேண்டிய சில விஷயங்கள் பெற்றோருடைய கடமைதான். பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த தடைக்கோடுகளை வரைய வேண்டுமோ அதை சரியாய் வரையப்படும் பொழுது, பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் வளர்வதைத்தான் நாம் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறையானது உங்கள் பிள்ளைகளின் மேம்பாட்டையும் நடக்கையையும் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனிகள், கடவுளின் ஆசீர்வாதம் என்பதை மறந்து போக வேண்டாம். என்ன, சிந்திப்போமா?

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. ஓ ஹல்லேலூயா! இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயே நீர் பரிசுத்தர்.

பரிசுத்த உள்ள எங்க ராஜாதி ராஜாவே, இந்த வான பூமி யாவும் இந்த வானத்தில் பூமியிலும் இருக்கிற எல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்துமப்பா. இது அவ்வளவு பரிசுத்த, இது அவ்வளவு மகிமை உள்ளவர், அவ்வளவு மகத்துவமானவர். எத்தனை நல்லவர், நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, மகிமை உள்ளவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாமே. நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம், அவர் நல்லவர்.

உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்பா. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர். உம்மை உயர்த்துகிறோம்பா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓ நீர் மகிமை உள்ளவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்.

எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார், நம்மை இதுவரைக்கும் சுமந்தார், நம்மை இதுவரைக்கும் ஏந்தி கொண்டார், நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.

பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, சிறகின் கீழாய் பாதுகாக்கிறதோ, அவன் நம்மை கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஓ அதிக நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்கள், வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அது எப்படிங்க நாம பொல்லாதவர்கள் ஆக முடியும்? எஸ், நமக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி. நம்ம பிள்ளைங்களை பார்ப்பது ஒரு விதம், மற்ற பிள்ளைங்களை பார்ப்பது வேறு விதம். நம்ம பிள்ளைங்களுக்காக செய்வது வேறொன்று, மற்றவங்களுக்காக செய்வது வேறொன்று. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தை மாடுகிறவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லவே இல்லை. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அப்படின்னா அவர் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவற்ற பாரபட்சமே இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்கிறதோ, உங்களை ஒரு மாதிரி பார்க்கிறதோ அப்படிலாம் அவர் கிடையாது. நீங்களும் நானும் அவர் கர் பார்வையில் ஒரே போல் தான் இருக்கிறோம். நம்மை ஒரே போல பார்க்கிறார் தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா செய்யறோம்னா, அன்பு தேவ ஜனமே, பலவிதமான நெருக்கடியின் மத்தியில, பலவிதமான புறக்கணிப்பின் மத்தியில, பலவிதமான தேவைகள் மத்தியில அமர்ந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தகப்பன் உனக்கு சிறந்ததை செய்வதற்கு, தகப்பன் உன் நன்மைக்காய் சகலத்தையும் செய்வதற்கு, உனக்கு சகலம் நன்மைக்காய் தருவதற்கு தகப்பன் நல்லவரா இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நாம் நல்ல இவங்களை கொடுத்து அறிந்திருக்கும் போது அவர் எவ்வளோ அதிகமாக நல்ல இவங்களை கொடுப்பாருங்க. இன்னைக்கு பலவித தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி போஷிப்பார், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி தாங்குவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிக்கிறவனாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் பரம தகப்பன், நித்திய பிதா, நித்திய பிதா. அந்த தகப்பன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்திலிருந்து வருவது இல்லை. நன்மையான தெய்வம் நீ.

அப்போஸ்தலர் அதிகாரம் 20. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதேனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பலேறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோக்கியரில் அரிஸ்தர்க்கும் செக்குநதும் தொபையானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமுவும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்பப் பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பலேறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பலேறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக் கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனா பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காத படிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோஹில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோசனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனந்திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான்
அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னியாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5. ஆல்ப்ஸ் மலை தொடரில் மலை ஏறுபவர்கள் மூவர் ஏறி சென்றனர். அதில் இருவர் மலை ஏறுவதில் கை தேர்ந்தவர்கள். ஆனால் மற்றொருவரோ முதல் முறையாக அப்பொழுதுதான் மலையிலே ஏறினார். அவர்கள் மிக உயரமாக பாறைகளின் மீதும் பனிக்கட்டிகளின் மீதும் ஏறி சென்றார்கள். அவர்கள் மலை உச்சியை அடைந்தபோது மலை ஏறி பழக்கப்பட்ட இருவரும் புதிதாக வந்தவர் முதலாவது மலை உச்சிக்கு ஏறும்படி வழிவிட்டனர். அவர் உச்சிக்கு ஏறிய உடனே மற்ற இருவரும் அவரை பிடித்து இழுத்தனர். நின்று கொண்டிருந்த அவர் கால் இடறி கீழே விழ பார்த்தார். ஆனால் முழங்காலில் பேலன்ஸ் பண்ணி நின்று கொண்டார். அவர் தன்னோடு கூட வந்த மற்ற இருவரையும் பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களில் ஒருவர், உன் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்து என்றார். அவ்வாறு அவர் செய்தபோது அங்கு பலமான காற்று வீசியதை அவர் உணர முடிந்தது. மலை ஏறுவதில் பயிற்சி பெற்ற அந்த நபர், நாம் உயரமான இந்த மலை உச்சியில் முழங்காலில் நிற்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்றார். ஆம் பிரியமானவர்களே, அச்சுறுத்தல்களும் ஆபத்தும் நிறைந்த இடங்களில் நாம் முழங்காலில் தேவனை நோக்கி பார்ப்பது ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆகவேதான் தாவீது 22 எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்த என்று கூறியுள்ளார். முற்பிதாவாகிய யாக்கோபு ஒரு நாள் பெயர் சபாவிலிருந்து தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மாமாவாகிய லாபான் வீடு இருந்த ஆரானுக்கு நடந்தே சென்று கொண்டிருந்தார். மேலும் நடக்க முடியாத இருள் சூழ்ந்து கொண்ட அந்த இரவு நேரம் தன் தலைக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டார். காட்டு விலங்குகள் மற்றும் பலவிதமான விஷப்பூச்சிகள் நடமாடும் அந்த இரவில் அந்த வனாந்திரத்தில் தேவன் அவருக்கு தரிசனமானார். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவர் செய்த விண்ணப்பத்தின்படியே தேவன் அவரை காப்பாற்றி அவருக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து சமாதானத்தோட மீண்டும் அவரை தகப்பன் வீட்டுக்கு வரப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பாதுகாப்பற்றதும் பயம் நிறைந்ததுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நாம் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி பார்ப்பதுதான் நமக்கு பாதுகாப்பை தரும். அவரை நோக்கி கூப்பிட்டால் நாம் விடுவிக்கப்படுவோம். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உடனடியாக சுகமடைந்தாள். ஆகவே விசுவாசத்தோடு இயேசுவிடம் வாருங்கள். அவரை நோக்கி பார்த்தால் எல்லா ஆபத்திலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயம் உங்களுக்கும் பதில் தருவார். நீங்கள் சுகமடைவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள்.

ஆசீர்வாத காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு ஆசீர்வாதமா ஆசீர்வதிப்பவரா, பிளஸ்ஸிங்ஸ் ஆர் பிளஸ்ஸர். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 22:10-18 வரை. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பீலேயாம் காலமே எழுந்து பாலாக்கு

அவர்களிலும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அவன் அனுப்பி அவர்கள் பிலாம் இடத்திலே போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு மறுமொழியாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், எதையும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொன்னான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 18வது வசனம், அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் என் ஆண்டவரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. தோ பாலாக் வேர் டு கிவ் மீ எ பேலஸ் ஃபுல் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்ட், ஐ வுட் நாட் கோ பியாண்ட் த வேர்ட் ஆஃப் த லார்ட் மை காட். இறைவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் ஒரு நிபந்தனை என்பது உண்மைதான். ஆனாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற பிரதான நோக்கம் அல்ல நம்மை கீழ்ப்படிய செய்வது. இன்றைய சுகபோக சுவிசேஷ செய்தியின் அடிப்படை தவறுகளில் ஒன்று இதுதான். தட்ஸ் த ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் இன் த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் ஆஃப் த டே. கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது கீழ்ப்படிதலின் புனிதமான உயரிய நோக்கமாய் இருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படலாம், ஆசீர்வதிக்கப்படாமலும் போகலாம், ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று சொன்னவர் நமது கீழ்ப்படிதலை பார்த்து ஆனந்தம் அடைய வேண்டும். அதுதான் முக்கியம். 10 கட்டளைகளிலே துவக்கமே இதுதான், உன் தேவனாய கர்த்தர் நானே ஆகையால். சோ ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். எவ்வளிய கீழ்ப்படுகிறதுனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாமல் போய்விடும் என்பது காரியம் அல்ல. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள நாம் அடிக்கடி ஆபிரகாமிடமே திரும்புகிறோம். ஊர் என்ற நகரில் சொகுசாய் வாழ்ந்து வந்தவன் அவன். ஆனால் அவனுக்கோ நிரந்தரமாய் ஓரிடத்தில் வசிப்பதின் வசதிகளை விட நாடோடியாய் கடவுளுக்கு கீழ்ப்படிதலே முக்கியமாய் தெரிந்தது. நெடுங்காலமாய் காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே அவனுக்கு சிறந்ததாய் தெரிந்தது. எனவேதான் ஈசாக்கை பறி கொடுக்க சற்றும் தயங்காமல் அவன் புறப்பட்டு சென்றான். மண், பூண், பெண், அதாவது ஃபீல்ட், ஃப்ளாக், ஃபேமிலி, இது போன்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவது ஆண்டவரே. ஆனால் அவரது மிஷினரி அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிய இவைகளே தடைகளாய் மாறும் பொழுது அவர் எவ்வளவா ஏமாற்றமடைகிறார். விருந்து ஆயத்தமாகிவிட்டது, வேலைக்காரரை அனுப்பி விருந்தாளிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் ஒருவன் சொல்லிவிட்டான், நான் மண்ணை பார்க்க வேண்டும், நிலத்தை வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்க வேண்டும். இன்னொருவன் சொன்னான், நான் ஒரு எருது கழுதைகளை நான் வாங்கியிருக்கிறேன், அந்த எருதை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டான். இன்னொருவன் சொன்னான், இப்பொழுதுதான் எனக்கு திருமணமாயிருக்கிறது, நான் வரக்கூடாது என்று சொன்னான். கொடுத்த ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதலுக்கே தடையலாய் மாறிவிடுகிறது என்பதை பார்க்கும் பொழுது இதுதான் இன்றைய சோக நிலை. மிஷினரி பணிக்கு அழைக்கப்பட்ட பலரது சாக்கு போக்கு இவைகளில் ஒன்றுதான். ஏன், ஆசீர்வாதங்கள் தான் ஆசீர்வதிக்கிறவரை விட முக்கியமாய் மாறிவிட்டன. கீழ்ப்படியாமைக்கு சிலர் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? அது ஒரு சாக்கு போக்கு. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உதவி செய்வேன். பிரியமானவர்களே, நம்முடையவைகளை அல்ல, நம்மையே ஆண்டவர் முதலாவது கேட்கிறார். நாட் அவர் ப்ராப்ளம்ஸ், நாட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ், நாட் அவர் ப்ராப்பர்ட்டிஸ், நாட் அவர் பிலாங்கிங்ஸ், நாட் அவர்ஸ் பட் அவர் செல்ஸ், தட் இஸ் வாட் காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் அவர் தமது இரக்கத்தினால் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் கடவுளது ஆசீர்வாதங்கள் நமது வழிகளை ஆமோதிப்பவைகள் என்று நாம் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. God's blessings are not His endorsement of our ways. கீழ்ப்படிதலால் வரும் நன்மைகளுக்கும் கீழ்ப்படியாத நிலையில் கிடைக்கும் நலன்களுக்கும் வேறுபாடு உண்டு. அரசுக்கு கீழ்ப்படியாமல் வரித்துறையை ஏமாற்றினால் சேமிப்பு கூடும். இவ்விதம் பதுக்கிய

சட்டத்திலிருந்து கொடுக்கப்படும் காணிக்கைகளும் தசம பாகங்களும் கடவுளுக்கு அருவறுப்பானவை. கொஞ்சம் ஒத்து போய்விட்டால், கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து விட்டால், ஒரு சிறிய போய் எழுதிவிட்டால் லாபம் கிடைத்துவிடும். ஆனால் பாலா கரசன் திரளான வெகுமதிகளை வாக்கு பண்ணிய போது பீலையா மறுத்து சொன்ன பதில் என்றும் நம் கண்முன் இருக்க வேண்டும். அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் என் ஆண்டவருடைய கட்டளையை நான் மீறமாட்டேன். பொதுவாக நாம் சாலைகளிலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு சிக்னல் வரும், ஸ்டாப், அது ரெட் சிக்னல், லிசன், அது எல்லோ சிக்னல், ப்ரொசீட், அது கிரீன் சிக்னல். அதில் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நில், தர்க்கித்தது போதும். கவனி, ஆண்டவர் பேசுகிறார். செல், அவரது தோட்டத்திற்கு. உன்னுடையதல்ல, உன்னையே ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் மிஷினரி அழைப்பு என்றோ ஒரு நாள் மிகவும் தெளிவாக உனக்கு வந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை நீ சுட்டி காட்டி, ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு நீ காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாய். கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கீழ்ப்படிதல் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். நீ ஆண்டவருக்கு பிரியமான குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை போல யோர்தான் நதி கரையிலே அவர் பெற்ற சாட்சி உனக்கு வேண்டுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படி. காரணம் கேட்காதே, ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். God said it, I believe it, I obey it, that's it. அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறவரே முக்கியம் என்கிற தாற்பரியத்தை இந்த நல்ல எடுத்துக்காட்டின் மூலமாக நீர் எங்களுடைய இருதயத்திலே பதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கீழ்ப்படியாமல் பல சாக்குப்போக்குகளை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சமாளித்து கொண்டு போகிற இந்த நீடிப்பு எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, குறிப்பான ஒரு இடத்திற்கு வந்து கர்த்தாவே சொல்லும், இப்பொழுது அடியேன் கேட்கிறேன், அதன்படி செய்கிறேன் என்கிற நிலைமைக்கு அர்ப்பணிப்புக்கு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி தாரும். இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாய் கீழ்ப்படிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

மருத்துவர் கைவிடப்பட்டு தனியா ஒரு ஆஸ்பத்திரியில கிடக்குற. உங்களுக்கு தெரியும் நானு என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. அதை குறிச்சு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இந்த வீட்டுல வந்து ஜெபம் பண்றவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு கட்டை வாங்கி வச்சிருந்தேன் வீட்டுல. வெள்ளை புடவை கட்டிட்டு முக்காடு போட்டுட்டு வீட்டில் வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், வந்து ஒரு அடி முதுகில் அடிப்பேன், ஆள் காலி ஆகிடும், முதுகு வந்துச்சுன்னா என்ன கேட்காதுங்கன்னு வாங்கி கரெக்டாக வாசலில் வச்சுட்டு தெரிஞ்சுங்கன்னு. இப்படி தான் நான் நடத்தியிருந்தேன் என் வேலையை வீட்டில். எங்கள் அம்மா எனக்காக ஜோம் பண்ணியிருந்தாங்க. நான் சுற்றி இருந்த பசங்கள்லாம் ரொம்ப மோசம். ஒன்பதாம் கிளாஸ்லேயே வந்து ஸ்கூலில் எல்லாம் சின்ன பசங்க மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு சைக்கிள் செயின் தான் எடுத்துகிட்டு போவேன். யாருக்கு தெரியாமல் பேண்ட் உள்ள மறைச்சு வச்சுட்டு போவேன். என்ன பயம், சண்டை, இதுதான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா ஏசுசாமி என் வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம். நான் சர்ச்சுக்கான ரெகுலரா போயிடுவேன், கோயில் மாடு மாதிரி ரெகுலரா. எதுக்கு போவோம் தெரியுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கடவுளை தவிர மாட்டவங்க எல்லாரையும் போய் பாக்குறது தான் நான் போவேன் சர்ச்சுக்கு. புரிஞ்சுக்கிச்சா மேட்டரு? அதுக்கு மேல ரொம்ப சொல்லக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் நல்லவங்க யாராவது வந்து இருந்தால் கெட்டு போயிடக்கூடாது. ஆனால் பார்த்தா எல்லாருமே என் கேஸ் மாதிரி தான் தெரியுறீங்க எல்லாருமே. நல்லா பரவாயில்ல, இப்படி தான் இருந்துச்சு வாழ்க்கை. போய் திருடுவேன். மத்தியானம் 3 மணிக்கு ரோட்டில் போய் பெரிய பெரிய எல்லா லைட்டில் இருக்கிற ஒயரெல்லாம் பிடிங்கி விட்டுருவேன். அந்த வேலை என் ஊழியம் நல்லா செய்வேன். 6 மணிக்கு மேல எல்லாம் திடீட்டு இருப்பாங்க. கார்பரேஷன் பாரு, கவர்மெண்ட், சா லைட்டே வரல. லைட் எப்படி வரும்? நம்ம தான் 3 மணிக்கு பிடிங்கி விட்டோம் ஒயரா. எல்லாம் செட் பண்ணிடுவேன். நைட்டு பிளே கிரவுண்ட் ஆகிடும் ரோடு. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரொம்ப மோசம். மோசம்னா கொடுறோம். ஒரு ஃபேமிலி கூட நல்லா ஒரு பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஓ அழியான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அதை பூட்டு போட்டு போட்டுவாங்க. அமுக்கு போட்டு போட்டு வீட்டில் போட்டு பெல் அடிச்சுட்டு ஓட்டுவானு. அவங்க வெளியவே வர முடியாது. அவங்க கத்தி கித்தி வெளியெல்லாம் வந்து கதவை வச்சு தான் வெளியே வரணும். இது சும்மா ஜாலியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியா செய்யறது? இப்ப பார்த்தா வருத்தமாகுது. அப்ப ரொம்ப பேய் தான் பிடிச்சிருந்துச்சா இல்ல எப்படி இருந்தோம்னு தெரியல. எங்க அம்மா எனக்காக அதிகம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இங்க சொன்னா என்னன்னு தெரியல. எப்படி ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னதுமா பிரசங்கியார் என் வீட்டுக்கு என்கிட்ட பேசணும்னு ஒரு பிரசங்கியார கூப்பிட்டு வந்தாங்க. என் ரூம் வந்து அப்படியே கரு இருட்டா வச்சிருப்பேன். சூரிய வெளிச்சம் வரக்கூடாதுன்னு எல்லாம் கேர்டன் மெலிசா போடுவாங்க. நான் இவ்வளோ தடியாக போவேன். இருக்கிறதுல எது தடி? அந்த காலத்தில் தடி தடி ஆக ஆக ரொம்ப காசு. அதை போய் வாங்கிட்டு வந்து மாட்டி நோக்கம் என்னன்னா உள்ள லைட்டே வரக்கூடாது. வீட்டு ரூம்குள்ளே லைட் வந்து சிவப்பு கலர் லைட்டு மேலே இருக்கும். உள்ளே வந்தால் நிறைய நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்ணே வேலை செய்யும். உள்ளே வரவங்களே பயந்துருவாங்க. மேலே சின்ன சின்ன பானையில் ஸ்பீக்கர் மாட்டி அதுவும் அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பான். போஸ்டர்லாம் ஒட்டி வச்சு. இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரனை பிடிச்சி எங்கள் அம்மா, அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டு, ஆளுக்கு ஒரு பைபிளை கையில் தூக்கி ஒருத்தர் அக்கில் வச்சுட்டு வந்து சேர்ந்தாங்க. என்னை மாற்றணும்னு, அறிவுரை சொல்லணும்னு. அவங்க வந்தாங்க ரூமில். தெரியல, அவங்களே ஜபத்தில் வந்திருப்பாங்க. டேய் ஜோ, என்னடா இப்படிலாம் அசிங்கமாக இல்லை உனக்கு? அண்ணன் சொன்னார். என்ன சொன்னார்? மாதிரி படம்லாம் ஒட்டியிருக்கு, அசிங்கமாக தெரில. அண்ணன், இறுதியாக சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுத்தம் அண்ணன் அப்படின்னேன். எல்லாம் சுத்தமாக. அவர் அப்படியே அமைதியாக போயிட்டார். ஒன்றுமே சொல்ல போய் சேர்ந்து அப்படியே போயிட்டார். அவர்கிட்ட இப்படி இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, 19 வருஷம் சர்ச்சுக்கு போயிருந்து நான் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு தான் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தேன். அப்போ அந்த அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா? ராபோஜன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் 1 வருஷம் போனோம். அந்த கிளாஸ் நடுவுலேயே கலாட்டா பண்ணி பாஸ்டரோட சண்டை, என்னை ஃபெயில் ஆகி 1 வருஷம் வரணுன்ட்டார். யாருமே கன்ஃபர்மேஷன் கிளாஸில் ஃபெயில் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க பிஏ எம்ஏ எதுலாம் ஃபெயில் ஆகிருப்பாங்க, நமக்கு அதே காலி. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் என் வாழ்க்கையில் முதல் தடவை நான் அதை உடைப்பேன், இதை உடைப்பேன், இதை திருடுவேன், இதை கலடா பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாம் பண்ணதை பெருமையாக யோசித்திருந்தேன். ஒரு நாள் பண்ண முடியுமா? நான் பண்ணுவேன். ரோட்டில் டியூப்லைட்டில் கல் அடிச்சோன்னா கல் வராது, புகை புஷ்ஷுன்னு வரும் ஒயிட்டாக, அதோட அவ்வளோதான், கல்லே உள்ளே போயிடும். அப்போ நம்ம பாரு எவ்வளோ கிரேட்டு. சி இப்படி நான் நினைக்கிறோம். ஆனால் அப்போ வந்து பெருமை,
நான் ஒன்று சொல்றேன், இயேசு சாமி என் உள்ளத்தில் வந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் என்ன தம்மா, எதெல்லாம் பெருமைப்பட்டோனோ முதல் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்ல அதை குறித்து வெக்கப்பட்டேன். நான் எத்தனை பேருக்கு வேதனை செஞ்சு அவங்க உள்ளம் எவ்வளோ வேதனையாக இருக்குன்றது அன்னைக்கு தான் எனக்கு உணர்வே வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வரைக்கும் நான் என்னமோ பெரிய சாதனை, நான் என்னமோ பெரிய ராமானுஜா மாதிரி ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் என் தவறும் என் பாவத்தையும் உணர்ந்த ஒரு நாள் வந்துச்சு. அதனால்தான் ஐ லைக் ஜீசஸ். நான் எதுக்கு ஜீசஸ் ரொம்ப இஷ்டம் தெரியுமா? அவர் நம்மளை திருத்துற தேவனாக்குறார். நான் எவ்வளோ மோசமாக இருந்த போலே நான் ஒரு கடவுளுக்கு தேடி இருந்தேன். நீங்கள் கல்யாணம் ஆகணும்னா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா சொல்லுவாங்க? ஏயா இருக்குமா இருக்காதா? இப்போ சொல்லாதுங்க, வீட்டில் தண்டை வந்துடும். எனக்கு புரியுது நீங்க பாக்குறது எல்லாம். அப்போ அப்போ இப்ப கிடையாது, இப்ப எல்லாம் வரக்கூடாது ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், என்னங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள்னா நம்ம ரொம்ப டவுனா இருந்தா நம்மளை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். என்ன சொல்ற, நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நம்ம பரவாயில்லடா பயப்படாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும். இன்னொன்னு, கடவுள் ஒருத்தர்னா என்ன காட்டுனா அவர் நல்லவரா இருக்கும், என்னோட கிரிமினலா இருக்கக்கூடாது. நானே கிரிமினல், நீ திருடுற வேலை, என்ன சொல்லுங்க, பொன் பிள்ளைங்களை போய் கலடா பண்ற வேலை, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. யாரா என்ன காட்டிலும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசை அளவுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணும். நம்ம தான் இங்க ஓட்ட, அதுவும் ஓட்டி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஆசை. என் ஆசை என்ன காட்டிலும் அது பெட்டரா இருக்கணும். ரெண்டா, மூணாவது, குழம்பி போய் நிப்பேன் நானு, அப்ப எனக்கு வழி காட்டும். 19 வயசுல இந்த ஒரு ஆசை இருந்துச்சு சார். நான் எங்கேயும் போய் கேட்கல, என் மனசுல இருந்தா இப்படி இருக்கணும்டா. சும்மா நான் எத்த பொம்மையை வச்சுட்டு, அவரு அங்க வர்றாரு சிலுவை வச்சுக்கிட்டு, வெளுகுத்திய கோயத்திக்கிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், பட் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். என்ன சொல்றேங்க, நான் தேடினது அப்படிதான். ஸோ 19 வயசுல எங்க அம்மா ஜெர்மனி கைவிட்டாங்க. இது காலி, இது பண்ண பண்ண மோசமா தான் ஆயிட்டுக்கிறான்னு ஒன்னொரு பேப்பர்ல எழுதுறாங்க எங்க அம்மா. பாவம் பாருங்க, ஆண்டவர் 19 வயசுக்குள்ளே இவன் தொட பண்ணும், டீனேஜ் தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே எப்படியா மாறிடணும். அம்மா ஜபத்தை ஆண்டர் கேட்டார். நான் தனியாக வீட்டில் உட்காந்துக்கிறேன், ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு சர்ச்சிலேருந்து, ஜோ கிட்டார் வாசிக்கணும் சர்ச்சில் அவுட்ரீச். நாங்கள் தான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் தான் இருக்கிறோம், வேற எங்கே இருக்கிறோம், அங்கே தான் கோயில் மாட் மாதிரி நம்ம வாசித்துக்கிட்டு கலட்டா பண்ணிக்கிட்டு. ஆனால் முதல் அவர் கூப்பிட்ட உடனே எப்போவுமே நான் போய் வாசிட்டு வந்துடுவேன். ஆனால் அன்னைக்கு நான் வரலன்ட்டேன் அவர்கிட்ட. நான் வரல பாஸ், என்னை விட்டுடுங்க, நீங்கள் போயிடுங்க. ஏய் வா வாடா, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. நான் வரமாட்டேன், நீங்கள் போங்கன்னு துரத்திட்டு கதவு மூட்டேன். நான் மூடிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சம கோவம். என்ன கோவம்னா, நான் சின்ன வயசில் இருக்க போல என் தாயும் தகப்பனும் விவாகரத்துக்கு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆகி போகிற லெவல் போயிடுச்சு. ஹைகோர்ட்டுக்கு போகிற அன்னைக்கு அடுத்த நாள் தீர்ப்பு வர்றதுக்கு முந்தின நாள் எங்கள் அப்பா மனசு மாதிரி திருப்பி வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்து இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிறாங்க, வயசாகிட்டு அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், கோர்ட்டு வரைக்கும் போன கேஸு திருப்பி வந்துச்சு, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. தீராத வியாதிகள் கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் போயிருக்கோம், அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அற்புதம் நடக்கும். நானும் ஜெபம் பண்ணுவேன், என் ஜபதான் உங்களுக்கு தெரியுமே எப்படின்னு. கனெக்ஷன் அவுட் அங்கே, சும்மானா மொபைல் ஃபோனு பேட்ரி கீட்ரி ஒன்றுமே இல்லை அங்கே, ஃபின் சிம் கார்டு சும்மா காதில் வச்சுட்டு யார்ட்டே பேசுகிற மாதிரி தான் நம்ம ஜபம். அங்கே யாருமே கேட்கல, நம்மளே பண்ணாத்திட்டு வச்சிடுற மாதிரி. இதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், கடவுளுக்கு எதாவது செய்யணுன்னு ஒரு ஆசை, மோசமான ஒரு மனுஷன் கூட இருக்குங்க. இந்த திருடன் கூட பாருங்களேன், கடவுளே நான் திருட போறேன், போலீஸ் மாட்டக்கூடாது, நான் திருடல கொஞ்சம் வந்து காணிக்க போட்டுறேன்னு ஏதோ ஒன்று செய்வான். மோசமானவன் கூட என்ன பண்ணுவோம், கடவுள் வேண்டிக்குவோம். ஆனால் எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு, நம்ம சர்ச்சில் போய் வாசிக்க மாட்டோமே, ஏன் வாசிக்க மாட்டோம்னா இதுதான். இந்த சர்ச்சுக்கு போனால் இந்த மூணு காரியம் சொல்லுவாங்க சார், மூணு காரியம் என்னத்தம்மா செய்வாங்க இந்த மீட்டிங்கில், இந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் மீட்டிங் எங்கே போனாலும் அவங்க சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து உனக்கு பீஸ் தருவாருன்னு. என்னவா இங்கே தான் பீஸ் எல்லாம் பீஸ் பீஸாக போயிடுச்சு, அப்படின்னா போய் அங்கே போய் பீஸ் சொல்கிறது, நம்ம பீஸே போயிடுச்சு. ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துவாருன்னு. எனக்கு வந்து
மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வியாதி இருந்துச்சு. ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சோ அன்னைக்கெல்லாம் எனக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கு போல. இதுதான் என்னுடைய ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜீசஸ் வில் ஹீல். நான் எங்க ஹீல், நமக்கு தான் வியாதி இருக்குது, அதுவும் போய் என்னத்துக்கு. மூணாவது காரியம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உன்னை பாவத்துல இருந்து விடுதலை செய்வார்னு. நமக்கு மெயின் ப்ராப்ளம், நமக்கு எதிரியே வந்து, நமக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு பாவம். நமக்குன்னு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும் பாருங்க. எனக்கு சில கெட்ட பழக்கத்துலேருந்து விடுதலை இல்லாதனால குற்ற மனசாட்சியோட நான் உட்காந்துக்கிறேன். ஸோ இந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டேன் பாருங்க, சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு குரல் விட்டேன். நம்ம மற்றவங்களை கத்துற மாதிரி இப்படி கத்துனேன், ஜீசஸ் நீ எங்க கண்ணு இருக்குதா, உனக்கு காது இருக்குதா, நீ மேல இருக்கிறியா கீழே இருக்கிறியா, எனக்கு என்ன தெரியும். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம், நான் கிறிஸ்டியன் குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன், அதனால நான் கிறிஸ்டியன்லாம் கிடையாது. எப்படி நான் இந்த கோபத்தை இப்படி ஜபம் மாதிரி வருது. ஆனா நான் சொல்றேன், என் ஹிஸ்டரி டீச்சர் சொல்றது மட்டும் நம்புவேன். அசோகா த கிரேட்னு ஒருத்தர் இருந்தாரா, நான் பார்க்கல ஆனா நம்புறேன். கரெக்டா, நீங்க பாத்துக்கலாம் அசோகாவை, ஆனா நம்புறோம். சொன்னாங்க சரித்திர பிரகமா ஒருத்தர் வந்தார், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க, அது வரைக்கும் உன்னை நம்புறேன். ஆனா அந்த பைபிள்ல சொல்லுது, நீ வந்து உள்ளத்துல வந்துருவியா, நீ என்னோட பேசுவியா, என்ன மாத்துவியா, சமாதானம் வருமா, அதெல்லாம் பிளா பிளா பிளா. ஒன்னும் நான் 19 வயசு நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க, நீங்க எங்கயா இங்க இருக்கிறீங்களான்னு தெரியல, இருந்து என் சத்தத்தை கேட்டா என்னை நீ மாத்துனா உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்ட்டு அப்படி ஜோம் பண்ண. ஆனா அவர் ஜபத்தை கேட்பாருன்னா நான் யோசிக்கவே இல்லை. ஒரு வெறுப்புல ஜோம் பண்ண, ஆனா அவர் என் ஜபத்தை கேட்பாருன்னு கொஞ்சம் கூட ஒரு விசுவாசமா யோசிக்கல. ஆனா அவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, அன்னைக்கு நைட்ல இருந்து தொடங்கிச்சு வேலை. என்ன மாத்துன்னு சொல்லிட்டேன்ல, அவர் அதை புடிச்சுக்கிட்டாரு நினைக்கிறேன். அவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால, 3 வருஷத்துக்கு முன்னால செய்த எல்லா தப்பும் சினிமா மாதிரி எனக்கு வருது. நான் என்ன பண்ண தெரியுமா, முதல் தடவை நான் ரொம்ப சில ஆட்கள்லாம் போய் ரொம்ப இம்சப்படுத்திருக்கேன். அந்த அதெல்லாம் ஞாபகத்து வரப்போல பெருமைப்பட்டதெல்லாம் முதலாவது நான் வருத்தப்பட்டேங்க. அந்த ஆளுக்கு எவ்வளோ வேதனை பட்டிருப்போம். என்னை மன்னிங்க ஆண்டவரை, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்ல சொல்ல சொல்ல தம்பி புது புது காரியம் வருது. புது புது காரியம் வர வர நான் கேன்சல் பண்ணிட்டேங்கிற அக்கௌண்ட் ஒன்று ஒன்றா என்னை மன்னிங்க ஏசாமி, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க சொல்ல சொல்ல இன்னும் புது புதுசாக வருது. அப்போ தான் தெரியுது நம்ம அக்கௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குதுடான்னு. ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் போச்சுங்க அந்த கதை. எதையும் கேட்குறேன், அதை பண்ண பண்ண என்ன ஆச்சு தெரியுமா, அந்த பாவத்தை அறிக்கிட்ட உடனே ஏசாமி என்ன மன்னிங்கன்னு தாழ்த்தி சொன்ன உடனே என் இருதயத்திலிருந்து ஒரு பளு என்னை விட்டு போயிச்சுங்க. போயிட்டு நான் என் வீட்டை விட்டு பால்கனியில இருந்து பாக்குறேன், அதே ரோடு அதே மரம் அதே பில்டிங் அதே ஸ்கைலாம் அப்படியே தான் இருக்குது மேகலாம் பார்த்தா. ஆனா என்னமோ ஒரு சந்தோஷம், ஒரு வாழணும். நான் வேற தற்கொலை பண்றதுக்கு அட்டம் பண்ண கேஸ் நான், ஆண்டவர் என்னை காப்பாத்தினார். பெரிய மாடியிலேருந்து ஓரத்துல போய் நின்ட்டேன். எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாழ்க்கை முடிச்சுன்னு நிற்கிறேன். இப்படி கீழே பார்க்குறேன், டெலஃபோன் ஒயர் போகுது. மேலேருந்து உயிர்ந்து மாட்டிக்கிட்டோன்னா நம்ம என்னமோ சர்க்கஸ் கிளவுன் மாதிரி கேவலப்பட்டு போயிடுவோமே, என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். கீழே ஓன்னு எங்கள் பாட்டி கத்துறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. சரி ஏதோ ப்ராப்ளம்னு கீழே வந்தேன், வந்ததுலேருந்து திருப்பி மேலே போகல. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் எப்படிலாம் காப்பாற்றிட்டு வந்திருக்கார் ஆண்டவர். நான் சொன்னேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் போயிட்ட உடனே நம்ம வாழணும், நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ளா இருக்கணும்ன்ற மைண்ட் வந்துச்சுங்க. ஏங்க இது டாக்டர் மருந்து கசையில, என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு செய்யறது அவர் தான் செய்ய முடியும். நான் டாக்டரும் கிடையாது, என்னை நோக்கி வரவும் வேணாம் நீங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, ஒரு பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் சொல்லான், டேய் அங்க போனண்டா பிரியாணி குத்தாங்கடா நீ கூட போடான்றேன். ஆனா இந்த பிச்சைக்காரன் பிரியாணி வாங்கி கொடுக்க முடியாது உங்களால, நீங்க போய் சாப்பிட்டுக்கணும் அவ்வளவுதான். One beggar telling another beggar where he found bread. That's my job. Till now, that's what I'm doing. என் பாரம் நீங்கிச்சு. ரெண்டாவது, நூதனமான வியாதி நூதனமா போயிச்சு. போயிட்டு வரேன்னு கூட சொல்ல, டமால்னு அப்படியே வெளிச்சம் வந்தோடனே இருள் எகிரிச்ச பட்டுன்னு போயிச்சு. என்னை வந்து நீ நடக்கக்கூடாது, நீந்தக்கூடாது அப்படியே பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாங்க நைட்டு ஸ்கூல் டீச்சர், அவங்க நைட்டு 2 மணிக்கு எழுப்பி பார்த்தா பெட்டு பக்கம் ட்ரங்க் பெட்டி வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னைக்கு நைட் செத்துருவான் போலன்னு. அப்படி இருந்துச்சு என்னுடைய லைஃப். அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஸ்போர்ட்ஸில் ஓட வச்சார், ரோட்டில் நடக்கக்கூடாது நீந்தக்கூடாது சொல்லி பேப்பரில் பேர் வர வரைக்கும்.
அப்போ என்னை சுகப்படுத்தினேன்னு காமிச்சிட்டார். நூதனமான வியாதி அப்படியே டக்குன்னு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான காரியம் இன்னைக்கு வரைக்கும் என்ன சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து பேசும் தெய்வம். தெரியுதா, இவர் எப்படி பேசுறாருன்னா, ஐயா நீ போய் மலையில வந்து உட்காந்துக்கோ அப்ப பேசுறன்னு சொல்ல. நீ வந்து ரொம்ப நல்லவன் ஆயிட்ட பிறகு, நான் நல்லவன் ஆயிட்ட அப்புறம் என்னத்துக்கு, அவர் எனக்கு தேவையில்லை, நானே என்ன ஆக முடியாது அவர் இல்லாம. அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் என்ன சொல்ற, நீ இருக்கிற மாதிரி வாடா, நான் உன்ன சரி பண்ணிக்கும், அது ஏன் வேலை, அது உன் வேலை இல்லை, ஆனா நீ விட்டு கொடு, நான் உன்ன உன் வாழ்க்கையை புதிய திருப்பம் செய்வேன். அவர் பேசும் தேவம், அவர் பேசுவாரு, ஆறுதல் அளிப்பாரு, வழி காட்டுவாரு, உனக்கு என்னாததையும் எட்டாததையும் சொல்லி கொடுத்து புழுதியில் இருக்கிற பிச்சைக்காரனை தூக்கி ராஜாக்கள் மத்தியில் நிறுத்திடுவாரு. அதான் என் கதை. இன்னைக்கு உங்களோட நான் ஒரு வார்த்தை பேசுறேன். வேதத்துல மோசஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மோசஸ் எப்படின்னா, ரெண்டு நிமிஷத்துல ஒருத்தனை ஆளை க்ளோஸ் பண்ணுவான், அவ்வளோ திறமை உள்ளவன். ஏன்னா அவர் வந்து எகிப்து ராஜாவுடைய அரண்மனையில் வளர்ந்த ஒரு மனுஷன். அவர் ஸ்டோரி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா என் ஸ்டோரியை சொல்லிட்டேன் அவ்வளோ நேரம்ல. அவர் பிறந்தது எல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் நடுலேருந்து சொல்றேன் மேட்ரு. இந்த மனுஷன் ராஜாவுடைய குடும்பத்தில் பிறந்து அரண்மனையில கத்துக்க வேண்டிய எல்லா திறமைகளும், அரண்மனையில மக்களுக்கு வேலை கிடையாது, சுப்பாண்டிகளுக்கு இடம் கிடையாது, ஒண்ணுமே தெரியாதவன கூட டியூஷன் கிஷன் கொடுத்து அவனை ஷார்ப் ஆக்கி திறமைசாலியா ஆக்கி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கலை படிப்பு உயர்ந்த ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுவாங்க. இந்த மனுஷனுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒரு கோவத்துல ஒருத்தன் என்னமோ ஒருத்தனை சாவடிக்கிறான்ட்டு இவன் போய் அவனை சாவச்சிட்டான். இப்படி இப்படின்னா பண்ண அவன் ஆள்காலி, அவள் தான் மேட்ரு ஃபினிஷ். கடைசியில் அவன் பயந்து என்னை பிடிச்சிக்குவாங்க, ராஜா இதை கொலை பண்ணிடுவாருன்ட்டு அவனுடைய ஸ்தானம், அவன் ஊரு, அவன் சொகுசெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்தை நோக்கி ஓடினான். அவன் ஓடும் பொழுது அவன் வயசு 40. ஐயா 40 வயசுல நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும். அவன் 40 வயசுல அப்பதான் டீப் ப்ரமோட் ஆகுது. சிங்காசனமும் பார்வோனின் அரண்மனையும் விட்டு ஆடு மந்தையோட போய் வனாந்தரத்தில் ஒரு மலைக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிறான். அவன் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தான், இன்னொரு 40 வருஷம். 40 + 40 எவ்வளோ சொல்லுங்க கணக்கு புலிங்கள். சூப்பர், நல்ல கணக்கு சொல்லிட்டு 80 வயசு. 80 வயசுக்கு அப்புறம் அவன் அரண்மனையில் இருக்க போல வேதத்தில் சொல்லுது அவன் பேச்சில் திறமையாமா. அவர் பேசினார்னா அவ்வளவுதான், அந்த க்ரௌடே வந்து அப்படியே மயங்கிடுவாங்க, அவ்வளவு தூரம் அவரு அவ்வளவு அழகான பேச்சு தன்மை இருந்துச்சான். ஆனா அவர் வாழ்க்கையில தவறு செய்தார். என்ன செய்தாரு, கொலை செஞ்சிட்டார். அவன் சொந்தக்காரு, அவன் கோத்திரம், அவன் ஊர் ஆளுங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ யாரா கொலைக்காரனை போடான்னு துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு நான் கேக்குறேன், ஒரு கொலைக்காரனை வந்து ஒரு ஒரு டீமுக்கு லீடரா வச்சு நீங்க இங்கிருந்து பெங்களூர் போயிட்டு வாங்கன்னா உங்க புள்ளைய அனுப்புங்களா, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்பாங்க. திருப்பி கொலைக்காரனை நம்பி அன்பு சொல்றீங்களா, இதுதான் அவனை உதறிட்டாங்க எல்லாரும். அவனுக்கு இருந்த பெரிய பெரிய கனவுகள், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எல்லாம் நொடிஞ்சு போச்சு. நல்லா கேளுங்க, படிப்பு திறன், PhD படிச்சவன் நினைச்சுங்க, பெரிய சயின்டிஸ்ட், நாசால ஒர்க் பண்ற மாதிரி அவ்வளவு தூரம் படிப்பு அறிவு உள்ளவன், திடீர்னு காட்டுக்கு போய் ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கிறது ஒரு நாள்னா ஏதோ பனிஷ்மெண்ட்னு எடுத்துக்கலாம், 2 வாரம் போட்டா ஏதோ ட்ரைனிங் எடுத்துக்கலாம், 40 வருஷம் அடிச்சா அவன் அந்த பழைய 40 வருஷமே மறந்துடுவான். சொல்லுங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் அவனை தேடி வர்றார். இதுதான் ப்ராப்ளம் நம்ம ஆண்டவரோட. அவர் ஏன் வந்து 30வது வருஷத்துலேயே வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் 80வது வயசுல போய் வந்து அவனை மோசஸ்ன்னு கூப்பிட்டு இருந்தா அவன் தம்ம சொல்லியிருப்பான், ஆமா என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, பின்னத்துக்கு வந்துக்கிறவன் மூஞ்சியே பார்க்க வேணாம், கடவுளே போன்னு துரத்திட்டு இருப்பான். ஏன்னா வாழ்க்கையில நொந்துட்டவன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது போடான். வாழ்க்கையில நொந்துட்ட உடனே என்ன பண்றாங்க பாருங்க, தண்ணி அடிக்கிறாங்க. வாழ்க்கையில போட எல்லாம் போச்சுன உடனே தம் எடுத்து உஃப்னு மூஞ்சில விடுவான், பாத்ரூம்ல பயந்து விட மாட்டான், நேரம் வந்து மூஞ்சில உஃப்னு விட்டு போடானுவான். ஏன்னா வெறுத்துட்டு இருக்கிறான் வாழ்க்கைய. இந்த ஆள் வாழ்க்கையை வெறுத்து நொந்து நூடுல்ஸா போய் உட்கார்ந்து இருக்கார்.
அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இவனை எப்படிதான் கூப்பிடுறாரு, அதுதான் ஆண்டவர் சூப்பர். வாடா மகனே, நான் போயிட்டு வந்துருப்பான். திடீர்னு அங்க மலையில அப்படியே ஒரு தீ வருது, தீ ஒரு செடி, ஆனா செடி கருக மாட்டுது, தீ மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இவன் என்ன பண்றான், வசனம் சொல்லுது, ஆ இது என்ன வந்து புதுசா இருக்குது. ஏன் அவனுக்கு டிவி கிடையாது, அங்க உங்களை மாதிரி டிவிடி கிடையாது, நம்மள மாதிரி படம் கேட்க முடியாது, எஃப்எம் கேட்க முடியாது, மொபைல் போன்ல டிங் டிங் டிங் அடிச்சுட்டு இருக்க முடியாது, ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. பாசிங் டைம் பாஸுக்கு ஒண்ணுமே இல்லை. டைம் பாஸ் என்ன தம்மா, ஏதாவது காக்கா பறந்துச்சுன்னா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். யோசித்து பாருங்க, இதெல்லாம் கற்பனை பண்ணாதான் தெரியும். இப்படி டைம் பாஸும் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாம காஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு நாடா அது என்ன, அது என்டர்டெயின்மெண்டா இருக்குமா, இருக்காதா? வாடா போய் பார்க்கலாம்டா, இது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்னு வரான். அவன் காலு கையெல்லாம் இழுத்துட்டு மெதுவா வந்து செடி கிட்ட வரான். நாடான்னு பார்த்த உடனே மோசஸ்ன்னு கூப்பிடுறாரு. இவன் ஓட முடியாது, இவன் கிட்ட வந்துட்டானே. குழந்தைங்களுக்கு இங்க வானம் வராது. இந்த எக்லஸ் சாக்லேட் வேணுமான ஓடி வரும். அந்த கதை இப்படிதான் கூட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்த உடனே மோசஸ் பேர் சொல்லி கூப்பிடுறாருங்க. நல்லா கேளுங்க, பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவன் சொல்றார், மோசஸ் உன் காலில் இருக்கிற செருப்பு அவருன்றார். பாயிண்ட் ஒன்னு ஞாபகம் தலையில போட்டுங்க. பாயிண்ட் ஒன் என்னது, காலில் இருக்க பாதரட்சையை கலட்டு. ஏங்க கலட்ட சொன்னாரு சொல்லுங்க, ஏன் கலட்ட சொன்னாரு? இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எல்லாம் கழட்டிடுறோம், அது ஒரு பெரிய தலைவலியா போயிது. புது செருப்பு போட்டு போனா சர்வீஸ் முடிச்சோம்னா பழைய செருப்பு தான் காத்துட்டு எனக்கு. பத்தாம் நம்பர் செருப்பு போட்டா மூணாம் நம்பர் செருப்பு இருக்கும். இந்த தொல்லாம் மோசஸுக்கு இல்ல. அப்ப ஏன் ஆடு ஆடுதான் இருந்துச்சு, ஆடு போய் அவன் செருப்பு போய் அங்க எடுக்க போகுது, கைட்டி விட்டாடுறான். அதுக்கா சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு தெரியல உங்களுக்கு. நான் சொல்லிக்கிறேன், இது தியாலஜி கிடையாது, இது ஒரு சின்ன வெளிப்பாடு. உங்க செருப்பு போட்டுங்க, இப்ப எல்லாரும் செருப்பு போட்டுங்க, செருப்பு போட்டுங்க, செருப்பு போட்டுங்க, செருப்பு போட்டுங்க, டக்குன்னு போட்டுங்க, டக்குன்னு போடுங்க, டக்குன்னு போடுங்க, எல்லாம் போட்டுதான் இருக்கிறேங்க. தரையை கொஞ்சம் மெதுவாக அப்படி தேய்ங்களே, ஷூ போட்டுக்கிட்டே தரையை போட்டு இப்படி தேய்ங்கம்மா, மெதுவாக தேய்ங்க, தேய்ங்களே, எல்லாம் தேய்ங்க. ஐயா என்ன ஐயா பயப்படுறீங்க, நான் என்ன காசா கேட்டேன், அப்படி முழிக்கிறேங்க. ஆ கேக்குது பாரு சத்தம், தேய்ச்சி பாருமா தம்பி, அங்கெல்லாம் டெஸ்டிங் இது. ஆ ரைட், ஓகே, இப்போ உங்க ரிப்போர்ட் எழுதிங்க. உங்களுடைய ஃபீலிங் என்ன இருந்துச்சு, இப்போ செருப்பு தேய்க்க போல எப்படி இருந்துச்சு வச்சுக்கிட்டீங்களா, இப்ப செருப்பு அவுத்துடுங்க, ஒரு கால் அவுத்துடுங்க, ஒரு கால் அவுத்துட்டு இப்ப அதே மாதிரி சும்மா தேய்ச்சி பாருங்க. செஞ்சு பாரு தம்பி, நான் சொல்றது உனக்கு கரெக்டா இருக்கும், சும்மா தான் மோடி வித்த கிடையாது, இது மேட்டர் இருக்குது. ஆ இப்ப தேய்ச்சதுக்கும் அப்ப தேய்ச்சதுக்கும் என்ன வித்தியாசம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னமா தெரியுது, ஷூ போட்டு தேய்க்க போல ஒன்னும் அவ்வளோ தெரியல, மண் இருக்குதான்னு தெரியல, ஒரு உணர்வு இல்ல. செருப்பு அவுத்துட்டு தடவுனவன என்ன தெரியுது, நுண்ணிப்பா சின்ன சின்ன குப்பை மண்ணு கிண்ணு எல்லாம் என்ன தெரியுது, தெரியுதா தெரியலையா? சரி இப்ப நீ மீட்டிங் முடிச்சோன்னு நான் வாசல்ல நிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கை கொடுக்க போறேன். ஆனா என்ன பண்ண போறேன், கிரிக்கெட் கிளவுஸ் போட்டுக்க போறேன், போட்டு நான் கை கொடுக்க போறேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இவ்வளவு பெரிய தோல் கிளவுஸ் போட்டுக்கிட்டு? ஆ கொடுத்தா என்ன சொல்லுவங்க, வேண்டாம் சொல்லிடுவங்களே, நல்லா இல்லல்ல, ஏன் நல்லா இல்ல, ஏன் நல்லா இல்ல சொல்லுங்க. என்னமா உணர்வு இல்ல, ஒரிஜினாலிட்டி இல்ல, ஃபீலிங்ஸ் இல்ல, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்ல. இப்ப ஆண்டவர் அவனுக்கு பாயிண்ட் ஒன்று என்ன தம்மா, கத்து குத்தார் போதும், யாரும் கால் ஆட்ட வேணாம், நீங்க வீட்டில் போய் ஆட்டிகிட்டே இருங்க எக்ஸசைஸ். நீங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், சொன்னோன்னு செஞ்சுட்டே இருக்கிறங்க, வெரி குட். நீங்க வீட்டில் போய் செய்யணும். இப்ப என்ன நம்பர் ஒன் பாயிண்ட், ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருனா, ஒரு கொலைக்காரன் கடவுளுடைய நண்பனா மாறிட்டான். அவன் கதையில் அதான் நடக்குது, கடவுளோட நெருக்கமாகி அவனை ஒரு பெரிய தலைவனா மாத்தி, அவனை பெரிய ஜாதிக்கு தலைவனா மாத்தி, கடைசியில் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசி கடவுளுக்கு வந்து அந்த ஜனங்க மேல கோபம் வருது ஒரு நேரத்தில். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க அவங்கள அழிக்காதுங்க, அப்படி அழிக்கணும்னா என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்தில் எடுத்துங்க, அவங்கள பண்ணாதுங்க ஆண்டவரே. ஏன்டான்னு கேட்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, ஆண்டவரு நீங்க இந்த ஜனங்களெல்லாம் இப்ப சாவடிச்சிட்டீங்கன்னா என்னத்த ஆகும், எகிப்தில் இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க இந்த கடவுளுக்கு வந்து இவங்களை ஒழுங்கா கூட்டிட்டு போக தெரில, அதுதான் அவரு என்ன பண்ணார், ஷார்ட்கட் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாருங்கன்னு, உங்களுக்கு தான் கெட்ட பேரு. அப்போ பசனம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய சிந்தனையை மாத்திக்கிட்டாராம். யாரு, இந்த கொலைக்காரன் சொல்லி இவர் அட்வைஸ் கேட்டாராம், அவரு சொல்லி இவர் அட்வைஸ் இல்லை, யார் அட்வைஸ், யாருக்கு
In the Moses under advice பண்ணி பைபிள் சொல்லுது God repented of his thought. அவரே மாத்திட்டாராம். அவ்வளவு தூரம் க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யார் மோசஸோ கடவுளும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவரோட பேசுறாரு, அவருடைய வழிகளை அவனுக்கு காமிக்கிறார். இப்ப இந்த ஒரு திருப்பத்துக்கு காரணம் என்னன்னா செருப்ப கைட்டுனாரு. செருப்ப கழுத்து ஷூ அவரு என்னத்த அர்த்தம்? இந்த இந்த இந்த செருப்பு வந்து மதத்துக்கு அறிகுறி. மதம் என்னன்னா உணர்வே இருக்காது. கழுதைக்கு எங்கடா கற்பூர வாசனை சொல்ற மாதிரி மதத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டோருடைய இறுதிய துடிப்பு தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று இவங்களே சொல்லிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆட்களை அடிச்சுக்கிட்டு இந்த வசனம் சொல்லுது இந்த பொம்பளை தப்பு செஞ்சா கல்லெடுத்து அடிக்கணும் இந்த மாதிரி மேட்டர் தான் பேச தெரியும். ஆனா ஆண்டோருடைய இறுதியும் அவங்களுக்கு இல்லை. அது ஆண்டர் சொன்னாரு, நீ இவ்வளவு நாள் நீ மதத்துல இருந்த, உன்னுடைய யூத மதத்துல இருந்திருக்கலாம், உன்னுடைய இஸ்ரேல் மதத்துல, ஈப்ரூ மதத்துல, ஆனா இன்னைக்கு நீ கடவுளை குறிச்ச காரியத்துல என்னவா இருக்கணும்? சென்சிட்டிவ் ஆகணும், அது குறித்து உணர்வு இருக்கணும், அதை குறித்து நீ சின்ன சின்ன காரியத்தை கூட அறியணும்னா அந்த சென்சிட்டிவிட்டி எப்பத்தம்மா வரணும்? அந்த மதம் மாற காரியத்தை அவுத்துட்டு என்னோட ஒரு உறவுக்குள்ள நீ வரணும் மகனேன்றார். கேட்டுக்கிட்டீங்களா? அதுதான் இன்டிமசி. என்னது ரெண்டாவது காரியம் என்ன சொன்னாரு? உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. இப்ப ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடறேன், இம்மிடியா முடிச்சிட போறேன். கையில என்ன இருக்குன்னு கேட்டுக்கோங்க. கோல் இருக்குது, நல்லா கேட்டுங்க. ரெண்டு பாயிண்டோட முடிச்சிடறேன், மூணு பாயிண்ட் எல்லாம் வேணாம், சரியா? கோல் இருக்குதுன்னு அவர் சொன்னார், அந்த கோலை கீழே போடுறான். போட்டவொன்னு என்னாச்சு? புஷ்னு பாம்பு வந்துச்சு. பாம்பு வந்தவொடனே இவர் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க, சொல்லுமா? பயந்து ஓடி இருப்பார். நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அது பார்த்தோன்னு மோசஸ் அழுதார். மோசஸ் என்ன பண்ணாரா? அழுதாராம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்பனை விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்க, அப்பதான் நான் கொஞ்சம் சில காரியம் சொல்ல முடியும். என்ன ஏன் அழுதாருன்னா கேளுங்க. மோசஸ் வந்து பார்வோனின் அரண்மனையில் இருக்க போல பார்வோனின் மகனா இருக்கும் பொழுது ஒரு கிரீடம் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்துல ஒரு சின்ன பாம்பு வடிவம் இருக்கும். இன்னைக்கும் எகிப்து தேசத்துல அது என்ன இருக்கும்? அந்த கிரீடத்துல சின்ன பாம்பு. அந்த பாம்பு எதுக்கு அறிகுறினா? ராஜரீக அதிகாரம். அந்த கிரீடத்துல என்ன இருக்குது? ராஜரீக அதிகாரம். இந்த பாம்பை பார்த்த உடனே அவனுக்கு என்னத்தம்மா, தான் இழந்ததை குறித்து வருத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இழந்துட்டேனே, ஒரு காலத்துல நான் ராஜா விட்டு பிள்ளையா இருக்க போல எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி ஓடனா பத்து பேர் ஓடுவோம். நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருந்த தங்கம், நான் போட்டிருந்த நான் வாழ்க்கையே ராஜா மாதிரி இருந்தேனே. இன்னைக்கு நான் பிச்சைக்கார மாதிரி ஆடுங்களோட சேர்ந்து மாடு மாதிரி உட்காந்துருக்கேன். 40 வருஷம் வெயில உட்காந்துட்டு முடியெல்லாம் வளர்த்து முடியெல்லாம் மூஞ்சிலாம் கருகி ஆண்டவர் சொல்றாரு, மோசஸ் நீ எனக்காக போய் பார்வோன்கிட்ட பேசுன்றாரு. அப்போ என்னத்தம்ம சொல்றான்? எனக்கு பேச முடியாத, பேச தெரியாத, திக்குவாயனாச்ச நானே, நான் எப்படி இதுக்கு போக முடியும்? ஆனா அவன் வந்து பேச்சுல ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ள மனுஷன், ஒரட்டரா இருந்திருக்கான். அவ்வளோ பெரிய பேச்சுல வல்லமை உள்ள மனுஷன் இன்னைக்கு திக்கு வாயனா எப்படி மாறி இருப்பான்? இதுவும் என் கற்பனை தான், எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுத்துங்க. அவன் 40 வருஷமா ஆடுக்குள்ளதான் ஃப்ரெண்டு. அவனுக்கு சாம ஃப்ரெண்டு கிடையாது, இங்க இருக்கிற பிரதர் ஃப்ரெண்டு கிடையாது, அங்க இருக்கிற ஃப்ரெண்டு கிடையாது. அவன் 40 வருஷம் அலைஞ்சதெல்லாம் ஆடு மாடும். 40 வருஷம் அவன் பேசினதுன்னா ஹிந்தி பேசியிருக்க முடியாது, தமிழ் பேசியிருக்க முடியாது, மலையாளம் பேசியிருக்க முடியாது. 40 வருஷம் காட்டுக்குள்ள ஆடு கூட இருந்தா அவன் பேச்ச போயிட்டு. கரெக்டா சார் நான் சொல்றது? அவ்வளவுதான் போயிச்சு. 40 வருஷம் ஆடுங்களோட தான் பேசிட்டு இருந்தானா, அவன் பேசுற ஸ்கில்ல போயிச்சு. அவன் உடஞ்சு போன பிறகு இப்ப வர்றாரு, எனக்காக நீ போய் பேசுனு அவர் சொல்றாரு. மோசஸ் கையில போடுறா, நான் போட்ட உடனே பாம்பு பார்த்தோன்னே தான் இழந்ததெல்லாம் யோசிக்கிறான். அப்ப சொல்றாரு, நீ கையில எடு, திருப்பி அதை வாழை புடின்றாரு. புடிச்சோன்னு திருப்பி கட்டைய மாறிட்டு கோல், நீ இதே போய் அரண்மனையில செய்யன்றார். அங்க போய் அரண்மனையில செஞ்ச உடனே அங்க இருக்க மந்திரவாதிங்க அவங்க கோலை போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறிட்டு சிரிக்கிறாங்க. நீ தான் என்னடா கடவுள் கடவுள்ன்ட்டு ஏதோ சின்ன மந்திர வேலை செய்யறேன்னு. கொஞ்ச நேரத்துல என்னாச்சு? மோசஸ் உடைய அந்த சர்ப்பம் போய் என்ன பண்ணுது? அங்க இருக்கிற சர்ப்பம் எல்லாம் காலை சாப்பாடுக்கு சாப்பிட்டுருது. அவன் திருப்பி வாழை தொட்ட உடனே ஒரு கொம்பா வந்துச்சு,
அங்க இருக்கிற மந்திரவாதி தந்திரவாதிகள் வீட்டுக்கு கொம்பு இல்லாம போனாங்க, தடி இல்லாம வீட்டுக்கு போனாங்க. அந்த தடியில வந்து ஒரு அறிகுறி இருக்கும், மான் தலை, குரங்கு தலை, ஏதாவது ஒரு தலை இருக்கும் அவங்களுடைய மதிப்பு. அவங்க மனைவி கேட்டிருப்பாங்க, என்னங்க இன்னைக்கு நீங்க இப்படி வந்து சேர்ந்துக்கிறீங்க, உங்களுடைய தடி எங்க போச்சு? அதெல்லாம் கேட்காது, அப்புறமா சொல்றேன் இருப்பார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதான் பாயிண்ட், இதோட முடிக்கிறேன். மோசஸ், நீ இழந்தது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வல்லமையும் பவரும். நீ இழந்தது சின்னோண்டு, ராஜரீக அதிகாரம் தான் இழந்துக்கிற. நான் இப்போ உனக்கு கொடுக்க போறது தெய்வீக அதிகாரம் கொடுக்க போறேன். நீ இழந்ததை காட்டிலும் பெரிய இது மாங்கடன்றார். ரெண்டே பாயிண்ட் தான். உன் வாழ்க்கையில தவறு செய்து பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வே அடைய மாட்டான், ஆனா அவன் அறிக்கையிட்டு விட்டு விடுறவன் ஆண்டோட இரக்கம் பெறுவான். நீ பாவத்துல இருந்துட்டு நீ தர்மம் பண்ணாலும் அது செல்லாக்காசு. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை நோக்கி நம்ம வந்தோம்னு வச்சுங்களேன். இந்த மோசஸுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு விரோதமான இருந்த மனுஷன் கடவுளுடைய நண்பனாய் மாறினார். என் வாழ்க்கைய சொன்னேன் பாத்தீங்களா, ரோட்ல சுத்திட்டு இருந்தவன இங்கிலீஷும் பேச

ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உனக்கு மதம் இல்ல, உன்னுடைய ஃப்ரெண்டா நான் மாறுற மகனே. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் தாயும் தப்புன்னு உன்னை கைவிட்டால் விட மாட்டேன், உன்னுடைய நெருங்கிய நண்பனா நான் மாறிடுவேன்றாரு. ரெண்டாவது பிளெஸிங் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நீ இழந்த காரியத்தை குறித்து வருத்தப்படாத. நீ இழந்தது சின்ன காரியம், உலகத்தனமான காரியம். நானோ தெய்வீக திறன் அபிஷேகம், அனாயிண்டிங், தெய்வீக திறன் கேப்பபிலிட்டிஸ், தெய்வீக கிரியேட்டிவ் பவர், தெய்வீக காரியங்கள் வல்லமை உனக்கு கொடுக்க போறேன். நீ இழந்ததை காட்டிலும் நீ பெற்றுக்கொள்றது பெரிய காரியம். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஒரு பெரிய சரித்திரமா மாறிடும்ன்றாரு. இன்றைக்கு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையை குறித்து பாருங்க. சோர்ந்து போவாதுங்க. தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லையா? எல்லாருமே தப்பு செஞ்சோம், எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்று போய் விலகி போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி வா, நான் உனக்கு ஒரு பெரிய திருப்பத்தை தருவேன். மதத்தில் இருக்கிறவங்களா, தேங்காய் உடைகிறது, பெரிய சிலுவையை தீக்கி மாட்டிக்கிறது. அப்பா, சிலுவையில பற்றி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனா ஒரு குழப்பம், சிலுவையில வந்து திருடம் கூட தான் சிலுவையில செத்தான். நீ எந்த சிலுவையை வச்சுக்கிறியோ கடவுள் தான் தெரியும். சிலுவைக்கு நான் விரோதம் கிடையாதுவன். உங்க கவனம் சிலுவைக்கு போவானா? நம்ம கவனம் தவறு, தர்மத்துக்கு போக வேண்டாம். நம்ம கவனம் பேசும் தேவமே, என் தாயின் வயிற்றுல படைத்த தேவனே, ஒரு நோக்கத்தோட படிச்சுக்கிறப்பா, அந்த நோக்கத்தை பெற்று நான் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து என் மனைவி பிள்ளைகளுக்கு ஆறுதலும், என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறி இந்த தேசத்துல கூட நான் ஒரு பிளெஸிங்கா மாறலாமே. கொலக்காரனுக்கு பல்ட்டி அடிச்சு புது வாழ்வு கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிறையோ, ஒரு பல்ட்டி அடிச்சு ஒரு புது வாழ்வு கொடுக்க ரெடியாகிறார். நீ எந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேணாம், இருக்கிற மாதிரியே வா, உன்னை நேசிக்கிறேன். அதுக்கப்புறம் என் அபிஷேகம் மேல வர போல, நீ இழந்தது ஒண்ணு இல்ல, நீ பெற்றுக்கொள்கிறது மேலான காரியம், உன்னை தலையாக்கும் வாழாக்க மாட்டேன்றாரு. இதுவரைக்கும் நீ அறியாததும் எட்டாததும் உனக்கு நான் சொல்லி கொடுத்து, எந்த நோக்கத்தோட பிறக்க வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு முழுமையை தருவார். கண்களை மூடுவோமா? Praise the Lord. கண்களை மூடுவோம். இந்த நேரத்துல கூட கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடுங்க. இருதயத்துல உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்கா? அண்ணே, ஒரே வெத்தா இருக்குதுண்ணே. ஏன் தம்மா வெத்தா இருக்குது? ஆண்டவர் வந்து உட்கார்ற குடிக்கொள்ற இடம் உன் உள்ளம். கோயில் இல்ல, சர்ச்சில் இல்லப்பா, உன் உள்ளந்தான் அவருக்கு கோயில். அங்க அவர் இல்லாத நாள் தான் வெறுமை. அந்த வெறுமைய நிரப்புறதுக்கு தான் நீ பாட்டில் தேடி போற, பொம்பளைங்க பின்னால போற, சூதாடுற, தம் அடிக்கிற, எல்லாம் பண்ணி பாக்குற. ஆனா இன்னும் இன்னும் ஏமாற்றமும் வெறுமை, வெறுமை, வெறுமை. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த வெறுமை நீங்கணும், அந்த பாரம் அழுத்தம் நீங்கணும், சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும், தெளிந்த புத்தி வரணும். இயேசுசாமி சொல்ற, நானே மெய்யான தேவன், என்ன அறியாம வேற யாரும் இல்லை, உனக்காக நான் வந்த மறித்தேன், உன் தாயின் வயிற்றிலிருந்து உனக்கு பேர் சொல்லி அழைத்த தேவன், உனக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை வைத்திருக்கேன்றாரு. நான் கண்ணிருந்து காணாத தேவன் இல்ல, வாயிருந்து பேசாத தேவன் இல்ல, நான் உன்னோட பேசுவேன் மகனே, உனக்கு புரியிற அளவுக்கு ஓ தகுதிக்கு வந்து நான் பேசுவேன்றாரு. நீங்க எந்த மலைக்கும் போவேனா, உன்னை தேடி வருவாரு. நீ சர்ச்சுக்கு கூட நான் கூப்பிடல உன்னை, நீ இருக்கிற ரூம்ல, உன் கிச்சன்ல, உன் பாத்ரூம்ல, உன் ரோட்ல நடக்க போல கூட அவர் பேசுகிற தேவன். அதான் என் அனுபவம். இதுக்காக ஒரு இடத்த தேடி போவேனா? இன்றைக்கு இந்த அனுபவம் இருக்குதா உங்க வாழ்க்கையில? ஒரு பெரிய ஏமாற்றத்திலிருந்து ஒரு வெற்றி, ஒரு வறட்சியிலிருந்து ஒரு செழிப்பு இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கு நீங்க என்ன தம்மா செய்யணும்? ஏசுசாமி, என்ன மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, உங்களை ஃப்ரெண்டு மாதிரி நான் தெரியல, என்னோட பேசுங்க, எனக்கு உங்க வல்லமையை கொடுங்க, மேலான காரியத்துல நான் ஈடுபட்டு நான் உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. இழந்தது போட்டோம், நீங்க கொடுக்கறது மேலானது, ஆனால் நான் லாஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க எனக்கு தேவை, மதம் இல்ல, உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உங்க அன்பு, உங்க பாசம் என்ன நிரப்புங்க. அப்படி சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? இந்த ஏங்குதல் உங்க வாழ்க்கையில இருக்கா? நான் பேச போலயே உன் மனசுல ஒண்ணு சொல்லுது, ஆமா ஆமா ஆமா, ஆண்டவர் தான் வேலை செய்யறாரு. என் வார்த்தையில ஒண்ணு இல்ல, ஆண்டவர் தொடுறாரு. உன் வாழ்க்கையில ஒரு வாஞ்ச வருதா? எனக்கும் இந்த ஒரு மாற்றம் வேணுயா? 30 வயசு போயிச்சு, 40 வயசு போயிச்சு, எனக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த வாஞ்ச உள்ளவங்க யாரா இருந்தீங்கன்னா, இப்போ உங்க கையை அப்படியே வைத்து எனக்கு காமிங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். அந்த மோசேசுடைய வாழ்க்கையை மாத்தின தேவன் உன் வாழ்க்கையை மாத்துவார், என் வாழ்க்கையை மாத்தினார். இன்றைக்கு ஒரு புது திருப்பு உங்க வாழ்க்கையில நடக்கும். இது என் வாழ்க்கையில தேவை அண்ணே, எனக்கு தேவைன்னு சொல்றோம், கையை நல்லா வைத்து சொல்லுங்க. நான் ஒரு உறவுக்குள்ள மாறணும், மதம் இல்ல, கர்த்தரோட ஒரு உறவு எனக்கு வேணுயா. இயேசு என்னோட

பேசணும். கை உயர்த்தினவங்க மட்டும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழும்பி நில்லுங்க ஐயா, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். வேற யாரும் எழும்பி நிக்க வேணாம், சும்மா நிக்க வேணாம். மற்றவங்க நிக்கிறாங்கன்னு உட்காந்துங்க. என் வாழ்க்கை மாறணும் அண்ணே, எனக்கு ஒரு தொடுதல் வேணும், ஒரு அனுபவம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வரும், நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. இந்த ஆண்டவரை நீங்க கண்டு கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற இருள் நீங்கிடும் சாமி, உங்க வாழ்க்கையில இருக்க வறட்சி போயிடும் ஐயா. இது அவரு செய்வார், நான் செய்ய மாட்டேன். நீ அனுபவிப்ப, இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஏசு சாமி நீர் தேவை. அவர் கரம் விரிச்சு கூப்பிடுறார், வா மகனே, இங்கும் அங்கும் போனே, இங்க வா. உன்னை அலங்கரிக்கிற தேவன் நான், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் பாரத்தை நீக்கிற தேவன், ஒரு புது வாழ்வு தருகிற தேவன். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் வரும், கோணலானவைகள் நேராகும், வறட்சி செழிக்கும், வனாந்தரம் புல்வெளியாக மாறுன்றார் ஆண்டவரே. நோக்கி பாருங்க,

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ரெண்டு கை இணைஞ்சு ஜெபிக்கும் ஓவியத்தை நீங்க புத்தக கடையிலேயோ அல்லது சில வீடுகளிலேயோ பார்த்துருக்கலாம். உலக பிரசித்தி பெற்ற இந்த ஓவியத்துக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் ஆல்பர்ட். இவருக்கு கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தாரு. ரெண்டு பேரும் ஓவியர்களா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா படிக்க போதுமான வசதி அவங்க கிட்ட இல்ல. ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேர் பெயரையும் எழுதி சீட்டு போட்டு யார் பெயர் முதல்ல வருதோ அவர் முதலாவது ஓவியம் பயிலலாம், மற்றவர் வேலை செஞ்சு அடுத்தருடைய படிப்பு செலவையும் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். சீட்டு போட்டு பார்த்தப்போ ஆல்பர்ட் பெயர் வந்துச்சுது. உற்சாகமா படிக்க போனாரு ஆல்பர்ட். கிங்ஸ்டன் வேலை செஞ்சு எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டாரு. சில வருஷங்கள்ல ஆல்பர்ட் ஓவியம் படிச்சு முடிச்ச உடனே தன்னுடைய நண்பரை ஓவியம் படிக்க சொன்னாரு. ஆனா கிங்ஸ்டனுக்கு ஓவியம் படிக்க முடியாத நிலைமை வந்துட்டது. தொடர்ந்து கடுமையான வேலை பார்த்ததுனால அவருடைய கைகள் வரையக்கூடிய தன்மையை இழந்துட்டது. ஆல்பர்ட் ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்க்க ஆசையா கிங்ஸ்டன் வீட்டுக்கு ஆல்பர்ட் வந்தாரு. கிங்ஸ்டன் உருக்கமா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆண்டவரே, என் நண்பன் ஆல்பர்ட் ஓவியக்கலையில எல்லா நுணுக்கங்களையும் கற்று மேன்மையடைய உதவும். இதை கேட்ட ஆல்பர்ட்டின் உள்ளம் உடைஞ்சது. தன்னுடைய நண்பனுடைய வளைஞ்சு நெளிஞ்ச கரங்கள் ஜபத்துக்காக இணைஞ்சது அவர் மனசுல நீங்காத காட்சியா பதிஞ்சிட்டுது. அதை ஓவியமா வரைஞ்சாரு ஆல்பர்ட். அதுதான் ஜெபிக்கும் கரங்கள். உங்க கரங்களை கூப்பி ஜெபிக்கும் போதெல்லாம் தன்னலமில்லாம தன்னுடைய நண்பனுக்காக தியாகம் செஞ்ச கிங்ஸ்டனை நினைச்சுக்கோங்க. இத மாதிரி நாமும் மற்றவங்க நலன்ல அக்கறை கொண்டு வாழணும்னு முடிவெடுப்போம். பரிசுத்த வேதாகமமும் இதைத்தான் சொல்லுது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன்.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கேட்காமலே தருவார் தேவன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் வசனம் வாசிக்கிறோம். மற்ற ஏழில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போது நாம் கேட்டால் தான் கிடைக்கும், தட்டுனாதான் திறக்கும், தேடினா தான் கண்டுபிடிப்போம். சில காரியங்களை கண்டடைய வேண்டுமென்றால் தேடுகிற ஒரு மனநிலை நமக்கு அவசியம். அதுபோல் நம்ம தட்டுவதன் வாயிலாக நமக்கு திறக்கப்படுகிற